நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 சிரவண மாதம் முதல் தேதி 2026 ஆண்டு ஜூலை திங்கள் 23 நாள் இன்று வியாழக்கிழமை 1215 கிலோஹெட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:50. மங்கள இசை

நாலொரு குறள். ஒழுக்கமுடையவருக்கு ஒள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்திருக்கும் இக்குறளின் விளக்கம், தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கமுடையவருக்கு பொருந்தாததாகும். மீண்டும் குறள், ஒழுக்கமுடையவருக்கு ஒள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல்.

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புதினா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றும் பறவைகளின் கால்கள். வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை மாறுதல் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் பி ப கோவிந்தராசு அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். காலை 10:00 மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வளநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி, சென்னை இசை நிகழ்ச்சிகள், திருச்சிராப்பள்ளி வேளாண் நிகழ்ச்சிகள், கோயம்புத்தூர் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், புதுச்சேரி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், திருநெல்வேலி நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள், மதுரை நாடகம், நாகர்கோவில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், காரைக்கால் விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள், ஊட்டி ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், தூத்துக்குடி முதியோர் நலன் நிகழ்ச்சிகள், கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகள், தர்மபுரி அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி அமைப்பு பி சி பொன்சந்திரன். 12:00 வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்யா யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டி பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சன் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்திருக்கும் ஜலதரங்க இசை, 4:00 களத்தூர் கண்ணம்மா திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை ஆர் சுதர்சனம், கதை வசனம் ஜாவர் எல் சீதாராமன், இயக்கம் ஏ பீம்சிங். 5:00 பொன் மாலை பொழுது வானமென தொடங்கும் பாடல்கள். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சதம். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் சுருள் பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஐவதக்குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் மற்றும் பணி செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலரில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம் அமைப்பு கே காளிமுத்து, அமைப்பில் உதவி ஜி சங்கீதா, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10:00 க்வெஸ்சன் ஆர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10

0: at the same venue. India held a commanding advantage over Zimbabwe in the shortest format of the game. The two teams have faced each other 14 times in men's T20 internationals, with India winning 11 matches and Zimbabwe 3. In China Open Badminton, PV Sindhu, Ayush Shetty and Lakshya Sen have entered singles pre-quarterfinals in Changzhou. Double Olympic medalist PV Sindhu advanced to the women's singles second round after defeating fellow Indian player Unnati Hooda. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
3: நம்பினோர் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்பு. யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் இருக்கிறது, மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில் இருக்கிறது. நம்மில் சிலருக்கு எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறது. வாழ்க்கை அப்படிப்பட்டதன்று. இங்கே வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். விவசாயத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்துவிட்டன. இருந்தாலும் நெல் விளைவதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை கருவாகி உருவாகி வளர்வதற்கு 9 மாதங்கள், 9 நாள்கள், 9 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவு தேட பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால் கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தி தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை. ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடாது. இந்த உலகை விட்டு புறப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று. இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்தான் மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்கப் போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம், குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கர

0: தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கவிருப்பது உங்கள் இல்லங்களை தெய்வீக அலைகளால் நிரப்ப வருகிறது தெய்வீக ராகம். முதல் பாடலாக உறவாகும் என தொடங்கும் எஸ் சௌமியா பாடியது.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய கர்த்தர் உம்மை என தொடங்கும் பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன்.

சேவை செய்திகள். புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் செடில் மகோத்சவத்தை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு முத்துப்பல்லக்கில் அம்மன் வீதி உலா நடைபெறும். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலை இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திராநகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியது.

தெய்வீக ராகம் நிறைவுற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 7 வியாழக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் புதினா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

நமக்கு தான் வேலை இருந்தது அப்படின்னு டவுனுக்கு போயிட்டு திரும்பி வர்றோம். காலங்காத்தால் நம்ம கருத்த முத்தும் சைக்கிளில் ஏத்தாப்புல இம்மோ வேகத்தில் வராப்புல. சரி கிட்ட வரட்டும்,

0: ஏதோ பாட்டு பாடிட்டு வர்றாரு.
1: ஏமா கருத்தம்மா, ஓரம் ஓரமாம்மா, சைக்கிள் பிரேக் இல்ல.
2: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா நில்லுப்பா.
1: கருத்தமுத்தா,
2: என்னப்பா, நான் தான் வேலை இருந்ததுன்னு டவுனுக்கு போயிட்டு வரேன், நீ என்ன காலையிலேயே டவுனுக்கு கிளம்பிட்ட?
1: அடப்போ காத்தமுத்தா, என் மாமனாருக்கு நைட்லேருந்து வயித்தில போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் டவுனுக்கு போயிட்டேன், டாக்டர் ஆலோசனை கேட்டுக்கினேன், அப்புறம் வந்து கூட்டின்னு போகலான்னு இருக்கிறேன்ப்பா.
2: கருத்தமுத்த, வயிற்று போக்கு தானே போகுது?
1: ஆமாம்.
2: இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதுப்பா, இந்த புதினா கீரை இருக்குல்ல,
1: ஆமாம்,
2: அதை நல்லா துவையில் அரைச்சி வெள்ளை சாதம் அதோட நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை சாப்பிட கொடுப்பா.
1: சரியாயிடுமா?
2: ஒரு ரெண்டு மூணு தரம் இது மாதிரி சாப்பிட கொடுப்பா. காலையில் கொடு, மதியானம் கொடு, சாயந்தரம் பார்த்தா வயிற்றுப்போக்கு நின்றுடும்ப்பா.
1: சித்த மருத்துவ டாக்டர் மாதிரி சொல்கிறப்பா,
2: கீரையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அதனால் சொல்கிறேன்ப்பா, இந்த புதினா கீரையில் அவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா.
1: அப்படியா காத்தமுத்தா?
2: ஆமாம்ப்பா.
1: காத்தமுத்தா, புதினா கீரைக்கு இப்போ நான் எங்கே போகிறது?
2: ஏப்பா புதினா கீரை தானே உனக்கு வேணும்.
1: ஆமாம்,
2: நான் கொள்ளையில் கொஞ்சம் எனக்காக போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், அதில் உனக்கு பறிச்சு தரேன் வா.
1: சரி சரி கருத்தமுத்தா, சைக்கிளில் உட்காருப்பா, அப்படியே ரெண்டு பேரும் போயிட்டு அதை பறிச்சுன்னு வருவான்.
2: ஏன்பா கருத்தமுத்து, இந்த புதினா கீரையை சாகுபடி செஞ்சு நீ ஒரு வருமானம் பார்க்கக்கூடாது?
1: ஆமாம், நல்ல யோசனையாக தான் இருக்குதா.
2: ஏன்பா டவுனுக்கு போனீன்னா நம்ம காய்கறி மார்க்கெட்டில் இந்த புதினா கருவேப்பிலை இதை விற்கிறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குதுதா?
1: ஆமாம்மா.
2: அப்படின்னா எம்ம வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கே.
1: ஓ ஆமாம் ஆமாம் காத்தமுத்தா,
2: டெய்லி வருமானம் வரக்கூடியதுப்பா, அதனால் இந்த புதினாவை நீ தாராளமாக சாகுபடி செய்யலாம்.
1: சரி சரி சரி.
2: ஆமாம்,
1: இந்த ஆத்தாங்கரை ஓரத்தில் ஒரு அரை கணக்குது காத்தமுத்தா, அதில் புதினா சாகுபடி செய்யலாமா?
2: தாராளமாக செய்யலாம்ப்பா, நல்ல நறுமணம் கொண்ட ஒரு மருத்துவ மூலிகைப்பா இந்த புதினா கீரை.
1: நீ சொல்லும் போதே உடனே பயிரிடணும் போல இருக்குதுப்பா எனக்கா.
2: ஆமாம்ப்பா, சமையலில் கருவேப்பில கொத்தமல்லிக்கு அடுத்ததா இந்த புதினாவும் உணவுக்கு மனம் மூட்டுது அப்படிங்கிறனால தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது போக அது நிறைய மருத்துவ குணம் உடையது, மருத்துவத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: அப்போ காத்தமுத்தா, இந்த புதினாவை நான் சாகுபடி செய்கிறேன்ப்பா.
2: சரிப்பா, கட்டாயம் செய்ய.
1: அதுக்குண்டான தொழில்நுட்பங்களா நல்லா விலாவாரியாக தெளிவாக சொல்லு காத்தமுத்தா எனக்கு.
2: கருத்தமுத்து, பருவம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜூன் ஜூலை மாதம் இருக்குல்ல,
1: ஆமாம்,
2: இதுதான் நடவு செய்ய சிறந்த பருவம்.
1: ஓஹோ,
2: ரைட்டா. நிலத்தை நல்லா பண்படுத்தி மக்கிய தொழுகுரம் போட்டு மண்ணை நல்லா பொலபொலப்பாக ஆக்கிக்கிட்டு சாகுபடிக்கு ஏற்றவாறு நம்ம பாத்திகளை முதல்ல அமைச்சுக்கணும்ப்பா. ரைட்டா?
1: சரி.
2: பாத்தி கட்டி தான் புதினா நாற்ற நம்ம நடவு செய்யணும். ஏன்னா தண்ணி ரொம்ப நின்று போச்சு, பள்ளமாக இருக்குது அப்படின்னா வேரழுகள் வந்துடும், அந்த கீரை வந்து அழுகிப்படும். அதனால் பாத்திகள் அமைக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா.
1: சரி சரி.

0: இந்த புதினா பயிரிடுவதற்கான அந்த விதைகள் எல்லாம் எங்க வாங்குறது?
1: பொதுவா இந்த பத்தியம் போட்டுதான்ப்பா இனப்பெருக்கம் செய்யக்கூடியது இந்த புதினா. ரொம்ப சின்னோண்டு வேர் கிடைச்சா கூட போதும், நல்லா தழைச்சி வளரும் தன்மை உடையது. புரியுதா? தயார் செய்துள்ள அந்த பாத்திகள்ல 40x40 cm இடைவெளியில இந்த புதினா கண்ணுகளை நாம நடவு செய்யணும். புதினா சாகுபடிக்கு இந்த உப்பு நீரெல்லாம் நம்ம பாய்ச்சிடக்கூடாதுப்பா. உப்பு நீர் பாய்ச்சினோம்னா விளைச்சல பாய்ச்சிரும். நல்ல நீரை மட்டும்தான் நம்ம பாய்ச்சணும்.
0: என் மண்ணில் நல்ல சுத்தமான நீர் தான் வருங்க காத்தும்போது.
1: அப்புறம் என்னப்பா, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. உன் மண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே.
0: ஆமாம்மா.
1: நல்ல கீரை வளர ஆரம்பித்த பிறகு 3 நாளைக்கு 1 முறை நம்ம தண்ணி பாய்ச்சணும். 1 hectare தழைச்சத்து 30 kg,
0: சரி,
1: மணிச்சத்து 60 kg, சாம்பல் சத்து 10 kg. இந்த மாதிரி உரங்களை நாம அடியுரமா போட்டு அப்புறம் நம்ம நடவு செய்யணும். நடவு செஞ்ச 60வது நாள் 120வது நாள்ல 1 hectare 30 kg தழைச்சத்து உரத்தை எடுத்துக்கிட்டு 2 முறையா பிரிச்சு இடணும்பா. அப்புறம் ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னரும் நம்ம உரமிடணும். ஆமா,
0: சரி. காத்துமுத்த, இந்த புதினா சாகுபடியில களை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமா? பூச்சி தாக்குதல் ஏதாவது ஏற்படுமா? அப்புறம் அறுவடைன்னு சொன்னா எத்தனை மாசத்துல அறுவடை செய்யலாம் காத்துமுத்த? அப்புறம் 1 வருஷத்துல 1 hectare இருந்து எத்தனை டன்னு புதினா கிடைக்கும்
1: கருத்தமுத்த? எல்லாத்தையும் வரிசையா கட்டிட்டப்பா நீ.
0: ஆமாப்பா, அவ்வளவு சந்தேகம்.
1: களைய கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம கை களை எடுக்கிறது தான் நல்லது. தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கண் பார்வையில களை அதிகமா இருக்கிற மாதிரி தென்பட்டுச்சுன்னா உடனே நம்ம களை எடுத்துடணும்பா. பொதுவா பூச்சி தாக்குதல் இருக்காது. இந்த வெள்ளைப்பூச்சி இல்லைன்னா இந்த புரோட்டான் கருப்பு புழு இதை எப்பயாவது தென்படும். ஒன்றும் இல்லைப்பா, இந்த இஞ்சி பூண்டு அந்த கரைசல் இருக்குல்ல, அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்பப்போ அப்படி தெளிச்சு விட்டோம்னா அந்த பூச்சியெல்லாம் வராது, ஒரு பிரச்சனையும் இருக்காதுப்பா. சரியா? இப்போ களையை கட்டுப்படுத்துறதையும் சொல்லிட்டேன், பூச்சியை கட்டுப்படுத்துறதையும் சொல்லிட்டேன்.
0: ஆமாம்.
1: இப்போ நீ அடுத்து என்ன கேட்ட? அறுவடை பற்றி கேட்டேன்.
0: ஆமாம்பா.
1: நடவு செஞ்ச 5வது மாசம் நாம அறுவடை செய்யலாம்ப்பா. அப்புறம் 3 மாத கால இடைவெளியில மீண்டும் மீண்டும் அறுவடை செய்யலாம். புதினாவுல இருந்து இந்த மென்தால் அப்படின்னு ஒரு எண்ணெய் தயார் பண்ணி தலைவலி சில பேருக்கு தாங்க முடியலங்கிறாங்கல்ல, அது லேசா தலையில அந்த எண்ணெயை தடவணும்னா அப்படியே அந்த தலைவலி போயிடும்பா.
0: ஓஹோ, பாத்துமுதா, புதினா சாட்டா நம்ம டாக்டர் தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லப்படுதுப்பா.
1: ஆமாப்பா, புதினா நல்ல மருத்துவ குணம் உடையது. 2வது, சாகுபடி செய்யறதுக்கு எளிமையானது. 4 வருஷத்துக்கு உனக்கு நிரந்தரமா பலன் கொடுக்க கூடியது. நீ அதை தாராளமா சாகுபடி செய்யலாம்ப்பா.
0: ஆமா காத்தமுத்த,
1: ரைட்டா? அதனால காலையிலே டவுனுக்கு போறதை விட்டுட்டு
0: ஆமா
1: வா, வீட்டுக்கு போவோம்.
0: சரி சரி சரி. காத்தமுத்த, முதல்ல உன் வீட்டு கொள்ளையில போயிட்டு புதினா கரைய பறிச்சு துவையெல்லாம் அரைச்சு சாதத்தோட சேர்த்து என் மாமனா இருக்க 2 வேளையும் காலையிலயும் மாலையிலயும் கொடுக்குறேன்பா.
1: சரிப்பா சரிப்பா, நிச்சயமா வயிற்றுப்போக்கு கண்ட்ரோல் ஆயிடும்.
0: ஆமா,
1: இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுப்பா. சரி வா, போலாம்.
0: சரி சரி. அப்ப காத்துமுத்தா, நான் நாளைக்கே என் கொள்ளையில புதினா சாகுபடி வேலையை ஆரம்பிச்சிடறேன்பா.
1: சரிப்பா.
0: காத்துமுத்தா, சரி சரி, சைக்கிள் உட்கார மெதுக்கிட்டுமா?
1: ஆ, உட்காண்டம்பா. கருத்தமுத்த, ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே போமா?
0: ஆ, சரியா?
1: நீ இப்பதான் நல்லா பாடு, ஒரு பாட்டு பாட.
0: பாடிக்கிட்டே போக வேண்டியதுதான்.
2: குருவி கொடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா, குருவி கொடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா, குமரி பொண்ணு வெத்தலைக்கு சுண்ணாம்பு நான் தரவா, கொத்துகிற குருவிக்கெல்லாம் கொய்யா பழம் நானா என்னுடைய

0: வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சியில் தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதுமாகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதில் இருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவர்

0: கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படையினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின்கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர்என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20 15-21 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக

0: தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றும் பறவைகளின் கழல்கள் வழங்குபவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
3: பறவைகளின் கால்கள் அவை பறப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் பொருட்டே பரிணாம வளர்ச்சியில் உருமாற்றம் அடைந்திருக்கிறது. அவற்றின் கால்களில் குறைவான அளவிலேயே தசைகள் இருக்கின்றன. இதுவும் அவை பறப்பதற்கேற்ப எடை குறைப்பை உறுதி செய்யும் பொருட்டு அமைந்திருக்கின்றன. பறவைகளின் கால்களில் 3 முக்கிய பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது தொடையெலும்பு, ஒப்பீட்டளவில் குட்டையாகவும் மறைந்தும் காணப்படுகிறது. இரண்டாவது கீழ்கால் எலும்பு, இது பறவைகளில் முன்கால் எலும்பும் முன் கண்கால் எலும்பும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது. பார்ப்பதற்கு மனிதரின் தொடையெலும்பு போல நீண்டதாக இருக்கும். மூன்றாவது கணுக்கால் எலும்பு, பறவைகளின் வெளியே தெரியும்படி இருக்கின்ற எலும்பையே நாம் கால் என தவறாக எண்ணுகிறோம். ஆனால் ஒப்பீட்டளவில் மனிதரின் கழுக்கால் போன்றது. பறவையின் முன்பக்கம் மடங்கும் மூட்டு, அதாவது முழங்கால் மூட்டு, பெரும்பான்மையான பறவைகளில் இறகுகளால் மறைக்கப்பட்டிருக்கும். பயன்பாட்டை பொறுத்து இந்த எலும்புகளின் அளவு மாறுபடுகிறது. உழவாரக் குருவிகளுக்கு சிறியதாகவும், கரைப்பறவைகள் மற்றும் வேகமாக ஓடுகின்ற பறவைகளுக்கு இவை நீளமாகவும் இருக்கின்றன. பறவைகளின் கீழ்கால் பகுதி மேல்கால் பகுதியில் உள்ள தசைநார்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக காலின் பின்பகுதியில் செல்லும் தசைநார் கணுக்கால் மற்றும் கால் விரல்களில் உள்ள தசைகளை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் ஒரு பறவையை உட்காரும் போது கால் விரல்களை இழுத்து கிளையை பற்றி கொள்ள உதவுகிறது. இவ்வாறு நடப்பதன் மூலம் பறவை தூங்கும் போது கூட கிளையை உறுதியாக பற்றி கொள்ள முடியும். மேலும் உட்கார்ந்திருக்கும் போது கிளை எளிதில் நழுவுவதற்கு வாய்ப்பில்லை. கால் விரல்களை மரக்கிளையிலிருந்து விடுவிக்க அந்த பறவை எழுந்து நிற்க வேண்டும். பறவைகளால் தரையில் தத்தவும் ஓடவும் முடியும். வேகமாக ஓடும் பறவைகள் நீண்ட உறுதியான கால்களை பெற்றிருக்கின்றன. இவை வேகமாக ஓடுவதற்கேற்ப கால் விரல்களின் அளவு சிறியதாகவும் எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக நெருப்புக்கோழி நீண்ட கால்களையும் நீண்ட கால் விரல்களையும் பெற்றிருக்கிறது. அந்த இரண்டு கால் விரல்களிலும் ஒன்று நீளமானதாகவும் மற்றொன்று குட்டையானதாகவும் இருக்கிறது. எனவேதான் அது உலகத்திலேயே அதிவேகமாக ஓடும் பறவை என்ற தகுதியை பெற்றிருக்கிறது. கால்களுக்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் தமனிகள் சிறு சிறு நாளங்களாக பிரிந்து கால்களிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகளோடு ஒன்றோடொன்று பிணைந்திருக்கின்றன. இதனால் தமனி வழியாக செல்லும் சூடான இரத்தம் மேலேறும் குளிர்ந்த இரத்தத்தை அங்கேயே வெப்பமாக்குகிறது. இதனால் பறவையின் உடல் குளிர்வது தடுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் ஆற்றலும் சேமிக்கப்படுகிறது. பறவைகளின் கால்களில் அதிகப்படியாக 4 விரல்களே இருக்கின்றன. பறவைகளின் வாழ்வியல் தேவைக்கேற்ப அதனுடைய கால் விரல்களில் இனத்துக்கு இனம் மாறுபாடுகள் காணப்படுகின்றன. மரங்களை பற்றியேறும் பறவைகளான மரங்கொத்திகள் மற்றும் கிளிகள் கால்களின் முன் 2 விரல்களும் பின் 2 விரல்களும் பெற்றிருக்கின்றன. மரக்கிளையை பிடித்து உட்காரும் பறவைகளான காகம், சிட்டுக்குருவி முதலிய பறவைகளும், கொன்றுண்ணி பறவைகளான கழுகுகள், பருந்துகள் முதலியனவும், தரையை கிளறி இறை தேடும் பறவைகளான காடை, கவுதாரி முதலியனவும் கால்களின் முன்பகுதியில் 3 விரல்களையும் பின்பகுதியில் 1 விரலையும் பெற்றிருக்கும். சில வகை கரைப்பறவைகள் காலின் முன்பகுதியில் மட்டும் 3 கால் விரல்களை கொண்டிருக்கின்றன. பின்பகுதி காலில் விரல்களை கொண்டிருப்பதில்லை. இதனால் அப்பறவைகள் கடற்கரையில் வேகமாக ஓடவும் நடக்கவும், மண்திட்டு மற்றும் உப்பளங்களில் உள்ள சேற்றில் கால்கள் சிக்கிக் கொள்ளாமலும் நடக்க முடிகிறது. பறவையின் கால்களும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றுகின்றன. எவ்வாறு தெரியுமா? தரைவாழ் பறவைகள் தரையை தோண்டுவது, கீறுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது செடிகளின் வேர்களுக்கு போதிய காற்றும் நீரும் ஊட்டச்சத்தும் சென்றடைகின்றன. நீர்ப்பறவைகள் சேற்றில் நடக்கும்போது நுண்ணுயிர்கள், மீன் முட்டைகள், நீர்வாழ் பறவைகளின் விதைகள் போன்றவை கால்களில் ஒட்டிக்கொள்கின்றன. அப்பறவைகள் அடுத்த நீர்நிலைக்கு செல்லும் போது பல்லுயிர் சூழல் பெருக வாய்ப்பாக அமைகிறது. காடுகளில் வாழ்கின்ற மரங்கொத்தி போன்ற கால்களால் மரத்தை பற்றி ஏறி அதனுடைய பட்டைகளை கொத்தி அதில் இருக்கின்ற புழு பூச்சிகளை உண்ணும் பறவைகள், மரங்களை துளைத்து அவற்றை பாதிக்கும் மர வண்டுகளை இரையாக

0: கொள்வதன் மூலம் காடுகளில் உள்ள மரங்கள் பாதிப்படையாமல் செழிப்புடன் இருக்க உதவுகிறது. பூனாரை போன்ற பறவைகள் ஆழம் குறைந்த நீர்நிலைகளில் தொடர்ச்சியாக காலால் கிண்டி இறை தேடுவதால் நீர்நிலையில் உள்ள நிலத்தில் ஒருவித மேடு பள்ளங்கள் உருவாகின்றன. இவ்வகை இடங்கள் சிறிய மீன்களுக்கும் இன்ன பிற சிறிய உயிரினங்களுக்கும் புகலிடமாக மாறுகின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றும் பறவைகளின் கால்கள். வழங்கியவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
2: நேரம் 7:10. சிந்தனை மலர். வாழ்வின் அணியாகவும் வாழ்க்கையின் துணையாகவும் விளங்குவது நாம் கற்ற கல்வி. வாழ்வின் அணியாகவும் வாழ்க்கையின் துணையாகவும் விளங்குவது நாம் கற்ற கல்வி. அரிஸ்டாட்டில் என்ற அறிஞரின் சிந்தனை இது. அழகிய சிந்தனை வரிகளோடு இன்றைய நாளை இனிதே துவங்கலாம் நேர்களே.

உள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

0: நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி கேட்கலாம்.
1: மாறுதல் சிறுகதை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் ப. கோவிந்தராசு அவர்கள்.
2: பணியிட மாறுதல் வேண்டி விண்ணப்பித்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. விண்ணப்பித்திருக்க வேண்டியது இல்லைதான். மேலாளருக்கும் அவருக்குமான கருத்து மோதல் பூதாகரமாக விஸ்வரூபம் எடுத்திருந்தது. இதற்கு மேலும் இவரிடத்தில் தொடர்ந்து வேலை செய்தால் தன்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். எங்கேயாவது வேறு இடத்திற்கு மாற்றல் வாங்கி கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று எண்ணினார். அது விஷயமாக தொழிலாளர் பிரதிநிதி ஒருவரிடம் இரகசியமாக சொல்லியும் வைத்திருந்தார். நேரம் வாய்க்கும் பொழுது அவரிடம் சென்று கேட்கவும் செய்தார். செய்வோம் என்பது போல மெல்ல தலையசைத்த தொழிலாளர் பிரதிநிதி, ஜிஎம் கிட்ட பேசியிருக்கேன், அநேகமாக இந்த வாரத்தில் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் என்றார். சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, இருக்க இருக்க டென்ஷன் அதிகமாயிட்டிருக்கு. நான் டிரான்ஸ்ஃபரில் போகிறேன்னு தெரிஞ்சாலே பல வழியில் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களே செய்கிற மாதிரி எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துடுங்க என்றார். இதை பாருங்கள் சார், நீங்கள் நல்லா வேலை செய்கிறவர், உங்களை அனுப்ப யாருக்கும் இஷ்டப்பட மாட்டாங்க. உங்களுக்கு பதிலாக அந்த பிளேஸில் ஒருத்தரை போட்டுட்டு தான் உங்களை வெளியே எடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதைத்தான் ஜிஎம் சொல்லியிருக்கார் என்றார் தொழிலாளர் பிரதிநிதி. சாமியை வேண்டி கொண்டு சிஸ்டத்தை ஆன் செய்தார். நிமிர்ந்து சுவர் கடிகாரத்தை பார்த்தார். 9:30. அவரது கை கடிகாரத்தையும் பார்த்தார். இரண்டும் ஒரே மணியைத்தான் காண்பித்தன. மேலாளர் வர இன்னும 15 நிமிடங்கள் இருக்கின்றன. சரியாக 10 என்றால் கதவை திறப்பார். மேலாளர் வருவதற்குள்

தனது பர்சனல் மெயிலை ஓபன் செய்து பார்க்க உத்தேசித்து அவசர அவசரமாய் சுவிட்சுகளை ஆன் செய்து கம்ப்யூட்டர் விண்டோஸுக்காக காத்திருந்தார். அப்படிப்பட்ட நேரங்களில் சில சமயம் அவர் வாய் தானாகவே ஏதேனும் பாடல்களை முணுமுணுப்பது சகஜம். அது அவரை அறியாமலேயே நடக்கின்ற ஒன்று. அன்றும் ஒரு சினிமா பாடலை மெல்ல பாடிக்கொண்டே கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தார். கதவை திறந்து கொண்டு அவர் பாடுவதை கேட்டபடி பின்னால் வந்து நின்றிருக்கிறார். கதவு திறந்த சத்தம் கேட்காததால் மெயில் ஓபன் செய்து இன்பாக்ஸில் கவனம் செலுத்தியபடி இருந்தார். சட்டென்று நிமிர்ந்து கடிகாரத்தை பார்த்தார். மணி 10 என்பதை காட்டியவுடன் கதவு பக்கம் திரும்பினார். மேலாளர் நின்றிருப்பது கண்டு திடுக்கென்றது கிருஷ்ணமூர்த்திக்கு. வாங்க சார் என்றார். உங்களுக்கு பாடவும் தெரியுமா என்றபடி கையில் இருந்த பையை அவரின் டேபிள் மீது ஒரு ஓரமாய் வைத்தார். கிருஷ்ணமூர்த்தி மெல்ல சிரித்து கொண்டார். டிக்டேஷன் எடுக்கணும் என்றார். ஓகே சார் என்றபடி பேனா நோட்டுடன் தயாராய் மேலாளர் முன் உள்ள நாற்காலியில் சென்று அமர்ந்தார். டேபிள் மீது இருந்த ஃபைல்கள் ஒவ்வொன்றாய் எடுத்து பார்த்தார். பின் மீண்டும் ஒன்றை மட்டும் எடுத்து புரட்டினார். எதிரில் கிருஷ்ணமூர்த்தி உட்கார்ந்திருப்பதினால் என்ன நினைத்தாரோ, நான் படிக்கணும், டிக்டேஷன் கொடுக்கும்போது கூப்பிடுறேன் என்றார். அத்துடன் ஒரு பெயரை சொல்லி என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த பெயருக்கு ரூபாய் 10,000 அனுப்பிவிடுங்க என்றார். ஓகே சார். அதிகாரியின் பேங்க் அக்கௌண்ட்ஸு, மெயில் பாஸ்வேர்டு எல்லாம் சிஸ்டத்தில் இருக்கிறது. அந்த ஃபோல்டரை தேடினார் கிருஷ்ணமூர்த்தி. என்ன பண்ணுறீங்க, பணம் அனுப்பணும்னு சொன்னீங்களே, இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எடுக்கலாம்னு ஃபோல்டர் பார்த்துட்ருக்கேன் சார் என்றார். அதெல்லாம் அப்புறம், முதல்ல இந்த டேபிளை வேர்டில் போடுங்க என்றார். வாங்கி பார்த்தார். காலம் நிறைய இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் எழுத்துக்கள் மிக நீளமாகவும் இருந்ததனை பார்த்து காலத்தை எண்ணினார். 10 காலங்கள். சார் எக்ஸலில் போட்டுட்டுமா? சொல்கிறத செய்யுங்க. எக்ஸலில் போடுறேன்னு இன்றைக்கி பூரா வளர்த்திட்ருப்பீங்க. எம்டி உடனே மெயில் அனுப்ப சொல்லியிருக்கார். சீக்கிரம் டைப் செய்யுங்க என்று அவசரப்படுத்தினார் மேலாளர். ஓகே சார். கிருஷ்ணமூர்த்தி வேர்டை ஓப்பன் செய்து பேஜ் செட்டப்பிற்கு மாறி லேண்ட்ஸ்கேப்பிற்கு டாக்குமெண்ட்டை மாற்றிக்கொண்டு காலத்தை போட்டு விடுவிடுவென்று டைப் செய்ய துவங்கியிருந்தார். ஒவ்வொரு காலத்திலும் டைப் செய்த எழுத்துக்கள் மடங்கி மடங்கி வரவும் காலங்களும் வேர்டில் அடங்கி வரவில்லை. இதுவே எக்ஸலாக இருந்திருந்தால் சௌகரியத்திற்கு தள்ளி கொண்டு செல்லலாம். பிறகு தேவையான அளவுக்கு தேவையான ஃபாண்ட் சைஸில் சின்னது அல்லது பெருசு பண்ணி இடத்திற்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் வேர்டில் அவ்வாறு செய்ய இயலாமல் இருந்தது. கொடுத்திருந்த ஒரு பேப்பரையும் டைப் செய்வதற்குள்ளாகவே அடுத்த பேப்பரையும் எழுதி கொடுத்திருந்தார். இரண்டாவது பேப்பரை கொடுக்கும்போது முதலில் கொடுத்த பேப்பரை டைப் செஞ்சாச்சா என்று கேட்டபடியே தான் கொடுத்தார். சீக்கிரம் சீக்கிரம். தோ சார். ஆமாம் தோ தான். பேசாதீங்க, சீக்கிரம் டைப் செய்யுங்க. இரண்டாவது பேப்பரை கொடுத்துவிட்டு மூன்றாவது பேப்பர் ஒன்றை எடுத்துக்கொண்டு இரண்டாவது பேப்பரின் தொடர்ச்சியை எழுதி கொண்டிருந்தார். சார் முடிச்சிட்டேன். இந்தாங்க இதையும் டைப் பண்ணுங்கள். மூன்றாவது பேப்பர் வாங்கி டைப் செய்ய துவங்கிய கிருஷ்ணமூர்த்தி சிறிது நேரத்திற்கெல்லாம் சார் முடிச்சாச்சு என்றார். அவர் சொன்னபடி வேர்டில் ஃபான்ட் சைஸ் சின்னது பண்ணியதனால் எப்படியோ சமாளித்து A4 சைஸில் கொண்டு வந்து விட்டார். அப்படியே ஒரு 1 சைஸ் பேப்பரில் எடுங்க என்றார். சொன்னபடியே செய்தார். வாங்கி பார்த்தவர் என்ன பண்ணியிருக்கீங்க என்று கடுகடுத்த முகத்தோடு அவரையும் அவர் கொடுத்திருந்த பேப்பரையும் மாறி மாறி பார்த்தார். கிருஷ்ணமூர்த்திக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் என்ன கேட்கிறார்? அவர் கொடுத்ததைத்தானே டைப் செய்து கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை ஒயிட் பேப்பரில் எடுத்து கொடுக்கலன்னு கேட்கிறாரோ? இல்லையே, 1 சைடில் தானே கேட்டார் என்று எண்ணியவர் ஏ சார் என்றார். சற்று தனிவாகவும் தயங்கியபடியும் என்ன டைப் பண்ணிருக்கீங்க, இப்படியா பண்ணுவீங்க? பக்கத்தில் வாங்க. அருகே சென்று நிற்கிறார். படிங்க பார்ப்போம் என்கிறார். படித்து காண்பிக்கிறார். நீங்கள் படிக்கிறீங்க, எம்டி படிக்க வேணாமா? எனக்கே ஒன்றும் புரியல, இவ்வளோ சின்னதாக போட்டு எடுப்பீங்க. அப்பாடா என்றிருந்தது அவருக்கு. நீங்கள் ஃபான் சைஸ் சொல்கிறீங்களா? மாற்றி அடிச்சிட்டனோன்னு திக்குன்னு ஆயிடுச்சு சார் என்றார். அதெல்லாம் அப்புறம், முதல்ல இதை பெரிய சைஸ் ஃபானில் போட்டு சீக்கிரம் எடுங்க. இந்த சைஸுக்கு மேலே போட்டு எடுக்க முடியாது சார், பக்கம் பக்கமாக போகும், நல்லா இருக்காது என்றார். சரி ஏதாவது பண்ணி படிக்கிற மாதிரி எடுங்க. ஏதாவது பண்ணுங்க என்று சொல்வதின் அர்த்தம் புரியாமல் இருந்தது. அவர் எக்ஸலில் போட்டு எடுங்க என்பதைத்தான் அவ்வாறு சொல்கிறாரா? மேலாளரையே பார்த்தார். ஏங்க ஏன் மூஞ்ச பார்த்துட்டீங்க, சீக்கிரம் செய்யுங்க என்கிறார். அவசர அவசரமாய் எக்ஸலுக்கு மாறி டைப் செய்து இருந்ததையெல்லாம் ஒவ்வொரு கட்டமாக காப்பி செய்து எக்ஸலுக்கு கொண்டு சென்று அங்கு பேஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார். ஏங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எக்ஸலில் போட்டு எடுக்கலாம்னு இருக்கேன் சார்.
உங்களை யாருங்க எக்ஸல்ல போட சொன்னது? நான் ஒன்று

0: சொன்னால் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, உங்களால் எனக்கு டென்ஷன் ஆகுது. அது இல்லை சார், வேர்டில் இடம் பத்த மாட்டேங்குது என்று பயந்த மாதிரி மெதுவாக சொன்னார். பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க, சீக்கிரம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க. அப்பொழுது ஒருவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும் சத்தம் கேட்டு அங்கே பார்க்கிறார். ஒவ்வொரு தடவையும் யாரேனும் கதவை திறந்து உள்ளே வந்தால் பார்க்கிற வழக்கம்தான். அந்த பழக்கத்தில் பார்த்து விட்டார். என்ன வேடிக்கை, முதல்ல சரி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுங்க. ஓகே சார். வந்திருந்தவர் ஒரு அதிகாரி. சார், இந்த ஃபைல் 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சது. எம்டி கையெழுத்து வேற ஆகலை, ஆனால் எங்கள்கிட்ட எப்படி வந்ததுன்னு தெரியல. 4-5 நாளாக எங்கள் சார் டேபிளில் இருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டு இது எப்படி என் டேபிளுக்கு வந்ததுன்னு கேட்குறாரு. இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் என்று பாடம் ஒப்பிப்பது போல சொல்லி முடித்தார். அதனை வாங்கி பார்த்த மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி என்றார். அப்போதுதான் அவர் ஒரு வழியாக பிரிண்ட் எடுக்க தயாரான சமயத்தில் மேலாளர் கூப்பிட்டவுடன் சார் என்று எழுந்து வந்தார். இந்த ஃபைல் யார் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள் என்றார். ஃபைல் என்று ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்து இது நம்ம அக்கௌண்ட்டில் தான் சார் இருக்குது என்கிறார். என் பேரில் இருக்கா? ஆமாம் சார். என் பேரில் இருக்கிறதில் சரி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுங்க. ஓகே சார். வந்திருந்தவர் ஒரு அதிகாரி. சார், இந்த ஃபைல் 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சது. எம்டி கையெழுத்து வேற ஆகலை, ஆனால் எங்கள்கிட்ட எப்படி வந்ததுன்னு தெரியல. 4-5 நாளாக எங்கள் சார் டேபிளில் இருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டு இது எப்படி என் டேபிளுக்கு வந்ததுன்னு கேட்குறாரு. இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் என்று பாடம் ஒப்பிப்பது போல சொல்லி முடித்தார். அதனை வாங்கி பார்த்த மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி என்றார். அப்போதுதான் அவர் ஒரு வழியாக பிரிண்ட் எடுக்க தயாரான சமயத்தில் மேலாளர் கூப்பிட்டவுடன் சார் என்று எழுந்து வந்தார். இந்த ஃபைல் யார் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள் என்றார். ஃபைல் என்று ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்து இது நம்ம அக்கௌண்ட்டில் தான் சார் இருக்குது என்கிறார். என் பேரில் இருக்கா? ஆமாம் சார். என் பேரில் இருக்கிற ஃபைல் என் நாலேஜ் இல்லாமல் எப்படி அவங்க ஆஃபீஸுக்கு போச்சு என்று கேட்டு கிருஷ்ணமூர்த்தியை முறைத்து பார்த்தார். கிருஷ்ணமூர்த்தி ஃபைலை எடுத்து வந்திருந்தவரை பார்க்கிறார். நீங்கள் தானே இப்போ கொண்டு வந்தீங்க, உங்கள் ஆஃபீஸுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமே சார் என்கிறார். ஏங்க என்ன பேசுகிறீங்க, அவர் ஆஃபீஸுக்கு எப்படி ஃபைல் போச்சுன்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. ஏன் சார், அவர் தானே ஃபைலை எடுத்து வந்திருக்கிறார். அவங்க ஆஃபீஸுக்கு எப்படி போச்சுன்னு அவரை கேட்டால் தானே தெரியும் என்கிறார். மேலாளர் அவரை பார்த்து சார் நீங்கள் போங்க என்கிறார். அவர் சென்றவுடன் கிருஷ்ணமூர்த்தி, இந்த ஃபைல் எப்படி அவங்க ஆஃபீஸுக்கு போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன செய்வீங்களோ தெரியாது, உடனடியாக சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் கொடுத்திருந்த அந்த ஃபைலை கை நீட்டி வாங்கி கொண்டார். உண்மையில் அந்த ஃபைல் சம்பந்தமாக சென்ற வாரம் அந்த அலுவலகத்திலிருந்து உயர் அதிகாரி இங்கே வந்திருந்தார். மேலாளரோடு 1 மணி நேரத்திற்கு மேலாக விவாதித்திருந்தார் என்பது வரை கிருஷ்ணமூர்த்திக்கு நினைவு வந்தது. சம்பந்தப்பட்டவர்கள் இருவருக்குமே அது மறந்து விட்டதா, அல்லது ஏதேனும் காரணத்திற்காக அதனை மறைக்கிறார்களா? எதுவானாலும் உண்மையை சொல்வதுதான் நல்லது என்று சொன்னார். உங்கள் சிஆர் நான் தான் எழுதணும், யார்கிட்ட பேசுகிறோன்னு பார்த்து பேசுங்க. அமைதியாக இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. ஏதேதோ நினைவுகள். தொழிலாளர் பிரதிநிதி சொன்னபடி அவர் நினைத்தது போலவே பணியிட மாறுதல் ஆணை வந்திருந்தது. சிஸ்டத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. யாருக்கும் தெரியாததென்று நினைத்திருந்த விஷயம் எப்படியோ எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அவருடன் பணிபுரியும் மற்ற பணியாளர்களெல்லாம் துக்கம் விசாரிப்பது போல ஒவ்வொருவராய் வந்து கேட்டு சென்றபடி இருந்தனர். தனக்கு அந்த விஷயம் தெரிந்திருந்தும் தெரியாதது போல அவர்கள் மூலமாகவே தெரிய வந்தது போல காட்டிக்கொள்ளும் விதமாக முகத்தில் பாவத்தினை வரவழைத்து கொண்டு அந்த சமயத்தில் பதட்டப்படும்படியாகவும் அப்படியா என்று அமைதியாக கேட்டுக்கொண்டார். மேனேஜர் தான் உங்கள் மேலே கர்வமாக இருந்தார், அவர் தான் பணியிட மாறுதல் செஞ்சிருக்கணும் என்று பலரும் ஒரே மாதிரியான கருத்தை சொல்லி சென்றனர். அந்த பணியிட மாறுதல் ஆணை தன்னுடைய முயற்சியால் பெறப்பட்டது என்பதனை மறைத்து சாதுரியமாக தான் எந்த விதத்திலும் அதற்கு சம்பந்தப்படாதவர் போல விசாரித்தவர்களின் கருத்திற்கு ஏற்பவே விட்டுவிட்டவராக நடந்து கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி. 2 நாட்களுக்கு முன்பு இவரை அழைத்து அநாகரிகமான முறையில் ஒருமையில் பேசி பிடிக்காத இடத்திற்கு உன்னை டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்திருந்த அதனை நினைவு கூர்ந்து அவர் சொன்னது போலவே இவரை பழிவாங்கி விட்டதாகத்தான் எண்ணியிருந்தனர் மற்றவர்கள். அத்துடன் இல்லாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமே சென்று அவரை குஷிப்படுத்தும் விதமாகவும் நினைச்சதை சாதிச்சிட்டீங்க சார் என்று அவரிடமும் சென்று சொல்லவும் செய்தார்கள். இந்த பணியிட மாறுதலுக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்திருந்தும் பலர் தன்னிடம் வந்து புகழ்வதினால் அதனை எப்படியோ நிர்வகித்து கொள்ளும் ஒரு சாதகமாக அந்த மேலாளரும் மெல்ல சிரித்து கொண்டார். ஆனாலும் இந்த மாறுதல் எவ்வாறு சாத்தியப்பட்டு இருக்க முடியும் என்று அவர் மனம் குழம்பி குடைந்தபடி இருந்தது அவருக்கு. கிருஷ்ணமூர்த்திக்கு இப்பொழுது அழுத்தம் குறைந்து மனம் லேசாகி இருந்தது.
1: இதுவரை மாறுதல் சிறுகதை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் ஊத்தங்கால் ப. கோவிந்தராசு அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 7:25 நலமாய் வாழ மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசி நிகழ்ச்சியில் அக்ஷய பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்களின் வயலின், மடிப்பாக்கம் பி. சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தரவர்கள் மோர்சிங். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழல் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 152,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15

0: 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 ஆண்டு இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன்முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஆண்டு ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு JB நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக 2 அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். 2 மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400 மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2 போட்டி நாளை மறுநாளும், 3 மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை, அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு JB நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

0: வருகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. இனி தொடர்வது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்று மூட்டு வலி வருவதற்கான காரணங்களும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வருவதற்கான காரணங்களை பத்தி கொஞ்சம் சுருக்கமான பார்ப்போம். நீ ஜாயின் பெயின் வந்து ரொம்ப காமனா இருக்கிறது, முழங்கால் முட்டி வலி, இடுப்பு வலி இருக்கலாம். அடுத்தது முதுகு வலி கூட நம்ம உணர்ந்திருப்போம். முதுகு தண்டுவட எலும்புகள்ல நிறைய ஜாயின்ஸ் இருக்கு, அதனால வரக்கூடிய வலிகள்னாலையும் நம்ம மஜைகள் தேஞ்சி எலும்புகளும் நிறமும் உராச ஆரம்பிக்கும் போது அதனுடைய வலிகள் அதிகமாகுது. ஸோ இந்த மூட்டி வலி வர்றதுக்கு தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு பழக்க வழக்கங்கள், முறையான ஓய்வு. ஓய்வும் ரொம்ப அவசியம், உடற்பயிற்சியும் அவசியம், உணவு பழக்கங்களும் அவசியம். இந்த எல்லாத்தையுமே இதுமாரி பேலன்ஸாக வைக்கும் போது நம்ம அந்த மூட்டு வலியும் மூட்டு தேய்மானத்தையும் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். இல்லாவிட்டாலும் அன்றாட வேலைகளை பாதிக்கிற அளவுக்கு அதை வச்சுக்காம பார்த்துக்க முடியும். முதுகு வலி சொன்னோம் இல்லையா, முதுகு வலியிலிருந்து வராமல் இருக்கணும்னா நம்ம அதில் உட்காரும் முறை, முதுகை கூணு போட்டு உட்காரக்கூடாது. கூணு போட்டு உட்காரது நீங்க தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி முதுகு வளைச்சிக்கிட்டு உட்காரது. அது மாதிரி இல்லாம பேக் சப்போர்ட் உள்ள ஒரு சேர்ல உட்கார பழக்கம் வச்சுக்கோங்க. உட்காரும் போது நிமிர்ந்து உட்காரணும், முதுகு தண்டோட நேரா இருக்கணும், கூணு வளைஞ்சி இருக்கக்கூடாது. அப்ப வளைஞ்சி இருக்கும் போது என்ன ஆகும்னா அதிகமான தேய்மானம் ஏற்படும், அதனால வலிகளும் ஏற்படும். நிமிர்ந்து நேராக உட்கார பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தணும், அதுக்கு நம்மளுக்கு தானாவே அது மாறிடுவோம் நம்ம. அடுத்தது படுக்கும் போது, உறங்கும் பொழுது பெரிய தலைகாணி வச்சு தலைக்கு தூங்க கூடாதுங்க. பெரிய தலைகாணி வைக்கும் போது என்ன ஆகுது, கழுத்து ரொம்பவும் முன்னாடி பெண்ட் ஆகுது, அப்போ சர்வைக்கல் வெர்டிபிரால ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் அதிகமாகுது, அதனால தேய்மானங்களும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சீக்கிரமா நடக்குது. சோ இந்த கழுத்து வலி முட்டு வலி இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு மல்லாக்கப்படுக்கும் போது பெரிய தலைகாணி வைக்க கூடாது. ஒரு கிழிச்சு படுத்து லேட்டரல் பொசிஷன்ல படுக்கிறோம், அப்ப தலை தொங்காத அளவுக்கு கழுத்து எலும்பும் முதுகு எலும்பும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தலைகாணி ஒரு கிழிச்சு படுக்கும் போது வச்சுக்கணும். இது நம்மளுடைய கழுத்து வலிகளை குறைக்கிறதுக்கான வழிகள். அதே போல மொபைல் போன் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், அப்ப குனிஞ்சிட்டே ரொம்ப நேரம் பாக்கிறத தவிர்க்கணும். செல்போனை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேரம் பயன்படுத்துற சமயங்கள்ல நேரா கையை தூக்கி கண்ணுடைய நேர் பார்வைக்கு தலையை குனியாத மாதிரி வச்சு பாக்கிற பழக்கம் ரொம்ப நல்லது. ஒரு நிமிஷம் அரை நிமிஷத்துக்கு எல்லாம் குனிஞ்சு பார்க்கலாம், தவறில்ல. ஆனா ஒரு படம் பாக்குறோம், இல்ல ஒரு யூடியூப் பாக்குறோம், வேற ஒரு பயிற்சியை பத்தி பாக்குறோம், ஒரு 30 நிமிஷம் பார்ப்போம், 20 நிமிஷம் பாக்குற நிலைமை இருக்கும் பொழுது கண்ணுக்கு நேராக ஒரே லெவல்ல தலையை குனியாத அளவுக்கு செல்போனையோ லேப்டாப்பையோ நேராக வச்சு பாக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டா கழுத்துக்கு உண்டான ஸ்ட்ரெயின் குறையும். சில உடற்பயிற்சிகள், இந்த முதுகு தண்டோட தசைகளை வலுப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகள் அவசியம், அதையும் நம்ம செய்யணும். நம்ம முறையா உடற்பயிற்சிகள் தினமும் செய்யும் போது, நடைப்பயிற்சியோ நீச்சல் பயிற்சியோ மிதிவண்டி மிதிக்கிற பயிற்சியோ முறையா செய்யும் பொழுது நம்ம தேய்மானத்துக்கு பதிலாக தசைகளுக்கு வலு ஏற்படுது, அதனால எலும்புக்கு போற லோடும் குறையுது. தசைகள் வலுவாகும் போதும் இந்த அசைவுகள் ஏற்படும் போதும் எலும்பு மஜைக்கும் ஆர்டிகுலர் கார்டிலேஜ் எலும்பு மூட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஜவுக்கு உண்டான ரத்த ஓட்ட நன்மை அதிகப்படுத்தி ஆரோக்கியம் அதிகமாகுது. அப்ப என்னன்னா நம்ம ரொம்ப நடந்துட்டா தேஞ்சிரும், அதனால நடக்காமலே இருக்கணும், அப்ப நம்ம முட்டி தேயாம பாத்துக்கலாம் என்பது சரியல்ல. அளவான பயிற்சிகள் செய்யும் போது இப்ப உதாரணத்துக்கு குறைந்தது ஒரு 30 நிமிடம் நம்ம நடக்கணும், வாரத்துல 5 நாள் இது செய்யறது ரொம்ப நல்லது. இது செய்யும் போது தசைகளுக்கு வலுவாகும், ஜாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அந்த மஜைக்கு உண்டான ரத்த ஓட்டம் சீராக ஆகும், அதனால எலும்புகளின் ஆரோக்கியம் அதிகமாகும். நம்ம முன் நாட்கள்ல பேசின மாதிரி உணவு ஊட்டச்சத்து அண்ட் உடற்பயிற்சி இது ரெண்டுமே இருக்கும்போது இந்த மூட்டு வலி தேய்மானங்களை தள்ளி போடலாம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30. இனி கேட்கலாம்
3: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாகிட்டுது. அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லோரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லோரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுளை கொடுங்கோ அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி, நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி, அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை, நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசாலமானம், குடிமக்களின் விசாலமானம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசாலமானம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார்.
3: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் 7:35 ஆயிடுச்சு மக்களே. நேர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் செல்ல தோழி சௌமியா இணைஞ்சாச்சு. ஹாய் ஹாய் மக்களே, தினம் ஒரு நகரத்துக்கு நாம் உலா போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம நகருலால் வண்டியை எங்கே திருப்ப போகிறோன்னு தெரியுமா? கடல் காற்றும் சுட சுட மேக்ரோன் அப்புறம் சுவையான ஹல்வா. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டோட முத்து நகரம் என்று அழைக்கப்படுற தூத்துக்குடிக்கு தான் இன்றைக்கி ஜாலியாக நம்ம ஒரு ரைட் போக போகிறோம். தூத்துக்குடினாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது கப்பலும் உப்பளமும் தான். ஆனால் அதை தாண்டி அங்கே என்னெல்லாம் சுவாரஸ்யங்கள் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நகருலா நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம் நேயர்களே. அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி கடல் அலைகள் மாதிரி ஒரு செம எனர்ஜெட்டிக்கான ஒரு வைபான பாட்டு கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு இது நகரங்களுக்கான புதிய தேடலில் நகருலா. பாடல் கேட்கலாம் கடல் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, உற்சாகமான இந்த காலை பொழுதுல முத்து நகரம் என்று அழைக்கக்கூடிய தூத்துக்குடி நகரத்தை பத்தி தான் நம்ம நகருள்ள நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அதனோட வரலாற்று சிறப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வேலை வாய்ப்பு செய்திகள். விமானப்படையில் அக்னிவீர் திட்டத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதி கணிதம் அல்லது கணிதம் மற்றும் இயற்பியலை பாடமாக கொண்ட தொழிற்கல்வி பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி ஆகிய ஏதாவது ஒரு பாடத்தில் 3 வருட டிப்ளமோ இன்ஜினியரிங் படிப்பை முடித்திருக்க வேண்டும். வயது 17 முதல் 21 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை உடற்தகுதி, எழுத்துத் தேர்வு, உடல் திறன் தேர்வு மற்றும் மருத்துவ தகுதி ஆகியவை கட்டாயம் இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹550. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 26ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு www.jafrecruitment.edcil.co.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும்.
1: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா?
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களே, இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில் முத்து நகரம் என்று அழைக்கக்கூடிய தூத்துக்குடி நகரத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனோட வரலாற்று சிறப்பு என்னென்னா, மக்களே, தூத்துக்குடிக்கு ஏன் முத்து நகரம் அதாவது பேர்ல் சிட்டின்னு பெயர் வந்துச்சு தெரியுமா? 100 வருஷங்களுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி கடலில் இருந்து இயற்கையாகவே அரிய வகை முத்துக்களை குளிச்சு எடுத்திருக்காங்க. உலக அளவில் இங்கேருந்து முத்துக்கள் ஏற்றுமதியும் ஆகியிருக்கு. அதே போல் நம்ம சுதந்திர போராட்ட வரலாற்றில் தூத்துக்குடிக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது. வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் விட்ட இடம் நம்ம தூத்துக்குடி துறைமுகம்தான். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சியில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் மரியான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:48 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. நேர்களே, ரொம்பவே நிகழ்ச்சி நல்ல வைபா ஒரு கடல் அலைகளோட வைபோட போயிடுச்சுக்கு. தூத்துக்குடி நகரத்தை பத்தி தாங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். வெள்ளையர்களுக்கு சவால் விட்ட வஉசி மற்றும் சுதேசி கப்பல் பற்றிய சிறிய தகவல்கள். 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் தூத்துக்குடி துறைமுகத்தில் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் BISN என்ற ஆங்கிலேய நிறுவனம் தான் முழுமையாக ஆதிக்கத்தை செலுத்தி வந்தது. இந்திய வணிகர்களை அவர்கள் மிக மோசமாக நடத்தினாங்க. இதை எதிர்த்து கடுமையான சவால்களுக்கு நடுவே பொதுமக்கள் கிட்ட இருந்தும் வணிகர்களிடமிருந்தும் பங்கு தொகையை திரட்டினார் நம்ம வஉசிதம்பரனார் ஐயா. வஉசி அவர்களுக்கு பாலகங்காதர திலகரும் அரவிந்த் கோஷ் போன்ற தேச தலைவர்களும் ஆதரவு தெரிவித்தாங்க. பிரான்ஸ் நாட்டுக்கு போய் எஸ்எஸ் கலியா மற்றும் SS லாயோ ஆகிய இரண்டு மிகப்பெரிய நீராவி கப்பல்களை வாங்கி வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே வெற்றிகரமாக இயக்கினார். இந்த இணையற்ற தியாகத்தையும் தை

இலக்கியத்தையும் கௌரவிக்கும் விதமாக வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் என்றே பெயர் சூட்டப்பட்டிருக்கு. தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வ.உ. துறைமுகம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு. மகளே, கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. பிறந்த மண்ணு, வெள்ளையர்களையே தன் சுதேசி கப்பலால் அலற வச்ச கெத்தான மண்ணை நம்ம தூத்துக்குடி. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளையவரசி என் நகருலா நிகழ்ச்சியில். பாடல் கேட்கலாம் நீர்பறவை திரைப்படத்திலிருந்து ஜி.வி. பிரகாஷ்குமாரின் குரலில்.

நேரம் 7:53. கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் ONGC காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல் 2, கெமிக்கல் 10, பெட்ரோலியம் துறையில் 9, புவியியல் 4, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 2 என மொத்தம் 52 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE மற்றும் BTEC MSc. வயது வரம்பு 31/7/2026 படி 18 முதல் 27 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹1000 செலுத்த வேண்டும். SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு ONGCIndia.com என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். பேக் டு த ஷோ. மக்களின் நகருளால தூத்துக்குடி பயணம் தொடருது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம தினமும் சமையல்ல பயன்படுத்துகிற உப்புல தமிழ்நாட்டோட 90% தேவையை பூர்த்தி செய்கிறது நம்ம தூத்துக்குடி உப்பளங்கள் தான். இந்தியாவிலேயே குஜராத்

குஜராத்துக்கு அடுத்த அதிக உப்பு உற்பத்தி செய்கிறது நம்ம தூத்துக்குடி தாங்க. உப்பு எவ்வளோ வந்து உணவுக்கு முக்கியம்னு தெரியுங்களா, அந்த உப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம தூத்துக்குடியில் தான் அதிகமாக 90% தேவையை பூர்த்தி செய்யுது. அப்புறம் பனிமய மாதா கோவில் திருவிழா மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமாக, சாதி மத வேறுபாடின்றி எல்லாரும் கொண்டாடுற ஒரு அழகான திருவிழான்னே சொல்லலாம். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல் காத்துட்ருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் நகருலா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையிலே வரிசையில்.

நேரம் 7:58 ஆயிடுச்சுக்கு. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. நிகழ்ச்சியில் கடைசியாக தூத்துக்குடியோட மேக்ரானுங்க. தூத்துக்குடின்னு சொன்னாலே வாயில் எச்சி ஊறுற விஷயம் தூத்துக்குடி மேக்ரோன். ஃப்ரான்ஸ் நாட்டில் உருவான மேக்ரோனை நம்ம ஊர் முந்திரி பருப்பு முட்டை வெள்ளக்கருவை வச்சு முற்றிலும் வித்தியாசமான டேஸ்டில் தூத்துக்குடி மக்கள் மாற்றி அமைச்சாங்க பாருங்கள். வேற லெவல். முந்திரி வாசனை தூக்கலாக வாயில் வச்சதும் கரையும். அப்பா கேட்கும்போதே நாக்கில் எச்சு வருது இல்லைங்களா? மேக்ரோனை கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நகருலா நிகழ்ச்சியில் உப்பில் ஆரம்பித்து இனிப்பான மேக்ரோனோட முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்ங்கிற நம்பிக்கையோடு நாளைக்கு எங்களோட அறிவிப்பாளர்கள் வேறொரு நகரத்துக்கு உங்களை உலா கூட்டிகிட்டு போக வருவாங்க. இணைய மறவாதீர்கள் நேயர்களே, 7:35 இருக்குது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் நகருலா நிகழ்ச்சியில்.

0: நேயர்களுக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரொமானியாவிற்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது ரொமானியா அதிபர் திரு நிக்கோசா டான், இடைக்கால பிரதமர் திரு இலி பலோஜோன் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவும் இதற்கு நிரந்த தீர்வு காணும் வகையில் பயனுள்ள கொள்கையை உருவாக்கவும் அரசு தயாராக இருப்பதாக மூத்த பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆன்லைன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் August 1 முதல் 10 தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 1,012 கோடி ரூபாய் முதலீட்டில் 2 மின்னணுவியல் உற்பத்தி தொகுப்புகளை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மாநிலத்தின் மின்னணுவியல் உற்பத்தி சூழலை வலுப்படுத்துவதும் இத்துறையில் இந்தியாவின் தன்னிறைவுக்கான முயற்சிகளை முன்னெடுப்பதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இவ்விரு தொகுப்புகளும் மணலூர் மற்றும் பிள்ளப்பாக்கம் ஆகிய இடங்களில் உருவாக்கப்பட உள்ளன. புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருபுவனை மற்றும் பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க் பகுதியில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்திய மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் ஆட்டம் இன்று ஹராரேவில் நடைபெற உள்ளன. இந்திய நேரப்படி இப்போட்டி மாலை 4:30 மணிக்கு தொடங்க உள்ளது. ஸ்ரேயஸ் அய்யர் தலைமையிலான இந்திய அணி அதே மைதானத்தில் சனிக்கிழமை அன்று 2வது போட்டியிலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று 3வது போட்டியிலும் விளையாடுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02 ஆயாச்சு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். உங்கள் மூளைக்கு சுறுசுறுப்பு கொடுக்குற மாதிரி பல தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக வழங்க ரெடியாக இருக்கோம். அறிவியலின் புதிய பரிமாணங்களையும் நம்ம அன்றாட வாழ்க்கையை மாற்றி வரும் தொழில்நுட்பங்களான, இன்றைய தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. கடந்த சில ஆண்டுகளாக உலகம் முழுவதும் அதிகமாக பேசப்படும் தொழில்நுட்பம் இது தாங்க. முதல்ல செயற்கை நுண்ணறிவுனா என்னென்னு பார்த்துடலாங்களா? எளிமையாக சொல்ல போனால், மனிதர்கள் சிந்தித்து முடிவெடுக்கும் சில திறன்களை கணினிகள் மற்றும் இயந்திரங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை அறிவார்ந்த முறையில் செயல்பட வைப்பதே செயற்கை நுண்ணறிவு. இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் இதை பற்றின தகவல்கள் தான் உங்ககிட்ட நான் பகிர போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல தகவல்களுக்கு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 8:07 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றின தகவல்கள் தான் தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்ருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மனிதர்கள் சிந்தித்து முடிவெடுக்கும் சில திறன்களை கணினிக்கும் இயந்திரங்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவற்றை அறிவார்ந்த முறையில் செயல்பட வைப்பது தான் செயற்கை நுண்ணறிவு. உதாரணமாக நாம் ஒரு புகைப்படத்தை பார்த்தோன்னா நம்ம இது ஒரு பூனைன்னு நமக்கு தெரியும். அதையே இது ஒரு பூனை என்று உடனே அடையாளம் காண்கிறோம். அதே போல் கணினிக்கும் ஆயிரக்கணக்கான படங்களை காட்டி எது பூனை எது நாய் என்பதை புரிந்து கொள்ள பயிற்சி அளிக்க முடியும். இதுவே செயற்கை நுண்ணறிவோட அடிப்படைங்க. இன்று நாம் தினமும் பயன்படுத்தும் பல சேவைகளில் ஏஐ இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மொபைலில் குரல் மூலமாக கேள்விகளுக்கு பதில் கூறும் உதவியாளர்கள், இணையத்தில் மொழிபெயர்ப்பு செய்யும் வசதிகள், மின்னஞ்சல்களில் தேவையற்ற செய்திகளை தனியாக பிரிக்கும் அமைப்புகள், இணைய வணிகத்தலங்களில் நமக்கு பிடித்த பொருட்களை பறிக்கும் அமைப்புகள், இணைய வணிகத்தலங்களில் நமக்கு பிடித்த பொருட்களை பரிந்துரைக்கும் வசதிகள், இவை அனைத்தும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகளே. இன்னும் பல துறைகளில் எவ்வாறு ஏஐ வந்து பயன்படுதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன். ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். அரண்மனை திரைப்படத்திலிருந்து

0: குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 8:12:23 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய தகவல்கள் தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். செயற்கை அறிவு எந்தெந்த துறையிலலாம் நம்ம பயன்படுத்துகிறோம்? முதலாவதாக மருத்துவத்துறைங்க. மருத்துவத்துறையிலும் ஏஐ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருது. அதாவது எக்ஸ்ரே, ஸ்கேன் போன்ற மருத்துவ படங்களை ஆய்வு செஞ்சு மருத்துவருக்கு நோயை கண்டறிய உதவுது. இருப்பினும் இறுதியான மருத்துவ முடிவை மருத்துவரே எடுக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு எப்பயுமே செயற்கை நுண்ணறிவு தாங்க. நம்மளோட இயற்கையான அறிவை மிஞ்சியது எதுவுமே கிடையாது. மருத்துவம் வந்து உயிர் காப்பதை சார்ந்தது. அதனால் இறுதியான முடிவு மருத்துவர்கள் மட்டுமே எடுக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவை ஒரு டூலாக யூஸ் பண்ணி, அதை ஒரு கருவியாக யூஸ் பண்ணி மற்ற விஷயங்களுக்கு உபயோகிக்கலாம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துச்சுக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் தகவல் தளம் நிகழ்ச்சியோடு. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சரப்ஜீத் கோர். தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi says citizen welfare must remain at heart of reforms and governance initiatives should be designed around people's needs. Union Minister JP Nadda says government ready to discuss NEET paper leak issue in parliament and formulate effective policy to ensure

வானிலையையும் பயிர்களின் வளர்ச்சி போன்ற தகவல்களையும் ஆராய்ந்து விவசாயிகளுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குது. இதனால் நீர், உரம், நேரம் ஆகியவற்றை சிக்கனமாக பயன்படுத்த முடியுது. அடுத்த சிறிய பாடலுக்கு பின் கல்வியில் கல்வித்துறையில் ஏஐ எவ்வாறு பயன்படுத்துன்றத தகவல்களை பார்க்கலாம். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 8:36 7 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு பற்றின தகவல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு தேசிய ஒலிபரப்பு நாள் இல்லைங்களா, அதை பற்றின ஒரு சிறிய தொகுப்பு சொல்லிட்டு அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு போகலாம்னு இருக்கலாம். இன்று தேசிய ஒலிபரப்பின் நாள். இந்தியாவில் ஒழுங்குமுறை வானொலி ஒலிபரப்பு தொடங்கிய தினத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 23 அன்று இந்த நாள் அனுசரிக்கப்படுது. 1927 இதே நாளில் மும்பையில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி மூலம் முதல் வானொலி ஒலிபரப்பு தொடங்கியது. பின்னர் அது 1936 ஆல் இந்தியா ரேடியோவாக மாற்றப்பட்டு ஆகாஷவாணி என்ற பெயரில் மக்களின் மனதில் நிலைத்த இடம் பெற்றிருக்கு. வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டும் இல்லை, கல்வி, விவசாயம், சுகாதாரம், அறிவியல், கலை, இலக்கியம், இசை, செய்தி என எண்ணற்ற துறைகளில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிறந்த தகவல் ஊடகமாகவே திகழ்து. இப்போ கூட உங்களுக்கு தகவலை நாங்கள் வழங்கிட்டுருக்கோம் இல்லைங்களா. கண்டிப்பாக ரேடியோவில் அற்புதமான தொகுப்புகள்லாம் இருக்குது. குறிப்பாக இயற்கை பேரிடர் காலங்களில் அவசர எச்சரிக்கைகளில் தெரிவிக்கிறதுக்கும் மக்களிடம் மிக வேகமாக சேர்ப்பதிலும் வானொலியோட பங்கு அளப்பரியதுனே சொல்லலாம். மின்சாரம் இல்லாத காலத்தில், இணைய வசதி இல்லாத சூழலில் கூட வானொலி தொடர்ந்து தகவல்களை வழங்கும் நம்பகமான ஊடகமாக இருந்து வந்திருக்கு. இந்தியாவோட பல்வேறு மொழிகள், பண்பாடு, நாட்டுப்புற கலைகள் மற்றும் பாரம்பரிய இசைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் ஆகாஷவாணி மிகப்பெரிய பங்காற்றி வருது. கிராமம் முதல் நகரம் வர, குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வர, அனைவரையும் இணைக்கும் பாலமாக வானொலி தொடர்ந்து செயல்பட்டு வருது.

0: நேரம் 8:43, 38 ஆயிற்றுக்கு. தகவல் தளம் நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய தகவல்களும் தேசிய ஒலிபரப்பு நாளோட தகவல்களும் தான் கேட்டுட்ருக்கீங்க. கல்வியில் எவ்வாறு ஏஐ வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது? ஒவ்வொரு மாணவரின் கற்றல் வேகத்திற்கேற்ப பாடங்களை வழங்கும் கல்வி மென்பொருட்கள் உருவாகி வந்துச்சு. மொழிபெயர்ப்பு, குறிப்பெழுதுதல், கற்றலுக்கான விளக்கங்கள் ஆகியவற்றிலும் ஏஐ உதவுது. நேர்களே, இன்று கைபேசி, கணினி, செயற்கை நுண்ணறிவு ஆகியவை மாணவர்களின் கற்றலை எளிதாக்குது. ஆனால் மாணவர்கள் ஏஐ எப்படி பொறுப்போடு கையாளணும்? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல டாப்பிக்கு. கண்டிப்பாக இந்த தகவல்களை ஒரு சிறிய பாடலுக்கு பின் கேட்கலாம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியில் தொடரலாம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவை பற்றின தகவல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். இந்த மாணவர்கள் ஏஐ எப்படி பொறுப்போடு பயன்படுத்தலாம்? முதல்ல ஏஐயை ஆசிரியருக்கு மாறாக இல்லை, துணையாக தான் பயன்படுத்தணும். எப்பொழுதுமே ஏஐ கிட்ட ஒரு டவுட்ஸ் கேட்டுட்டு ஆசிரியர்கிட்ட கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் வாங்கின பிறகு தான் நம்ம அதை பாடங்களில் உபயோகிக்கணும். சந்தேகம் ஏற்பட்டால் விளக்கம் கேட்டுக்கலாம். ஆனால் ஆசிரியரோட வழிகாட்டுதலும் சுய சிந்தனையும் ரொம்பவே அவசியம். ஏஐயில் வரும் தகவல்கள்

சரியானதாக இருக்காது. ஆகவே பாடப்புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ஒப்பிட்டு தான் உறுதிப்படுத்திக்கணும். அது ஏயில் இருக்க தகவல்கள் ஃபேக்சுவலாக இருக்கா, நம்பகத்தன்மையாக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக ஊர்ஜிதப்படுத்தின பிறகே நாம் அதை உபயோகிக்கணும். மேலும் போக்குவரத்து துறையில் எவ்வாறு ஏஐ உபயோகமாகுதுன்னு சொல்லிட்டு சிறிய பாடலுக்கு பின் கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன்.

உற்சாகமான காலை பொழுதுல தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஏஐ செயற்கை நுண்ணறிவு பற்றின தகவல்கள் தான் நாம் பேசிகிட்ருக்கோம். போக்குவரத்து துறையில் எவ்வாறு ஏஐ உதவுது? போக்குவரத்து நெரிசலை கணிச்சு சிக்னல்களை நிர்வகிக்குது. வாகனங்களுக்கு சிறந்த வழித்தடத்தை பரிந்துரைக்குது. சில நாடுகளில் தானியங்கி வாகனங்களை உருவாக்குது போன்ற பல பணிகளில் ஏஐ பயன்பட்டு வருது. மற்றும் வங்கி மற்றும் நீதித்துறையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுதுன்னா, சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகளை கண்டறிஞ்சு மோசடிகளை தடுக்க ஏஐ ரொம்பவே

0: உதவுது. வாடிக்கையாளர்களோட தேவைகளை புரிந்து கொள்வதற்கும் பொருத்தமான சேவைகளையும் பரிந்துரைக்குது. அதாவது இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் பணப்பரிவர்த்தனை ரொம்பவே ஈஸியாக ஒரு நொடி பொழுதில் யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த காலகட்டத்தில் ஏஐயோட துணையோடு இருந்தால் தான் நம்ம மோசடிகளையும் தடுக்க முடியும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் வனத்தீ பரவும் அபாயத்தையும், காற்றின் தரத்தையும், நீரின் தரத்தையும், காலநிலை மாற்றத்தையும் போன்றவற்றை ஆய்வு செஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு உதவுது. இன்னும் எந்தெந்த துறையிலெல்லாம் செயற்கை நுண்ணறிவு பயன்படுதுன்ற தகவல்களை சிறிய பாடலுக்கு பின் கேட்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் தகவல் தளம் நிகழ்ச்சியில்.
1: வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
2: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அறிவு எந்தெந்த துறைகளெல்லாம் பயன்படுது. பேரிடர் மேலாண்மையில் வெள்ளம், புயல், நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தை கணித்து மக்களை முன்கூட்டியே எச்சரிக்கும் அமைப்புகளில் ஏஐ முக்கிய பங்கு வகிக்குது. விண்வெளி ஆராய்ச்சியில் செயற்கைக்கோள்கள் அனுப்பக்கூடிய பெருமளவு தரவுகளை ஆய்வு செஞ்சு கோள்களை பற்றிய தகவல்களை புரிந்து கொள்ளுது. ஊடகத்துறையிலும் வீட்டில் கூட ஏஐ செயல்பட்டு வருது. அனைத்து கைகளிலும் கைபேசி வந்தாச்சு, ஏஐயும் வந்தாச்சு. இந்த டிஜிட்டல் யுகத்திலையும் வானொலி தனது முக்கியத்துவம் இழக்கவே இல்லைங்க. முக்கியத்துவத்தை எஃப்எம், இணைய வானொலி, மொபைல் செயலிகள் போன்ற புதிய வடிவங்களில் அது இன்றும் கோடிக்கணக்கான மக்களோட அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே திகழுது. நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பின் தொடரலாம் நேர்களை, தொடர்ந்து இணைந்தீர்கள் தகவல் தளம் நிகழ்ச்சியில்.
1: மக்கா மிஷி.

0: நேர்களை, தேசிய ஒலிபரப்பு நாளில் நமக்கு அறிவையும் விழிப்புணர்வையும் மகிழ்ச்சியையும் வழங்கி தரும் அனைத்து ஒலிபரப்பாளர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒலி அலையாக பிறந்து மக்களின் மனங்களில் என்றும் ஒளிர்கிறது வானொலி. நேர்களை இவ்வாறு பார்க்கும்போது செயற்கை நுண்ணறிவு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி, அதை புத்திசாலித்தனமாக பொறுப்போடு பயன்படுத்துவோம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுது. நாளைக்கு நம்மளோட அறிவிப்பாளர்கள் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தகவல் தளம் நிகழ்ச்சியில் கேட்க மறவாதீர்கள். தினம் 8:02 இருக்கு.
1: வீட்டில்

0: தகவல் தளம் நிறைவுற்றது நேயர்களே. இனி தொடர்பு சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை, அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நீ சாட்டி தெய்வமெந்து, ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

அடுத்து தாயாகி தந்தையுமாய் என தொடங்கும் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா ஹம்சத்வனி ராகம் கண்டசாப்பு தாளம்.

நேரம் 9:29:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் இனி விசாலாட்சிம், முத்துசுவாமி தீட்சதர் கிருதி, பந்துவராளி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

பந்துவராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக நீலாம்பரி ராகத்தில் அம்ப நீலாயதாட்சி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வடநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் நாம் இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது அடியேன் பொன்சந்திரன். நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வயலில் வேலை செஞ்சுக்கிட்டோ, வீட்டில் ஓய்வெடுத்துக்கிட்டோ, இல்லை அலுவலகத்தில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ, பிரயாணத்துலேயோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வானொலி, குறிப்பாக ஆகாஷ்வாணி மக்கள் சேவையில் எவ்வளோ

ஈடுபாட்டோட இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. காலம்தான் எத்தனை விந்தையானது. நாள்பட்ட காயங்களையும் நினைவுகளையும் குறிப்பாக நன்கு பழகிய மனிதர்களையும் நம் மனதில் இருந்து சத்தமில்லாமல் அகற்றுறது. ஒரு காலத்தில் எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சிக்க நாளிதழ்களும் வார இதழ்களும் மாத இதழ்களும் தான் இருந்துச்சு. பின்னாடி வானொலி அந்த இடத்த பிடிச்சது, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி அந்த இடத்த பிடிச்சது, இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டால் பல கோடி பேரை சென்றடையுது. அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களை நம்ம விரல் நுனியில இருந்து செய்ய முடியுது. அதுலேயும் நம்மோட அடையாளங்களை வெளியிடாமலேயே ஒரு கருத்தை பல கோடி பேரிடம் கொண்டு சேர்க்க முடியுது. இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரி, சோஷியல் மீடியா வந்ததால் நாளிதழ்கள் காணாமல் போயிடுச்சா, இல்லை வானொலியோ தொலைக்காட்சியோ இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சா? பரிணாம வளர்ச்சி போல ஒன்றிலிருந்து ஒன்றாக தகவல் பரிமாற்ற முறைகள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் ஒன்றை மற்றொன்று அழித்து வளரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கற்பனை என்பது உண்மையை விட அசாத்தியமானதாக இருந்தாலும் சில வேளைகளில் உண்மை கற்பனையை விட நம்ப முடியாததாக இருக்குது. மனித குலத்தை முன்னேற்றி இப்போ இருக்கும் இடம் வர, எதிர்காலத்தில் போக போகும் இடம் வர இந்த கற்பனா சக்தி தான் கொண்டு வந்திருக்கு, கொண்டு போகும். ஒரு சம்பவத்தை பற்றி மூன்று வகையாக நம்ம அறிஞ்சிக்கலாம். ஒன்று, அதை பற்றி படிக்கலாம், இல்லை கேட்கலாம், இல்லை படமாக பார்க்கலாம். இந்த மூன்று முறைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு பிராம் ஸ்டோக்கர் அவர்கள் எழுதிய உலக புகழ்பெற்ற டிராகுலா புதினத்தின் ஆரம்ப பகுதியை உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த புதினத்தில் ஜோனத்தன் என்பவன் டிரான்சில்வேனியா மலைத்தொடரில் உள்ள ஒரு மலை மேலே அமைந்துள்ள டிராகுலா என்ற பிரபுவின் கோட்டைக்கு ஆபத்தான மலைப்பாதை வழியாக பல குதிரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாரட்டு வண்டியில் போகிறான். வழி நெடுக ஓநாய்களும் அமானுஷங்களும் அவனை திகிலடைய செய்யுது. அலுவல் ரீதியாக ஒரு கிளையண்ட்டை பார்க்க போக இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு ஜோனத்தன் நினைக்கிறான். சரி, இந்த சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் படித்தா சுமார் 10 பக்கம் வரும். அதுவே வானொலியில் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு கேட்டால் 3-5 நிமிஷம். அதுவே திரைப்படமாக பார்த்தா 2 நிமிஷம் தான். படமாக பார்க்கும்போது அந்த மலைப்பகுதி எப்படி இருந்தது, சாரட்டு வண்டியோட நிறம் என்ன, ஜோனத்தன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் டைரக்டரே முடிவு பண்ணி நமக்கு காட்டிடுவார். ஆனால் அதையே நம்ம படிக்கும்போது நம்ம மனசு ஒரு கற்பனை படத்தை ஓட விடும் இல்லையா? செவி வழியாக வானொலியில் கேட்கும்போது அந்த கற்பனை படம் இன்னும் சுவாரஸ்யமாகும். இன்னைக்கு இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது வானொலியோட இடம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு சரியான பதில் மனிதனின் கற்பனை ஆற்றலை அழியாமல் பார்த்து கொள்வதுதான். சமூக விலங்கான மனிதனை அத்தனை முகமூடிகளும் போலித்தனங்களும் மேன்மைகளும் உன்னதங்களும் ஒரு சேர அமைந்துள்ளவன, அவனது உள்மனத்து ஆழங்களை அவனே புரிந்து கொள்ள முடியாதவனாக தவிப்பவன, கதைகளின் மூலம் நல்ல கவிதைகளின் மூலம் நேர்வழியில் செலுத்துவதில் இலக்கியத்திற்கு அடுத்த இடம் வானொலிக்கு தாங்க. நாமெல்லாம் ஒரு சொலவடையை கேட்டிருப்போம், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அதுபோலவே அடிமேல அடி வச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு 4 பேர், எப்பவுமே இருப்பாங்களே அந்த 4 பேர், அட என்னப்பா உடம்பு சரியில்லையா, முகமெல்லாம் வாட்டமாக இருக்கே, கண்ணெல்லாம் செவந்து இருக்கே அப்படின்னு சொன்னால் நாம் நல்லாவே இருந்தாலும் நமக்கே ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை நமக்கு உடம்பு எதுவும் முடியலையோ அப்படின்னு தோணும். இது மனித இயல்பு. மாமியார் மருமகள் சண்டைகளில் இதையே தலையின மந்திரம் அப்படின்னும், வேலை பார்க்க இடங்களில் வதந்தி புரணி பேசுதல் அப்படின்னும் பல ரூபங்களில் பார்க்கலாம். அதாவது நம்ம தாடைகளுக்கு நடுவில் இருக்கிற எலும்பில்லாத நாக்கு எதையும் பேச துணியும், நல்லதோ கெட்டதோ அதை கேட்க பல காதுகளும் இருக்கும். நாம் கேட்கும் அனைத்தும் நம்ம பாதிக்கும். அதனால தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட தோல்வியை அடைஞ்சவனையும் ஊக்கப்படுத்தினா கவிஞர் வாலியோட கூற்றுப்படி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான். ஆனால் எப்போதுமே அவச்சொல் சொல்லி ஒருவரை டீமோட்டிவேட் செஞ்சுட்டே இருந்தால் எத்தகைய திறமைசாலியும் வீழ்ச்சி அடைவான். வானொலியில் பல விழிப்புணர்வு செய்திகள் வெளியிடப்படும். அதுபோல் ஒரு செய்தியை நான் இப்போ சொல்லுவேன், ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த விழிப்புணர்வு செய்தியோட முடிவில் சொல்கிறேன்.

0: ஐயா ஜாலியா பைக்ல போக போறோம், ஜாலி ஜாலி. டே கண்ணா, ஓடாத விழுந்துடுவே.
1: ஏய் அம்மா சொல்றத கேளு.
0: எங்க ஹெல்மெட்? எங்க?
1: வெயில் காலத்துல அதெல்லாம் வேணாம், வேர்க்குது. சும்மா இருப்பியா?
0: ஹெல்மெட் போடுங்களேன் ப்ளீஸ். ஆமாப்பா போடுங்க.
1: அதெல்லாம் எனக்கு தெரியும்.
0: என்னவோ பண்ணுங்க போங்க. எங்க ஸ்பீட கம்மி பண்ணுங்க, பயமா இருக்கு. ஐயா ஐயா, ஜாலி ஜாலி.
1: சும்மா வரியா?
0: மம்மி டாடி, மம்மி டாடி, எழுந்துருங்க மம்மி, எழுந்துருங்க டாடி.
2: அதிவேகம் என்றுமே ஆபத்து.
1: இப்படி ஒரு விழிப்புணர்வு செய்தியை கேட்டா அந்த கணம் கையோ காலோ ஆக்சிலேட்டர்ல இருந்து எடுத்து தானா பிரேக்ல அழுத்தும். ஒரே நிமிடத்துல லட்சம் வண்டிகளோட வேகத்தை குறைக்கும் சக்தி அந்த செய்தியில இருக்கு. நெடுஞ்சாலையில 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற வண்டிங்க ஒரு கோரமான விபத்து நடந்த இடத்தை கடந்து போனா அடுத்த 1 மணி நேரத்துக்காவது அந்த வண்டிகள் அதிவேகமா போகாது. ஆனா அது போன்ற விபத்துகள் ஏதும் தேவைப்படாம 1 நிமிடத்துல சாலைகளை பாதுகாப்பு மிகுந்ததா ஒரு ஊடகம் ஏற்படுத்துதுன்னா அது வானொலி மட்டும்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள ஆகாஷ்வாணியின் 12 வானொலி நிலையங்கள்ல ஒலிபரப்பான பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளின் ஒலித்தொகுப்ப தான் கேட்க போறோம். நடுநடுவுல நானும் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி வருவேன். துள்ளலான பாடல்களும் இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பிடிக்கும். நியூஸ் ஆன் ஆப்ல நிகழ்ச்சியை கேட்கிற ஸ்பெயின்ல இருக்கிற தமிழர்களுக்கும் ஸ்பெயின் ரசிகர்களா இருக்கிற தமிழர்களுக்கும் ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியில ஸ்பெயின் வென்றதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
3: நிகழ்ச்சியின் தொடக்கமாக சென்னை ஆகாஷ்வாணியால் ஒலிபரப்பப்பட்ட கலாச்சார மரபின் பெட்டகமான இசை நிகழ்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
4: நவராத்திரி சிறப்பு இசை நிகழ்ச்சி சக்தி பீட நிவாசினி, வழங்கியவர் சுஜித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: அகில லோகத்திற்கும் ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை அம்பிகைக்கு ஈடு இணையே கிடையாது. அபரிமிதமான பல லீலைகளை புரியக்கூடிய அன்னையை நாம் வழிபடுவது இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தினங்கள். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ஒரு மேன்மையை நினைந்து ஸ்மரித்து அவளுடைய பாதார விந்தத்தை பணிவது பலவிதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருத்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது அவள் அமர்ந்த சக்தி பீடங்கள் பலது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சில திருத்தலங்களை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சக்தி பீடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பல விதமாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விதமாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான சரித்திரங்களும் புராணங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த அன்னையினுடைய பீடங்களை பற்றி நமக்கு சொல்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சிவபுராணமானது 18 சக்தி பீடங்களை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 4 பிரதான பீடங்கள் சொல்லப்படுகின்றது. அதுபோல தேவி கீதைன்னு சொல்லக்கூடியதுல 51 உடல் பாகங்கள் அம்பிகையினுடையது விழுந்தது, அதே திருத்தலங்கள்னு சொல்கின்றது. அதே போல 38 தலங்களை தேவகீதை நமக்கு சொல்கின்றது. 51 தலங்கள் பீஜாட்ச மந்திர அடிப்படையிலானதை தேவி கீதை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி தேவி கீ ஜெய்.
1: தமிழ் புத்தாண்டு சிறப்பு இசை நிகழ்ச்சி வழங்கியவர் மதுரை TNS கிருஷ்ணா அவர்கள்.

0: கர்நாடக இசைத்துறையில் தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ள கலைஞர்களுடன் உரையாடல். இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள 131 பத்ம விருதாளர்களில் 19 பேர் பெண்கள், 5 பத்ம விபூஷன்கள், 13 பத்ம பூஷன்கள் மற்றும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான சேவைக்காகவும் பணிக்காகவும் தமிழகத்தில் 13 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைக்க உள்ளன. இசைத்துறையில் கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர்களான காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கும், பக்தி இசைக்கலைஞரான கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறப்பான பணியை ஆற்றி வரும் பத்ம விருதாளர்களுக்கு ஆகாஷ்வாணி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: தொடர்ந்து என்றும் புதுமையை விரும்பும் இளைஞர்களுக்காக கோயம்புத்தூர் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
2: இன்றைய இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடனும் தெளிவான இலக்குடனும் சரியான வழிகாட்டுதல் உடனும் முன்னேற வேண்டும் என்பதே கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அதற்காகவே இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து அவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில் உயரங்களை எட்ட ஊக்கமளிக்கும் முன் செல்லடா எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதே போல வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள், புதிய தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்த தெளிவான தகவல்களை வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியிலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே இளைஞர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அவை அவர்களின் சிந்தனையிலும் எதிர்கால திட்டங்களிலும் என்னென்ன மாற்றத்தை உருவாக்கியுள்ளன, இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்நிகழ்ச்சிகளால் பயனடைந்துள்ள ஒரு கல்லூரி மாணவரின் அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மல்டிமீடியா மற்றும் அனிமேஷன் துறையில் பயின்று வரும் எம் ஷியாம் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் என்பதை இப்போது கேட்போம்.
3: எல்லாருக்கும் வணக்கம். ஏதாச்சியா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஒரு ப்ரோக்ராம் கேட்டு முன் செல்லடா அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன அருமையான ப்ரோக்ராமுங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய சவால்களை எதிர்கொண்டு வராங்க. கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், போட்டி தேர்வுகளா இருக்கட்டும், திறன் மேம்பாடா இருக்கட்டும், எதிர்கால திட்டமிடலா இருக்கட்டும் அப்படின்னு பல விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தேவை. இந்த மாதிரி ஒரு சூழலில் இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கறக்கு ஒரு அருமையான மேடையா இந்த முன் செல்லடா நிகழ்ச்சி இருக்கு.
4: என் பெயர் டாக்டர் வெற்றிவேல் செலியன். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இயக்குனரா எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவுல இருக்கிறேன்.
5: இத பார்க்கும்போது நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு ஏழை எளிய மாணவனாக, தமிழ் வழி கல்வி மாணவனாக, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பொறி இருக்கு. அறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். கடின உழைப்பு,

0: முயற்சி இது ரெண்டு இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம், வானமே எல்லை. நானே இந்த அளவுக்கு உயர்வும் போது நீங்க பல உயரங்களையும் பல சாதனைகளையும் படைப்பீர்கள் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.
1: இதை கேட்கிறப்போ வெற்றி பெற்றவங்க யாருமே வந்து ஒரே நாள்ல அந்த அரியணையில உட்காரல. விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி பல படிகளை ஏறிதான் அந்த அரியணையில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சுது. இந்த நிகழ்ச்சியில பேசினவங்க எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க, தொடர்ந்து நிறைய கத்துக்கிட்டாங்க, தொடர்ந்து தோல்விகளை சமாளிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் முன்னேறினாங்க. இந்த உண்மை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எடுத்தவுடனே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியாது, படிப்படியாக தான் முன்னேற முடியும். எடுத்தவுடனே கிடைக்கிற வெற்றி இல்லைன்னா எடுத்தவுடனே கிடைக்கிற முன்னேற்றம்ங்கிறது நிலையானதாக இருக்காது, படிப்படியாக வர்றது தான் நிலையானதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முன் செல்லடா அப்படிங்கிற நிகழ்ச்சி பெரும் டைட்டிலாக மட்டும் இல்லாமல் ஏற்கிறப்பெல்லாம் முன் செல்லடா முன் செல்லடா முன் செல்லடா அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரியே ஒரு தோணுச்சு. கண்டிப்பாக நான் முன்னேறிய ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் நிறைய தகவல்கள், எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைக்குது. ஆனால் இந்த எல்லா தகவலும் எங்களுக்கு வழிகட்டுதலாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அனுபவத்தோடு இருக்கிற அறிவுரை தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அனுபவ அறிவை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை தான் முன் செல்லடா ஆகட்டும், சித்திர செவ்வானம் ஆகட்டும், இல்லைன்னா யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாமே செய்யுது. இந்த யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் எங்கள் ஹெச்ஓடி தான் சீஃப் கெஸ்ட்டாக பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற கொஷின்லாம் அப்படியே அவங்க கேட்குறாங்க, எங்களோட குரலாக அவங்க கேட்குறாங்க. அங்கே இருந்த எங்களோட ஹெச்ஓடி மேமும் இன்னொரு கர்னல் சார் அவரும் அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லா பதில்களையும் கொடுத்தாங்க. 4 எபிசோடாக வந்தது, 4 எபிசோடுமே நான் உட்காந்து கேட்டேங்க. சத்தியமாக ஒரு ஒர்த்தான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களோட கனவுகளுக்கு திசை காட்டுற ஒரு ஒளி கோபுரமாக இருந்துச்சு. தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு குரலாக இருந்துச்சு. முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோள் தட்டி கொடுக்குற, ஊக்கமளிக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த சிறப்பான யூத் என்கரேஜிங் ப்ரோக்ராம்ஸான சித்திர செவ்வானம், முன் செல்லடா, யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இதிலெல்லாம் பங்கேற்றுக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்த ஆளுமைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: எண்ணங்கள் தான் ஏணிப்படிகள், ஏறி நின்றால் நட்சத்திரங்களை வருடலாம் எனும் அறிஞர்களின் கூற்றிற்கேற்ப இளைஞர்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பயணத்தில் நம்பிக்கையுடன் துணை நிற்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும்.
3: அடுத்து மண்மணக்கும் மனதை தொடும் பாரம்பரியமிக்க நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி நிலையத்தாரால் வழங்கப்படுகிறது.
4: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை வழங்குபவர் ஏ சேகர் அவர்கள்.
5: வணக்கம். கலை என்பது மனித மனத்தின் கண்ணாடி, கலாச்சாரம் என்பது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் மரபும் பண்பாடும். இந்த இரண்டையும் இயற்கையின் மனத்துடன் கலந்து மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைக்கும் பொக்கிஷமே நாட்டுப்புறக்கலை. மண் வாசனையும் மக்கள் பாசமும் மரபின் வேர்களும் ஒன்றிணையும் இக்கலை காலம் கடந்தும் தனது தனித்துவத்தை தக்க வைத்திருக்கிறது. இது பாடலாகவும் நடனமாகவும் ஓவியமாகவும் சிற்பமாகவும் உருவெடுத்து கிராமங்களின் இதய துடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது. நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதிலும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் வானொலியின் பங்கு மகத்தானது. வானொலியானது கிராமிய கதைகள், இசை மற்றும் பாரம்பரிய அறிவை அழியாமல் ஆவணப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதாக கொண்டு சேர்க்கும் ஒரு சிறந்த ஊடகமாகும். பாங்குடன் மிளிரும் நாட்டுப்புற கலைகள் ஒன்றா இரண்டா கும்மி தொடங்கி கரகம் வரை பல வகையுண்டு. பிறலிலே வித்தை காட்ட சிலம்பம், கூடி நின்று கைகொட்டி பாட கும்மி, பொம்மை வைத்து கதை சொல்ல பொம்மலாட்டம், தலையில் கரகம் வைத்து மக்களை மகிழ்விக்க கரகாட்டம் என உள்ளத்து உணர்வுகளை செப்பனிட்டு காட்டுவது நம் நாட்டுப்புற கலைகள். நாதஸ்வரம்

0: மற்றும் தவில் கருவிகளுடன் வழங்கப்படும் மங்கள இசை தமிழர் இல்லங்களிலும் தமிழர் சமூக வழிபாட்டிலும் தெய்வ வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு பெறுகிறது. மங்களகரமான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு பெறுவதால் இது மங்கள இசையாகிறது. இல்லற நிகழ்ச்சிகளிலும் சமுதாய விழாக்களில் தொடக்க நிகழ்ச்சியாகவும் கோவில் வழிபாடுகளிலும் இவ்விசை இசைக்கப்படுவதால் இதை மங்கள இசை என்று அழைக்கின்றனர். இசை வசனம் ஆகியவை இணைந்து மகாபாரதம், இராமாயணம் மற்றும் உள்ளூர் கதைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது வில்லு பாட்டு. வில்லின் நாணை தட்டி அதிலிருந்து எழும் ஒளிக்கேற்ப இசை பாடி கதைகளை விவரிக்கும் கலை. இது ஆன்மீக கதைகளையும் சமூக விழிப்புணர்வையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. கும்பி ஆட்டத்தில் பாடல்களை முதலில் ஒருவர் பாட, பின்னர் பெண்கள் குழுவாக இணைந்து பாடுகின்றனர். இது கிராமங்களில் பெரிதும் பிரபலமான கலை. கரகாட்டம் தமிழகத்தின் மிக பிரபலமான கலை. தண்ணீர் குடத்தின் மீது அலங்கார கூம்பை வைத்து தாளத்திற்கு ஏற்ப உடலை சமநிலைப்படுத்தி ஆடும் ஆட்டம். இது கிராம திருவிழாக்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரு வரிசையாக நின்று கைகளில் வண்ண துணிகளை பிடித்து தங்களின் காலடி அசைவுகளாலும் கை சத்தங்களாலும் ஒத்திசைவுடன் ஆடும் கலை ஒயிலாட்டம். கணியான் ஆட்டம் அல்லது கணியான் கூத்து என்ற பாரம்பரிய நாட்டுப்புற கலைதான் மகுட ஆட்டம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் உள்ள சுடலை மாடன், அம்மன் மற்றும் சாஸ்தா கோவில் திருவிழாக்களில் இது பிரதானமாக ஆடப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இக்கலை ஒரு தெய்வீக கலையாக கருதப்படுகிறது. தோற்பாவை கூத்து என்பது பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோளில் வரையப்பட்ட வண்ண பொம்மைகளை ஒரு வெள்ளை திரைக்கு பின்னால் ஒளிரும் விளக்குகளின் உதவியால் இயக்கி நிழலாக காட்டப்படும் பாரம்பரிய கூத்து. பெரும்பாலும் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளும் நாட்டுப்புற கதைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்த்தப்படுகின்றன. கிராமப்புறங்களில் மட்டுமே அறியப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களின் திறமைகளை ஒளிபரப்பி அவர்களுக்கு மாநில அளவிலான அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் வானொலி பெற்றுத்தருகிறது. நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைகள் மூலம் சுகாதாரம், விவசாயம், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய செய்திகள் எளிமையாக மக்களை சென்றடைகின்றன. இன்றைய நவீன யுகத்திலும் நமது மண்ணின் பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஊடகமாகவும் மக்களையும் கலைஞர்களையும் இணைக்கும் பாலமாகவும் வானொலி செயல்படுகிறது. காலங்களின் மாற்றத்தால் இக்கலாச்சார கலைகள் எழுத்துக்களில் மட்டும் நிலைக்காமல் கதைகளாய் மட்டும் வளம் வராமல் இக்கலைகளையும் கலைஞர்களையும் ஆதரிப்பதன் மூலம் நமது கலாச்சார வேர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். நமது நாட்டுப்புற கலைகள் மூலம் தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை உலகறியச் செய்வோம். நன்றி.
1: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ சேகர் அவர்கள்.
2: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் என் ஃப்ரெண்டோட படம் பார்க்க போயிருந்தேன். படம் முடிஞ்சதும் அவர் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட வெளியில் தெருமுக்கில் இருக்கிற டீ கடையில் இருக்கேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என் ஃபோன் சார்ஜும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நானும் வெயிட் பண்ணுறேன் ஆளை காணோம். என்னடான்னு தெரியாமல் ஒரு சார்ஜரை கடன் வாங்கி ஃபோனை ஆன் பண்ணி கால் பண்ணால் அவர் பஸ் எடுத்துட்டேன்னு கூலாக சொல்கிறாரு. எனக்கோ செம டென்ஷன். நான் தான் டீ கடையில் இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னால், அப்படியா, எனக்கு கேட்கலையேன்னு சொன்னார். வலது பக்க காதில் கம்மியாக சத்தம் கேட்குதுன்னாரு. சரி, ஒரு ஹியரிங் டெஸ்ட் எடுத்துருவோமே அப்படின்னு ஒரு கிளினிக் போனோம். டெஸ்ட்டில் வலது பக்க காது 40% தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அந்த கிளினிக்குள்ளே அழகாக ஃபவுண்டன் வச்சு வண்ண மீன்லாம் வச்சுருந்தாங்க. டாக்டர் ஹியரிங் மிஷினை அவர் காதில் மாட்டினாங்க. உடனே என் ஃப்ரெண்டு நல்லா கேட்குதேன்னு சொன்னார். ஆனால் ஒரு இறைச்சல் சத்தம் கேட்குது அப்படின்னாரு. டாக்டர் அதுக்கு சிரித்தார். என்னன்னு கேட்டால், அந்த ஃபவுண்டனில் விழுற தண்ணி சத்தம் தான் அவருக்கு சலசலன்னு இறைச்சலாக கேட்டிருக்கு. உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு சாதாரணமாக கேட்குற சத்தம் அவருக்கு புதுசாக கேட்குது. செவித்திறன் குறைபாட்டால் எத்தனை சத்தங்களை அவர் இழந்திருப்பாருன்னு யோசித்தேன். ஒரு விஷயம் நமக்கு சாதாரணமாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அது கிட்டாத போது தான் அதோட அருமை தெரியுது. இது பல விஷயங்களுக்கு பொருந்தும். இதைத்தான் பார்வைத்திறனும் செவித்திறனும் இல்லாத ஹெலன் கலர் அவர்கள், பார்வைத்திறன் இல்லை என்றால் பொருட்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம், ஆனால் செவித்திறன் இல்லை என்றால் மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவிக்கு உணவளித்து நம்மை கூட்டுறவாக ஒன்றாக இணைக்கும் வானொலிக்கு நம் நன்றிகளை உரித்தாக்குவோம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நாட்டின் கண்களாக, மனித குலத்தின் சக்தியாக விளங்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை நாகர்கோவில் வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் குறித்த உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் வி. வேணுகுமார் அவர்கள்.
3: தேசிய ஒலிபரப்பு தினம், மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், பெண்களை போற்றும் வானொலி. இன்று ஜூலை 23 ஆண்டுதோறும் ஜூலை 23 தேசிய ஒலிபரப்பு தினமாக கொண்டாடி வருகின்றோம். நமது தேசத்தில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி மூலமாக முதல் வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட தினம் 1927 ஜூலை 23 அந்நாளினை சிறப்பிக்கும் வகையில் தேசிய ஒலிபரப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி என்று அறியப்படும் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் என்ற தனியார் நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட ஒலிபரப்பினை 1930 ஏப்ரல் 1 முதல் இந்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது முதல் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என்று அறியப்பட்டது. தொடர்ந்து 1936 ஜூன் மாதம் முதல் ஆல் இந்தியா ரேடியோ என்ற பெயரினை பெற்றது. அவ்வகையில் ஆல் இந்தியா ரேடியோ தனது 90வது ஆண்டில் தனது சேவையை வெற்றிகரமாக செய்து வருகின்றது. தகவல் தொடர்பு சாதனங்களுள் வானொலி இன்று வரை மிக சிறந்த உன்னத இடத்தில் உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று சமூக வலைதளங்கள் பல பெருகி வந்தாலும் வானொலிக்கு நிகர் வானொலியே. தேசத்தின் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் வானொலி துணை நிற்பதை காண முடிகிறது. தேசத்தின் மேம்பாட்டுக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் பெண்கள் முன்னேற்றம் மிகவும் தேவையாகின்றது. அதனால்தான் நாம் பெண்களை நாட்டின் கண்களாக பாவித்து வருகிறோம். இன்று நமது தேசத்தில் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் ஈடுபாடும் பங்களிப்பும் பெருகி வருவதை காண முடிகிறது. இது நமது பாரத தேசத்தை வளமான பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது தெளிவு. எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் முன்னேற்றம், மகளிர் மேம்பாடு பற்றி பல்வேறு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது அகில இந்திய வானொலி. தற்காத்து தற்கொண்டான் பேணி, தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பது வள்ளுவம். குடும்ப விளக்கான பெண்களிடம் காணப்படும் திறமைகள் ஏராளம். பெண்கள் பல துறைகளிலும் இன்று சாதனைகள் புரிந்து வந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. வாய்ப்பு கிடைக்காத பெண்களிடம் திறமைகள் குவிந்து இருப்பதனை காண முடிகின்றது. வீடு

0: அனைத்து வேலைகளை நிர்வகிக்கும் படிக்காத பெண்களிடமும் நிர்வாக திறன் மேலோங்கி இருப்பதனை காணலாம். இப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் என்பதும் மாதிரு தேவோ பவ என்பதும் பாரத நாட்டு பண்பாட்டின் வெளிப்பாடு. அவர்களிடம் காணப்படும் நற்குணங்களை ஆண்களும் உணர்ந்து பின்பற்றினால் மன நிம்மதி கிடைப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது உண்மை. அதன் காரணமாக சமூகம் மேம்படும், நாடு வளம் பெறும், உலக அமைதி உண்டாகும் என்பது தெளிவு. பெண் கல்வி கற்றால் அக்குடும்பமே அறிவு பெறுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒய்விளக்காக பிரகாசிப்பவள் பெண். இன்று பெண்கள் அரசியலில், அறிவியலில், விண்வெளியில், கல்வியில் இல அனைத்து துறைகளிலும் இடம் பிடித்து சாதனை புரிந்து வருகின்றன. பெண்களின் தனிச்சிறப்பு அவர்களின் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவையாகும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் குடும்பத்தை காப்பதில் அவர்கள் காட்டும் தியாகம் ஈடு இணையற்றது. பெண்களை மதிப்பதும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. அவ்வகையில் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான நிகழ்வுகளை கொடுப்பதில் அகில இந்திய வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கின்றது. பெண்களை சாதனை படைக்க தூண்டுவது, சாதனை படைத்த பெண்மணிகளை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவது, ஏதோ ஒரு மூலையில் தொழில் முனைவோராக விளங்கும் பல பெண்களை வெளி உலகுக்கு காட்டுவது, முன்மாதிரி பெண்களை உலகறிய செய்வது போன்ற அரிய செயல்களை தினசரி செய்து வருகின்றது அகில இந்திய வானொலி. பெண்களுக்கான சமூக நீதியை கிடைக்கச் செய்வதில் வானொலியின் பங்கு அளவிட முடியாதது. அகில இந்திய வானொலியின் அன்றாட நிகழ்வுகளில் சராசரியாக 10 முதல் 15% நிகழ்வுகள் பெண்களுக்கு மட்டுமே உரித்தான சிறப்பு நிகழ்வுகளாக அமைவதனை காண முடிகிறது. இதனை காய் சிநேகிதியே, வாராய் தோழி, பூவையர் பூங்கா, பாவையர் பார்வை, என் உயிர் தோழி போன்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. மேலும் மத்திய அரசின் பொது சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்பநல திட்டங்களை நிர்வகிக்கும் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வழங்கும் பெண்களுக்கான சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய தேவையான குறிப்புகளையும் வானொலி வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. பதின்பருவ பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இரத்த சோகை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய விரிவான காரணங்களையும் தீர்வுகளையும் மருத்துவர்கள் மூலம் பேச வைப்பது பெண்கள் மத்தியில் வானொலி கேட்கும் மனநிலையை அதிகரித்துள்ளது. மேலும் பொதுவான நிகழ்வுகளாக ஒலிபரப்பாகும் இளைய பாரதம், சந்திப்போம் சிந்திப்போம், என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், தேநீர் நேரம் போன்ற நிகழ்வுகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறப்பிக்கும் பாங்கினை செய்து வருகிறது ஆகாஷ்வாணி. மேலும் கிஷான் வாணி நிகழ்வுகளிலும் தென்னை, நெல், வாழை, கரும்பு, காய்கனி வகைகள் போன்றவற்றை விவசாயம் செய்து வரும் பெண் விவசாயிகளை பேட்டி எடுப்பதும் நேரலையில் பேச வைப்பதும் சிறப்புக்குரியது. மட்டுமல்லாது ஆடு மாடு வளர்த்தல், தேனி வளர்த்தல், கைத்தொழில்கள் செய்தல் போன்றவற்றில் முன்னிலையில் உள்ள பெண்களை அழைத்து வானொலி மூலம் தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் நேயர்களுடன் பகிர வைப்பது போன்றவை பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் நிகழ்வாக அமைகின்றது. சமூக மேம்பாட்டில் பெண்களின் முன்னேற்றம் இன்றியமையாதது. அதற்காக பெண்களுக்கான தனிச்சிறப்பு நிகழ்வுகளை ஒலிபரப்பு செய்து மகளிர் மேம்பாட்டுக்காக துணை நிற்கும் அகில இந்திய வானொலியின் அரிய பணிக்காக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க பெண் சுதந்திரம், வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.
1: தொடர்ந்து மலைகளின் ராணியான ஊட்டியில் அமைந்துள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தார் வழங்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள்.
2: வணக்கம், நான் டாக்டர் பத்மா மெரினா, பிசியோதெரபிஸ்ட், இயல்முனை மருத்துவர். வானொலி மூலமா மருத்துவத்துறை எப்படி மேம்படுது அதை பத்தி நான் பேச போறேன். யூஸ்வலா ரேடியோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ இல்ல நியூஸ் கேட்கறதோ இல்ல பாட்டு கேட்கறதோ அது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வானொலியை ரெகுலரா கேட்கறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வானொலி வெறும் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ நியூஸோ இல்ல பாட்டோ தாண்டி எஃப்எம் இல்ல ரேடியோ வந்து ஒருத்தருடைய கம்பானியனாவே, ஒருத்தவங்க கூடவே இருக்கிறதாவே மாறிடுதுன்றது வானொலி கூட ஒன்றிணைந்து இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேட்கறவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உண்டாக்குன்றது, அது எப்படி நம்மளுக்கு ஒரு சூதிகான எஃபெக்டை கொடுக்கும்ன்றது வந்து வானொலி கூட இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். இது மருத்துவத்துறையில எவ்வளோ மேம்பட்டிருக்கு அப்படின்னா, மருத்துவர் ஒருத்தங்க வந்து டாக்டர் போய் பாக்குறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்றது தெரியும். ஒரு டாக்டருடைய கருத்து வந்து டாக்டரை பாக்குற அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், டாக்டர் சொல்றது அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களையோ இல்ல அவங்கள சார்ந்த அவங்க குடும்பத்திற்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனா வானொலியில ஒரு மருத்துவர் பேசும் போது அதை கேட்கிற எல்லாருக்குமே தெரியும், அந்த மருத்துவர் என்ன கருத்து சொல்ல வராரு இல்ல அந்த மருத்துவத்தை பத்தின கருத்து என்ன அப்படின்றது வந்து அந்த நோயை பத்தின ஒரு அவேர்னஸ் என்னன்றது கேட்கிற எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ எஃப்எம் கேட்கறதெல்லாம் நிறைய பேருக்கு கிட்ட குறைஞ்சிருச்சு. ஆனா நாங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கும் போது காலையில ஏந்திரிக்கும் போதே எங்க வீட்டுல எஃப்எம் தான் ஓடும். எஃப்எம்ல என்ன ஓடும்னா ஃபர்ஸ்ட் பாட்டு ஓடும், அப்புறம் நியூஸ் ஓடும், அப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடும். ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வரைக்கும் நாங்கள் வந்து

எஃப்எம் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். எஃப்எம்ல டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது மாதிரி. ஸோ நிறையா அறிவு சார்ந்த கருத்துக்களை வானொலி மூலமாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. இப்பவும் வானொலி மூலமாக ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதை கேட்குற எல்லாத்துக்குமே போய் சேரணுன்றது உண்மையான ஒரு கருத்து. அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒருவேளை கேட்கும் போது அந்த பிரச்சனை பற்றின ஒரு கருத்தே இருக்காது. ஒரு மருத்துவர் வந்து ஒரு மூட்டு வலி பற்றி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கும் போது கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. மூட்டு வலியே இல்லாதவங்க கூட இருப்பாங்க, அதை கேட்பாங்க. ஆனா அந்த கருத்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கற எல்லாருக்குமே போய் சேரும். அது அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்லை, கேட்கறப்போ மாத்திரம் இல்லை, கேட்டு முடிச்சிட்ட பிறகும் அதை நம்ம மனசுக்குள்ள இருக்கிறனால நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான கருத்தா அது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ யூஸ்வலா வந்து கேட்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம பிரெயின்ல போய் செட்டில் ஆயிரும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அது தேவைப்படுமோ அப்பப்பெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியோவில் கொடுக்குற மருத்துவ டீட்டெயில்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில மருத்துவம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ரீசண்டாக என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லா மக்களுக்குமே தெரியறதுக்கு நல்ல வழி வந்து ரேடியோ தான். ரீசண்டாக என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, மருத்துவத்தில் என்ன மாற்றங்கள் இருக்குது, இல்லை அந்த நோய்க்கு என்ன மாற்றங்கள் இருக்குது, அந்த நோய் எப்படி நம்ம அணுகலாம், அந்த அணுகுமுறையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றது வந்து அப்பப்போ நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ரேடியோன்னு நான் சொல்லுவேன். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல், வெறும் கருத்து மட்டும் அதை பற்றி சொல்லாமல் ரீசண்டாக என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதையும் வந்து ரேடியோ நம்மளுக்கு சொல்லும். ரேடியோவில் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், டாக்டர் போய் பார்க்கும் போது டாக்டர் வந்து ஒன் ஆன் ஒன் இருக்கும் போது அந்த ஒன் ஆன் ஒன் கிட்ட தான் மட்டும்தான் அந்த ரீசன்ட் அப்டேட்டை சொல்ல முடியும். ஆனால் ஒரு டாக்டர் வந்து ரேடியோவில் சொல்லும் போது அதை கேட்குற எல்லாருக்குமே அந்த ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து மருத்துவத்துறையில் என்னென்ன மேம்பட்டிருக்குன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ரேடியோவில் மருத்துவம் சொல்லும் போது அதை எல்லாருமே ஃப்ரெண்ட்லியே ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில டைம் டாக்டர்கிட்ட போய் சொல்லும் போது டாக்டர் வந்து இதெல்லாம் தொந்தரவு இருக்கும் நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்துக்கிற மனப்பான்மை பல பேஷண்ட்ஸ் கிட்ட டைரக்டாக இருக்கும் போது இருக்காது. ஆனால் ரேடியோவில் நம்ம ஏற்கனவே அதை கேட்டிருக்கனால தொந்தரவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிறது வந்து ஈஸியாக அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட ரேடியோவில் மருத்துவம் சொல்கிறதுனால நம்மளுக்கு அது ஏற்படக்கூடியது. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அதை ஒரு டாக்டர் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அது கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, டாக்டர் கோச்சிப்பாங்களா, டாக்டருக்கு கோவம் வந்துருமா, அப்படியெல்லாம் நிறையப்பட்ட தாட் ப்ராசஸ்னால சில பேர் அதை டாக்டர்கிட்டே டைரக்டாக கிளாரிஃபை பண்ணாமல் வந்துருவாங்க. ஆனால் ரேடியோவில் ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவத்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அது ஃபுல்லாகவே கிளாரிஃபை ஆகிடும். அதுக்குன்னு தனியாக நம்ம டாக்டர்கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்ற அந்த அச்சத்தை வந்து ரேடியோ மூலமாக வர மருத்துவம் வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய காரியங்கள், இப்போ ஒரு இடத்துல வேக்சினேஷன் போடுறாங்க, இந்தந்த நாளில் போலியோ வேக்சினேஷன் போடுறாங்க, போலியோ டிராப்ஸ் போடுறாங்க, இந்தந்த மெடிக்கல் கேம்ப் இங்க நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேடியோவில் கேட்கறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த பயனை நம்ம அடையிறதுக்கான அந்த பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரேடியோ மூலமாக மருத்துவர் பேசுறதுல நம்மளுக்கு தெரிய வருது. ஒரு மருத்துவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டாக்டர் இங்கே இருந்து இங்கே இவ்வளோ நாளில் இந்த டைமில் வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ரேடியோவில் சொல்லப்போ எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்தந்த மருத்துவம் இங்கெங்கே கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு டாக்டர் வந்து ரேடியோவில் சொல்லும் போது இந்தந்த நாளில் இங்கெங்கே போனால் இந்தந்த மருத்துவம் நம்மளுக்கு இங்கெங்கே கிடைக்கும் அப்படின்றது வந்து கேட்குற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்குன்றது அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ ரேடியோ மூலமாக மருத்துவம் டிஸ்கஸ் பண்ணும் போதும் மருத்துவர் பேசும் போதும் பொதுமக்களுக்கான பயன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி கேட்டு வளர்ந்து இன்னைக்கு திருப்பியும் உங்களுக்கு ரேடியோ மூலமாக மருத்துவருடைய பெனிஃபிட்டை ரேடியோவில் நான் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ரேடியோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.

0: அடுத்ததாக இணையப் போவதும் நமக்கு பரிச்சயமான மலை வாசஸ்தலம்தான். பண்பலை ஒலிபரப்பில் தனித்தன்மையோடும் துடிப்போடும் இயங்கி வரும் கொடைக்கானல் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய பண்பலை நிகழ்ச்சிகள் இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாக.
1: நேயர்களுக்கு வணக்கம். வானொலி ஒலிபரப்பு ஒரு சாதாரண மனுஷனோட நேரத்தை ரொம்பவே பயனுள்ள பொழுதா மாத்தும். அதோட பல நல்ல நல்ல தகவல்களை மக்களோட மனசுல ஒவ்வொரு நாளும் பதிச்சுட்டே போகுது. ஏன் எல்லா ஊடகங்களும் இதைத்தானே செய்யுதுன்னு நீங்க எல்லாரும் முணுமுணுக்கிறது கேக்குது. கொஞ்சம் பொறுங்க, சொல்றேன். வானொலியோட தனி சிறப்பே போற போக்குல நச்சுன்னு நறுக்குன்னு தரமான செய்திகளை தந்துட்டு போறதுதான். அப்படிப்பட்ட வானொலிகளின் வரிசையில வானளவு உயரத்துல உயர்ந்து நிற்கும் நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் நேயர்களின் இதயத்தை கவர்ந்ததா மட்டும் இல்லாம அவங்களோட பொழுதுகள்ல ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் தந்துட்டே இருக்கும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்காகவே இதோ நம்ம கோடை பண்பலை 100.5 ஒரு குட்டி படைப்பு. தகவல்களுடன் கூடிய பொழுதுபோக்கு என்னென்ன கேட்கலாமா?
2: நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, கோடை பண்பலை வானொலியோடு இணைந்திருப்போருக்கு பரிசு வாய்ப்பு. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொல்வோருக்கு தங்க வானொலி பெட்டி பரிசாக வழங்கப்படும்.
3: நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொன்னா என்ன பரிசு?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, யாராச்சும் பாத்திருக்கீங்களா? தங்கத்துல வானொலியா? கேள்விப்பட்டதே இல்லையே. எப்பா தண்டோரம் போடுறவரே, கோடை FM நிகழ்ச்சிகளை பத்தின ஏதாவது விவரம் தெரியுமா?
2: அது தெரிந்திருந்தால் நானே அந்த தங்க வானொலி பெட்டி பரிசினை பெற்றிருக்க மாட்டேனா?
3: ஏயா, ஏன் சிரிப்பு? தங்கத்துல வானொலியை பார்த்தா சும்மா விட்டுருவீங்களா? பரிசு என்ன சொன்ன?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், யார கேப்பேன் சொக்கா? எப்பா சொக்கா, கோடை FM கொடுக்கற தங்க வானொலிய எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள்புரிய மாட்டியா? உன் காதுல விழாதே தாய மீனாச்சி.
4: என்னையா கூப்பிட்டீங்களா?
3: உன்னை யாருமா கூப்பிட்டா? நீ போ. பாத்தையா பாத்தையா மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேன்றியே மீனாட்சி. என்ன மட்டும் ரச்சி. ஐயோ ஐயோ, இன்னைக்கு தங்க வைக்கிற விலையில ஒரு காசா ரெண்டு காசா தங்கத்துல செஞ்ச வானொலியாமே. இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒண்ணும் ஞாபகத்துல வரல, ஞாபகத்துல வரல. ஐயோ, அது எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. எப்பா சொக்கா, வேற யாரோ இத நல்லா அடிச்சிட்டு போக போறான். எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, தங்கத்துல செஞ்ச வானொலி எனக்கு இல்ல.
5: ஐயா.
3: யாரியா?
5: நண்பரே, அழைத்தது நான் தான்.
3: ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க?
5: சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிபாடும் கோடை பண்பலையின் அறிவிப்பை அறிந்தவன் நான்.
3: அது சரி, தண்டோரா போட்டத நீங்களும் கேட்டாச்சா? என் வயித்துல அடிக்க வந்திருக்கீங்க.
5: அந்த நிகழ்ச்சி விவரம் உனக்கு கிடைத்து விட்டால் அந்த தங்க பரிசு உனக்கு கிடைத்து விடும் அல்லவா?
3: ஐயோ, அந்த விவரம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கணமே என் கையில தங்க பரிசு.
5: நிகழ்ச்சி விவரத்தை நான் உனக்கு தருகிறேன்.
3: ஏது நிகழ்ச்சிகளின் விவரத்தை நீங்க எனக்கு தரீங்களா? வேண்டியதுதான். உங்களோடத என்னோடதுன்னு சொல்லிக்கவா?
5: என் மீது சந்தேகம் என்றால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால்
3: என்கிட்டயே மோத பக்ரியா. நான் பார்வைக்கு சுமாரா இருப்பேன். என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது.
5: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: வேணா வேணா, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். தயாராயிரு,
5: கேளு.
3: சற்றே போரும். அதிகாலை பொழுதுக்கு
5: அருள் மாலை,
3: பக்திக்கு
5: கோவில் விழா தகவல்,
3: மழைக்கு
5: பூந்தளிர் நேரம்,
3: உழவருக்கு
5: வேளாண் தகவல்,
3: சொற்பதம் அறிய
5: பாட்டும் பதமும்,
3: நாட்டு நடப்புக்கு
5: தக்குமுக்கு தர்பார்
3: வரலாற்றுக்கு
5: இன்று அன்று
3: சிந்தனைக்கு
5: நல்லதாக 4 நிமிடங்கள்
3: சிரிப்போடு கூடிய தகவலுக்கு
5: இன்று ஒரு தகவல்
3: கல்வி மருத்துவம் விவசாயம் வாழ்வியலுக்கு
5: வானவில்
3: நம் பாரதத்தின் புகழைச் சொல்ல
5: வியத்தகு இந்தியா
3: பாடும் வாய்ப்புக்கான களம்
5: பாட்டு பட்டாளம்
3: நேரலைக்கு
5: தேடி வரும் பண்பலை
3: இளையோருக்கு
5: கல்லூரி கலாட்டா
3: மங்கையரின் பெருமைக்கு
5: மகளிர் நேரம்
3: மெல்லிசைக்கு
5: நெஞ்சில் நிறைந்தவை
3: துள்ளல் இசைக்கு
5: தோல்தமாக்காதோல்
3: நேயர்களின் பொழிப்புரைக்கு
5: உயிரெழுத்து
3: நகைச்சுவைக்கு
5: கரக்கல் கேள்வி
3: நல்ல தமிழுக்கு

0: செப்புக செந்தமிழ்,
1: இலக்கியத்திற்கு
0: நாவல் நேரம்,
1: கச்சேரி தரும் பாட்டுக்கு
0: ஆசையில் ஒரு குக்கு,
1: மாணவ செல்வங்களுக்கு
0: இளமை பேசுகிறது,
1: மனசுக்கு
0: கொடைத்தென்றல்,
1: மாவட்டத்துக்கு
0: நினைவே சுகம்,
1: நிறைவுக்கு
0: இரவு சிறகு.
2: ஐயா ஐயா, அளவிடு அளவிடு, அந்த நிகழ்ச்சியோட விவரத்தை இங்க கொடு. தங்கத்துல செஞ்ச வானொலிய வாங்காம வரமாட்டேன். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு.
0: பயமே ஜெயம், வெற்றி உனதே, பரிசும் உனதே, போய் வா.
2: ஐயோ ஐயோ, எனக்கு தான் இனி அந்த தங்க வானொலி எனக்கு தான். அப்புறம் ஐயா, இந்த பரிசுல பங்கு இங்கு கேட்ட மாட்டீங்கல்ல?
3: பொழுத மட்டுமா போக்குது வானொலி, பல தரமான தகவல்களையும் போற போக்கிலேயே தந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல.
4: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: வானொலிங்கிறது செவி வழி நுகரும் ஒரு ஊடகம். நாம நம்முடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இதற்கு கேட்டல் திறன் மட்டுமே போதும். ஐம்புலன்களில் கேட்டல் திறன் தான் தலையாயதுன்னு வள்ளுவப்பெருமான் கூறுகிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை. அதாவது எல்லா செல்வத்தை விடவும் செவியால் கேட்டு பெறக்கூடிய செல்வமே மேலானது அப்படிங்கிறாரு வள்ளுவர். கேள்வி என்ற அதிகாரத்தில் கேட்டலின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார். அதே போல கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அதாவது கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் கேட்டறிந்தாலும் கேளாத செவிகள் போன்ற தன்மையுடையவை ஆகும் அப்படின்னு கேட்டலின் அவசியத்தை திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு திருக்குறளை படிக்க 15 நிமிடம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு குறள் என்ற முறையில் படித்தால் 1330 நாட்களில், அதாவது 3.5 வருடங்களில் திருக்குறளை முழுமையாக படிச்சிடலாம். அதனால் தினமும் வானொலி கேட்கிற நல்ல பழக்கம் உள்ள நீங்கள் கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: தொடர்ந்து நிலத்தை உழுது பண்படுத்தி உலகிற்கே உணவளிக்கும் வேளாண் பெருமக்களுக்கான நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: உலகமே உள்ளங்கையில் என்பதே இன்றைய டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சி. ஆனாலும் இந்திய மக்களின் சமூகம், கலாச்சாரம், கல்வி, விவசாயம், அரசின் திட்டங்கள் போன்றவற்றை மிக எளிதாக நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலிக்கு நிகர் வானொலியே. பாரம்பரிய ஒலிபரப்பு முறை நின்றுவிடாமல் இணையதளம், சமூக வலைதளம், செயலிகள் மூலம் புதுமையான வடிவத்தில் நம்பகமான தகவலுடன் மொழிவளம் குறையாமல் இன்றும் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது வானொலி. வானொலியின் ஒலிபரப்பு சேவையில் மிக மிக முக்கியமானது விவசாயம் பற்றிய செய்திகளை காலத்தில் கொண்டு சேர்ப்பதே. ஏர்தொழில் சிறக்க அன்றும் இன்றும் என்றும் விவசாயிகளுக்கு ஏணிப்படிகளாக உறுதுணையாக இருப்பது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியே. ஆம், பாரம்பரியம் மாறா அதே சமயம் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாய மேம்பாட்டிற்காகவும் விவசாயிகளின் வாழ்வுயரவும் தனது ஒலிபரப்பு சேவையினை செவ்வனே செய்து வரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் சிறப்பினை எடுத்துரைக்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
3: மண்ணின் வளத்திற்காகவும் மேலாண்மைக்காகவும் 1966 துவங்கப்பட்டது. பலருடைய பங்கு இருந்தாலும் ஒரு சிலரை நினைவு கூற வேண்டிய நேரம் இது. திருச்சி வானொலி நிலையத்திலும் தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையத்திலும் வேளாண் பட்டதாரிகளே பணியாற்றி இருக்கின்றார்கள். இதிலும் உழவர்களை கொண்டு வந்து சேர்த்ததும் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து சேர்த்ததுமான குகிலி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மண் வாசனை, மண்ணின் வளம், கேள்வி பதில், நாடகங்கள் மூலமாக உழவை கொண்டு போய் இணைத்து பொது சேவையிலும் வானொலியில் பங்கேற்க வைத்தவர் குகிலி சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் வான்மதி கண்ணன், முக்கியமா வந்து பசுமை புரட்சி காலத்துல இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து

0: பண்ண ஆற்றல் வந்து பெருசு. அதனாலே வந்து ஆடுதுறை 27 ஒரு நெல் வானொலி நெல் என்று அழைக்கப்படுகின்ற நிலைக்கு எடுத்து சென்றவர்கள் அவர்கள். அதாவது சாப்பாட்டுக்கு கோதுமையும் பால் பவுடரும் கப்பல்ல வந்து இறங்கினாதான் நமக்குங்கிற ஒரு நிலை இருந்த போது, எப்படியாவது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய காலகட்டத்தில் உணவு உற்பத்திக்காக உயர் வெளிச்சல் வந்து ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்ட ஆடுதுறை 27 என்ற தகத்தை உழவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் 50% விவசாயிகள் 56% நிலப்பரப்பில் இதை பயிரிடுவதற்கு வித்திட்டவர்கள் திருச்சி வானொலி அதை சார்ந்த பங்களிப்பாளர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க முருகானந்தம் அவர்களும் உழவர்களுக்கு சென்றடைய வேண்டிய செய்திகளை பல்வேறு உருவாக்கங்கள் மூலமாக கொண்டு சேர்த்தவர்கள். இப்ப கூட சரவணன் சென்னையில இருக்காரு, அவரும் திருச்சி வானொலி நிலையத்துலதான் இருந்தாரு. சித்ரா தேவி இருந்தாங்க. திரும்ப சொல்ல வேண்டுமானால் திருச்சி வானொலியால் வேளாண்மை வளர்ச்சிக்கு வித்திட்டு நம்முடைய உணவு உற்பத்திக்கு தன்னிறைவுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் அவர்கள். வருகின்ற காலத்தில் உணவு உற்பத்தியை மாற்று திசையில் மாற்றி ஏற்றுமதிக்கு உதவக்கூடிய நிலையில் உணவு உற்பத்தியோடு நில்லாமல் விலைகூட்டு பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்கின்ற போதுதான் விவசாயம் வளர்ச்சியடை, நஞ்சில்லாத உணவு படைக்க வேண்டும் என்கின்ற காலம் வந்துவிட்டது. இதையும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம். திருச்சி மாநிலத்தை பொறுத்தவரை எப்போ மேட்டூர் தண்ணி திறக்கிறாங்கிறத முதல்ல அறிவிச்சு கழனி தயாரிப்பதற்கு உதவி நாற்றுப்பாவை நடுவதற்கான காலங்களையும் சொல்லி உணவு உற்பத்திக்கு தேவையான உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை சேர்ப்பதற்கான வழிகாட்டுதலையும் செய்து அப்போதைக்கு அப்போது ஆண்டுதோறும் நாங்கள் விடுகின்ற ரகங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்தவர். இது உரையாடல் மூலமாகவும் இருக்கலாம், கேள்விப்பதில் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது சில வெளியீடுகள் மூலமாகவும் இருக்கலாம். பல்வேறு தலைப்புகளில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருந்தது திருச்சி வானொலி ஆகும். காவிரி படுகையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உதவி புரிந்தது வானொலி தான். அறிவியல் வளர்ச்சியிலும் செய்தி சேகரிப்பிலும் செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் பெரும்பங்காட்டி இருக்கிறது திருச்சி வானொலி. அதிலே ஆராய்ச்சி அறிஞர்களுடைய பங்கு இருந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுத்து யாரை அழைத்து செய்தியை சொன்னால் எங்கு சேரும் என்பதை அறிந்தவர்கள் வானொலியில் பணியாற்றியவர்கள். உணவு உற்பத்தியில் 80களிலே தன்னிறைவு அடைந்து விட்டோம். ஒரு தொலைநோக்கு எல்லையை நிர்ணயித்து அதை கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒழுங்காக செய்தது வானொலி, அதுவும் திருச்சி வானொலி.
1: உலக உயிர்களின் பசிப்பினி போக்கும் விவசாய தொழிலை ஏற்றமிகு வகையில் விவசாயிகள் திறம்பட செய்திடவும் இயற்கை இடர்பாடுகளை சமாளித்திடவும் நஞ்சில்லா உலகை படைத்திட எண்ணில் அடங்கா தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்திடும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் ஒலிபரப்பு சிறப்பினை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு ராமசாமி அவர்கள்.
2: அடுத்து சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து
3: நேயர்களுக்கு வணக்கம். மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் குறித்து காற்றலையின் வழியே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீனிவாச முருகன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலங்கள் மாறுகின்றன, தொழில்நுட்பங்கள் வளர்கின்றன. தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என எண்ணற்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் குழந்தைகளின் கற்பனைக்கு இறக்கைகள் கட்டி அறிவை வளர்த்து நல்ல பண்புகளை விதைக்கும் ஊடகமாக வானொலி இன்றும் தனித்துவமாக விளங்குகிறது. குழந்தைகளின் மன உலகம் மிகவும் மென்மையானது. அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கதையும் பாடலும் உரையாடலும் அவர்களின் சிந்தனையை வடிவமைக்கிறது. இதனை உணர்ந்த வானொலி சிறுவர்களுக்காக தரமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. கதை சொல்லல், கவிதை சொல்லல், கட்டுரை, சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் நடித்தல், பாடல்கள், வினாடி வினா, அறிவியல் தகவல்கள், பொது அறிவு வினா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தேசிய தலைவர்களை பற்றி பேசுதல், நல்லொழுக்க கதைகள், நாட்டுப்புற மரபுகள், தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள், இப்படி திறமைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு வடிவங்களில் வானொலி நிகழ்ச்சிகள் அமைக்கப்படுகின்றன. புதுச்சேரி வானொலி நிலையமும் குழந்தைகளின் அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் பேச்சு திறனை, நடிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்சுவை நிகழ்ச்சிகளை முதன்மை அலைவரிசையில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 இளஞ்சிறார்கள் பங்குபெறும் சின்னஞ்சிறு கிளிகள், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 சிறுவர்கள் பங்குபெறும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து வழங்கி வருவதுடன் குழந்தைகளின் உலகத்தையும் வளப்படுத்துகிறது. நேயர்களே, இப்போது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் புதுச்சேரி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பங்கேற்று நடித்ததை கேட்கலாம்.
4: கண்தானத்தை வலியுறுத்தி

0: நடிப்பு மூலமா எவ்வளவு அழகா சொல்ல வராங்கன்னு கேக்கலாமா? நடிக்க வருபவர் 7ஆம் வகுப்பு மாணவி லோகிதா.
1: காட்சி 1.
2: என்னதுப்பா இது? பூவா? பூவுக்கு என்ன நேரம்ப்பா? சிவப்பா. நம்ம எப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? நாளைக்கா? எனக்கு பார்வை கிடைக்குமாப்பா? கிடைக்குமா? எனக்கு பார்வை கிடைச்சா எல்லாரையும் பார்க்கலாம். ஆனா என் அம்மா மட்டும் என்னால பார்க்க முடியாதுல்ல. என் அம்மா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல.
1: காட்சி 2.
3: நம்மளும் எவ்வளோ தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறோம், ஆனா இது வரைக்குமே அது கண் பார்வை கிடைக்கவே இல்லையேப்பா. அப்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றீங்களாப்பா? சரிப்பா, நான் போய் தூங்குறேன்.
2: அப்பா போலாமா?
3: அப்பா இந்த தடவையாவது எனக்கு கண் பார்வை கிடைக்குமாப்பா? டாக்டர் என்ன சொல்வாங்கன்னு தெரியல இல்லப்பா.
2: அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமா? ஓ வந்தாச்சா?
3: டாக்டர் ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எனக்கு பார்வை சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்றீங்க, ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையே டாக்டர். நான் எப்பதான் டாக்டர் இந்த உலகத்தை பார்க்க போறேன்?
2: நீங்க சொல்ற பதில பார்த்தா எனக்கு ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சு கண் பார்வை கிடைச்சிரும் நம்பிக்கை வருது டாக்டர்.
1: காட்சி 3.
2: ஹலோ. அப்படியா? நெக்ஸ்ட் வீக் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் சொன்னாரா? யாருமா எனக்காக கண்ணு கொடுத்தது? ஓ சஸ்பென்ஸா? எனக்கு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்வேன்னு சொல்றீங்களா? சரிப்பா, நான் போனை வைக்கிறேன், தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் போய் சொல்லணும்.
1: காட்சி 4.
2: டாக்டர் நான் கண்ணை திறந்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் என் அப்பாவை தான் நான் பார்க்கணும். என் முன்னாடி என் அப்பா இருக்காரா?
3: டாக்டர் என்னால பார்க்க முடியுது டாக்டர், எனக்கு பார்வை கிடைச்சது டாக்டர்.
2: இவர்தான் என் அப்பாவா டாக்டர்? என்னாச்சு டாக்டர் என் அப்பா கண்ணுக்கு? கட்டு போட்டிருக்காங்க.
3: என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பா என் அப்பா இப்படி பண்ணீங்க, எனக்கு பார்வை கிடைக்கணும்னு உங்க கண்ணியே தானம் பண்ணிட்டீங்களேப்பா. இது பேருதான் கண்தானமாப்பா. உங்களை இருட்டுல தள்ளிட்டு எனக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்களேப்பா. ஏப்பா இப்படி பண்ணீங்க? இறந்தவங்க யாராவது எனக்கு கண்ணை கொடுத்திருந்தா

0: அடடா, என்ன அருமையாக நடிச்சு காமிச்சிட்டாங்க. கண்டாரம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கி அழகா செஞ்சு காட்டிட்டாங்க இல்லையா.
1: இதுபோன்ற பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்களுக்குள்ள திறமைகளை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். வானொலியின் மிகப்பெரிய பலம் கேட்கும் திறனை வளர்ப்பது. இதனால் குழந்தைகளின் கற்பனை வளம், மொழித்திறன், கவனிக்கும் திறன் ஆகியவை இயல்பாக மேம்படுகின்றன. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் வானொலி புதிய வடிவங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தரும் மேடையாக வானொலி தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. ஊடக உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த மாற்றங்களை பயன்படுத்தி வானொலி புதிய நேயர்களை அடைந்து நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து தனது சேவையை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை பெற்றுள்ளன. எனவே மாறும் ஊடக களம் வானொலியின் வளர்ச்சிக்கான வளமான நிலமாக அமைகிறது. குழந்தைகளின் சிரிப்பையும் கனவுகளையும் எதிர்காலத்தையும் கொண்டாடும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தூங்கா நகரில் உள்ள மதுரை ஆகாஷ்வாணி வழங்கும் நாடக நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
3: வணக்கம் நேர்களே. திரை இல்லாமல் காட்சிகளை காட்டியது, முகங்கள் இல்லாமல் உணர்வுகளை பகிர்ந்தது, வெறும் குரலாலும் இசையாலும் ஒளி அமைப்பாலும் கோடிக்கணக்கான நேர்களின்

0: கற்பனைக்கு சிறகுகள் கொடுத்தது வானொலி நாடகம். பல சிறந்த எழுத்தாளர்கள், நடிகர்கள், கலைஞர்களை உருவாக்கிய கலையரங்கமாகவும் வானொலி நாடகங்கள் திகழ்ந்தன. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் நாடக கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள் தனது நாடக அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்.
1: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பணியாளர். சுமார் 45 வருடங்களாக வானொலி நாடகங்கள்ல நடிச்சிட்டு வர்றேன். என்னுடைய முதல் வானொலி நாடகம் 1978 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் நான் நடித்தது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூல் ரெக்கார்டிங், நாம நடித்த நாடகத்தோட ஒலிப்பதிவு நாடாவை ஒரு ரெக்கார்டிங் டெக்கில் பிளே பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பூலில் பார்த்தீங்கன்னா மியூசிக் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும், அந்தந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பூலில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதாவது மழை பெய்கிற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி, பெரிய அரங்கத்தில் மக்கள் கைதட்டி ரசிக்கிறது மாதிரி, விடியற் காலையில் பறவைகள் கிரீச்சிடுகிற

0: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பணியாளர். சுமார் 45 வருடங்களாக வானொலி நாடகங்கள்ல நடிச்சிட்டு வரேன். என்னுடைய முதல் வானொலி நாடகம் 1978 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல நான் நடிச்சது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பூல் ரெக்கார்டிங், நாம நடிச்ச நாடகத்தோட ஒலிப்பதிவு நாடாவ ஒரு ரெக்கார்டிங் டெக்ல பிளே பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பூல்ல பாத்தீங்கன்னா மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்தந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பூல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதாவது மழை பெய்யற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி, பெரிய அரங்கத்துல மக்கள் கைதட்டி ரசிக்கிறது மாதிரி, விடியற் காலையில பறவைகள் கிரீச்சிடுகிற சத்தம், இப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதையெல்லாம் வானொலி நாடகத்துல இணைக்கிற அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்போ வந்து கணினியில எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 டெக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்னுல வாய்ஸ் இருக்கும், இன்னொன்னுல வந்து மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும், 3வதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த 3ஐயும் ஒரே சமயத்துல இணைக்க வேண்டியிருக்கும். ஒரு 15 நிமிட நாடகம் இருக்கும்னா, அதாவது எல்லாவற்றையும் ஒன்றாக கோர்ப்பது என்பது எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் அஸ் வெல் அஸ் பிசிக்கல் ஒர்க். இந்த பணியை திறம்பட செய்த வானொலி நாடக அமைப்பாளர்களை நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல எக்கோ ஸ்டுடியோ அப்படின்னே ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. இப்ப எடுத்துக்காட்டா நாடகத்துல மனசாட்சி பேசுது, கடவுள் பேசுறாரு, ஒரு காட்சி வந்துச்சுன்னா நாங்க அந்த எக்கோ ஸ்டுடியோல போய் வசனம் பேசுவோம். வானொலி நாடகத்துல நடிக்கிறது ஒரு வகையில பார்த்தா சுலபம், ஒரு வகையில பார்த்தா கஷ்டம். சுலபம் அப்படின்னு சொன்னா வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பல நாள் ஒத்திகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, சில மணி நேரங்கள்லயே ஒலிப்பதிவு பண்ணிடலாம். இது சுலபம் தான். ஆனா என்ன கஷ்டம்னா வசனத்தை படிக்கிறோம், ஆனா அது படிக்கிற மாதிரி இருக்க கூடாது, நடிக்கிற மாதிரி இருக்கணும். நாம வசனத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறது நேயர்களுக்கு தெரியாத மாதிரி அந்த வசனத்துக்கு ஏத்த உணர்ச்சியை குரல்ல ஏத்தி அதை வாசிக்கணும். ஒரு மேடை நாடகத்துல நான் ஒரு மகாராஜாவா நடிக்கிறேன்னா, நான் அணிந்திருக்கக்கூடிய மகாராஜாவுக்குரிய அந்த கிரீடம், குண்டலங்கள், காஸ்டியூம், இடையில் உள்ள வாள், முறுக்கு மீச, அடர்ந்த தலைமுடி, மேக்கப்பு, இதெல்லாம் ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தை எனக்கு கொடுத்துரும். ஆனா வானொலி நாடகத்துல நான் அரசரா நடிக்கிறேன்னா மேக்கப் கிடையாது, காஸ்டியூம் கிடையாது, அழகான முறுக்கு மீச கிடையாது. ஆனால் அந்த அரசருக்குரிய கம்பீரத்தை நான் குரல்லையே காட்டணும் இல்லையா, அதுதாங்க கஷ்டம். வானொலி நாடகங்கள்ல பல வகை இருக்கு. வரலாற்று நாடகங்கள், புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள், இப்படி பல்வேறு நாடகங்கள். அனைத்து வகை நாடகங்களையும் நான் நடிச்சிருக்கேன்னு சொல்றது எனக்கு ஒரு வகையில பெருமையாவே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஒரே ஒரு நாடகத்தை மட்டும் நான் சொல்றேன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 நிமிட நாடகத்துல ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான். ஒரு வயதான நபர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் அசை போடுற மாதிரி, எப்படி அவர் வாழ்ந்தாரு, பணக்காரர் ஆனாரு, எப்படி அவர் தன்னுடைய செல்வத்தை இழந்தாரு, செல்வரா இருந்தபோது அவருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை ஏழையா மாறினதும், எப்படி இந்த சமூகம் அவர் அவாய்ட் பண்ணிச்சு, இப்படி 30 நிமிஷம் அவர் ஒருத்தரே பேசுற மாதிரி ஒரு நாடகம். சில சமயம் அழுது கொண்டே வசனம் பேசுற மாதிரி இருக்கும், சில சமயம் சிரிக்கிற மாதிரி, சில சமயம் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசணும். இது எல்லாமே நான் ஒருத்தன் தான். மதுரை வானொலி நிலையம் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் வானொலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள், முக்கியமாக இல்லத்தரசிகள், சில பெண்மணிகள் பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கும், தங்களுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பள்ளி மேடைகள்லயும் கல்லூரி மேடைகள்லயும் நடிச்சிருப்பாங்க. பிறகு கல்யாணம் ஆகி குழந்தை, கணவன், வீட்டு வேலைகள் அப்படின்னு ஆகி ஒரு இல்லத்தரசி ஆகியிருப்பாங்க. ஆனா நடிக்கணுங்கிற ஆசை ஒரு கனலா அவங்க உள்ளத்துல எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவர்களுடைய கனவுகளை நனவாக்கியது வானொலி நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். வானொலி ஒரு கண்ணியமான சாதனம். ரேடியோ இஸ் எ டிக்னிஃபைடு மீடியா. ஒரு வானொலி பெண் கலைஞர் நாடகத்தில் இடம்பெறக்கூடிய காதல் வசனம் பேசணும்னா பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆணை பார்த்து கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மைக்கை பார்த்து தான் பேசணும். There is no eye to eye contact in the radio drama. இந்த மைக்கு தான் வானொலி பெண் கலைஞருடைய காதலன், கணவன், எல்லாமே. மைக்கை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க பேசணுமே தவிர பக்கத்தில் அடுத்த மைக்கில் நிற்கக்கூடிய ஒரு ஆடவரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. வானொலி நேயர்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற வானொலி கலைஞர்களுக்கும் வானொலி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்து வந்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை என்றென்றும் அகில இந்திய வானொலி தன்னுடைய நோக்கமான டு இன்ஃபார்ம், டு எஜுகேட், டு என்டர்டைன், அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற முப்பெரும் பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறது. வாழ்க வானொலி.
1: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இதுவரைக்கும் வானொலியின் பல பயன்களை பல வகைகளில் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். நிறைவாக வானொலியின் முக்கியமான பயனை பற்றி சொல்ல போகிறேன். மேற்கத்திய செவ்வியல் பாடல்களில் பீத்தோவனோட 9th சிம்ஃபனி மிக பிரபலம். அந்த பாடலை 1824 முதன் முதல்ல அரங்கேற்றம் செய்த போது அவருக்கு பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினாங்க. ஆனால் அவருக்கு செவித்திறன் குறைபாடு இருந்ததால் அருகே இருந்த ஒரு பாடகர் அவரை பார்வையாளர் பக்கம் மெதுவாக திருப்பினார். அப்புறம்தான் தனக்காக பார்வையாளர்கள் கை தட்டுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. நாம் கேட்டு சிலாகிக்கின்ற ஃபர் ரிலீஸ், மூன்லைட் சொனாட்டா, 9th சிம்ஃபனி போன்ற மாபெரும் படைப்புகளை தந்த பீத்தோவனுக்கு கேட்கும் திறன் இல்லை என்று நினைக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இசை வாத்தியத்தின் அதிர்வுகளை உணர்ந்து மகோன்னதமான இசையை கொடுத்திருக்கார். ஆனால் பீத்தோவன், ஹெலன் கெல்லர் போன்ற கேட்கும் திறன் அற்றவர்கள் தங்களின் பிறவி ஞானத்தின் மூலமும் பகீரத பிரயத்தனம் மூலமும் தான் தனிப்பெருமையை அடைஞ்சிருக்காங்க. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நம்முடைய காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது அறிவாற்றல் திறன் வளர கேட்டல் திறன் மிக முக்கியம். ஒருவேளை பீத்தோவனுக்கு காது கேட்கும் திறன் இருந்திருந்தா அவர் இன்னும் பல படைப்புகளை கொடுத்துருப்பார். நம்முடைய அறிவாற்றல் திறனை வளர்ப்பதில் வானொலி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இன்று சிறு கணக்குகளை கூட ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டரை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கும் பழக்கம் வானொலி கேட்கும் பழக்கம் குறைந்ததால் வந்தது தான். அதனால் இனிவரும் சந்ததியினர் தங்கள் அறிவுத்திறனை வளர்க்க வானொலியை பயன்படுத்திக் கொள்ளணும்.
1: தொடர்ந்து விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய காரைக்கால் வானொலி நிலையத்தின் பங்களிப்பை கேட்கலாம்.
2: வானொலி என்பது பல்வேறு தரப்பட்ட செய்திகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஊடகம். அந்த வகையில் மக்கள் தினந்தோறும் விரும்பி கேட்கும் வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் மக்கள் மூலம் கேட்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் விளம்பரம் சார்ந்தவற்றை நாடி சென்று பயனடைகிறார்கள். அதிலும் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படும் விளம்பரங்கள் 100% உண்மைத்தன்மை வாய்ந்தவை. இதில் ஒலிபரப்பாகும் விளம்பரங்கள் மக்கள் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களால் கேட்கப்படும் நேரங்களில் ஒலிபரப்பு செய்யப்படும் போது இது மக்களை உடனடியாக சென்று சேர்கின்றன. வானொலியும் விளம்பரமும் குறித்து அகில இந்திய வானொலியின் முன்னாள் நிலைய இயக்குனர் மற்றும் காரைக்கால் பண்பலையில் பணியாற்றிய போது விளம்பர பிரிவில் சிறப்பாக செயல்பட்டவருமான கே சித்ரலீகா சுகுமார் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
3: வணக்கம். வானொலி தான் ஒரு சிறந்த மீடியமா இருந்துட்டு இருக்கு. மக்களுடைய கைபேசியிலேயே கேட்டுக்கிற அளவுக்கு கூட வானொலி இருக்கு. எளிதாக எல்லா மக்களையும் போய் சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஊடகம் மும்பையில இருந்து ஒளிபரப்பும் இந்தி பாடல்களா இருந்தாலும் கூட அது விரும்பி கேட்கப்பட்ட ஒரு காலம். அந்த சமயத்துல நான் வந்து காரைக்கால் வானொலியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2014 வரைக்கும். அப்போ காரைக்கால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலையம் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் காரைக்கால் வானொலி மட்டும் எடுத்துட்டு எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமான வானொலி நிலையம். அங்கு வந்து பார்த்தோன்னா எங்க போனாலும் காரை எஃப்எம் கேட்டேன் அப்படிம்பாங்க. போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீ காலையில் ஒரு தடவை போட்டாலும் மத்தியானம் ஒரு தடவை போட்டாலும் நைட் ஒரு தடவை மூணுக்குமே விளம்பரம் வரும். அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருந்தது. எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். நான் அங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்ப கோவில் பற்றின ஒரு லைவ் பிராட்காஸ்ட் கொடுப்போம். அப்ப அதுக்கு தொடர்பு உள்ளவர்கள் வந்து அது கார விளம்பரங்களை கொடுப்பாங்க. கோவில் நகரமா இருக்கிறதுனால அது சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாவற்றிலும் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கும். அதுக்காக விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 90 லட்சமாக இருந்தது இயர்லி இன்கம். நான் அங்கிருந்து மாற்றலாகி கோவைக்கு வரும்பொழுது 3 கோடி வரைக்கும் வந்துருச்சு. மக்களுக்கு நெருக்கமான வானொலியா இருந்தது. எந்தெந்த சமயத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொடுத்ததுனால விளம்பரதாரர்களும் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விளம்பரங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் எல்லாருமே வந்து திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, மருத்துவ நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோட அதுல ஈடுபட்டு ஆர்வத்தோட செய்வாங்க. அதனால கூட நிறைய விளம்பரங்கள் வந்தது. சோ அது ஒரு நிறைவான ஒரு பணின்னு சொல்ல முடியும் எனக்கு.
2: காரை பண்பலையை பொறுத்தவரை காலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள், நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் விவசாய நிகழ்ச்சிகள், அந்தந்த நாளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை தான் மக்கள் மிகவும் விரும்பி கேட்கிறார்கள். பல தரப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதை கவர்ந்து வரும்

0: பாரிக் பண்பலை இந்நிகழ்ச்சிகள் மூலம் விளம்பரங்களையும் ஈர்த்து வருகிறது. இவ்விளம்பரங்கள் குறுகிய நேரத்தில் கவனத்தை ஈர்க்கும் ஜிங்கிள்ஸ், உரையாடல் வடிவம் இவற்றில் அமைந்தும் உள்ளூர் மொழி உள்ளூர் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன. பண்பலையில் சரியான நிகழ்ச்சி, சரியான நேரங்கள், தரமான உள்ளடக்கம், நம்பகமான விளம்பர சேவை ஆகியன விளம்பரங்களை ஈர்த்து தருகின்றன. நீண்ட காலமாக காரை பண்பலையோடு பயணித்து இந்த சிறப்பான விளம்பரங்களை தந்து சிறந்த விளம்பர முகவராக விளங்கிக் கொண்டிருக்கும் ஏ அருள் பிரகாஷ் அவர்கள் தனது கருத்துக்களை சொல்கிறார்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 2005 விளம்பர முகவரா விளம்பரங்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால பயணம் காரைக்கால் பண்பலையோடு எங்களுக்கு, மேலும் பல ஆண்டு காலம் இது தொடரும். காரைக்கால் பண்பலை தொடங்கிய முதல் மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோட நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் கொடுத்துட்டு வராங்க.
0: தங்களுடைய நிறுவனம் கடை சார்ந்த விளம்பரங்கள் வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டால் சரியான வகையில் மக்களை சென்றடைகிறதே என்ற நோக்கில் விளம்பரங்களை தேடி வந்து தருவதும் கண்கூடு. அவ்வகையில் காரைக்கால் பண்பலையில் பல ஆண்டுகளாக தங்களது நிறுவன விளம்பரங்களை கொடுத்து பயன்பெற்று வரும் முகமது நூருதீன் அவர்கள் தனது கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறார்.
2: நான் காரை பண்பலையில் நிகழ்ச்சிகள் மூலம் எங்கள் நிறுவன விளம்பரங்களை வழங்கி வருகிறேன். காரை பண்பலைக்கு நானும் ஒரு ரசிகன். இப்பண்பலை புத்தம் புதிதாய் நித்தம் நித்தம் பல நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது. இடையிடையே ஒளிபரப்பப்படும் விளம்பரங்களையும் மக்கள் கவனித்து விளம்பரம் தாங்கி வரும் செய்திகளை அறிந்து அந்த விளம்பரம் சொல்லும் கடைகள், பொருட்கள், இது போல பல விஷயங்களை அறிந்து அங்கு சென்று வாங்கி பயன்பெறுகின்றனர். இதன் காரணமாக எங்கள் பொருட்கள் விற்பனை ஆகின்றன, வியாபாரங்களும் சூடுபிடிக்கின்றன. இதனால் விளம்பரங்கள் ஈர்க்கும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தந்து அதில் முதன்மையாக விளங்குகிறது காரைக்கால் பண்பலை.
0: கொண்டு வந்து தரப்படும் விளம்பரங்களை ஆராய்ந்து சரிபார்த்து அவ்விளம்பரம் நம் நிலைய விதிகளுக்கு உட்பட்டதாக உள்ளதா என்பதை தெளிந்து விளம்பரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. இது குறித்து கூறுகிறார் விளம்பர பிரிவில் மிக சிறப்பாக பணியாற்றி வரும் எம் ராஜராஜன் அவர்கள்.
3: எல்லாருக்கும் வணக்கம். நான் விளம்பரம் பிரிவில் 11 வருஷமா பணியில இருக்கேன். விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள்னா மக்களுக்கான நிகழ்ச்சி, ஆலை உலா, சந்தனக்கூடு, வேளாங்கண்ணி கொடியேற்றம், விவசாய நிகழ்ச்சி, நலமாய் வாழ, பசுந்தளிர், தகவல் நேரம், இது போல மக்களுக்கான நிகழ்ச்சிகள் அதிகமான விளம்பரங்களை நம்ம வானொலிக்கு கொண்டு வருது. அது போல மக்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி துளி வரும் பாட்டு, சிந்தனை அரங்கம், வணக்கம் தோழி, எல்எஸ்சி, நண்பெண்டா, கலக்கல் நேரம், கடிதங்கள் வழியாகவும் நேர்கள் நம்ம வானொலியில பங்கெடுக்கிறதும் நிறைய விளம்பரங்களை கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.
0: வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் வானொலிக்கு வருவாய் பெற்று தருவதோடு வானொலியில் விளம்பரம் தரும் முகவர்கள் விளம்பரதாரர்களுக்கும் நல்ல வருமானத்தை பெற்று தந்து அவர்கள் வாழ்வையும் சிறக்க செய்கிறது. அந்த வகையில் வானொலியில் விளம்பரம் கொடுப்பது வழி வழியாய் தொடர்ந்து வரும் ஒரு செயல். இது தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்ற மகிழ்வோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.
4: அடுத்து தூத்துக்குடி வானொலி நிலையம் வழங்கும் முதியோர் நல நிகழ்ச்சிகள்.
5: தூத்துக்குடி வானொலி படைத்தளித்த முதியோர் நல நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்காக நல வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் கண் பராமரிப்பு குறித்து கண் மருத்துவர் கவிதா அவர்கள் கூறும்போது,
6: முதுமையின் காரணமாக வரக்கூடிய கண் நோய்கள் பல இருக்கின்றன. முக்கியமானவற்றை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். கண் புரை நோய், இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுல 80% கண் பார்வை இழப்புக்கு காரணம் கண் புரை நோய். அடுத்தது வந்து கண் நீர் அழுத்த நோய். அடுத்ததாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறது என்னன்னா, விழித்திரையில சர்க்கரை நோயினால வரும் பாதிப்புகள், மூப்பின் காரணமாக ஏற்படும் விழித்திரை பாதிப்புகள். வெள்ளெழுத்துங்கிறது வந்து வயதாவதனால் கண்ணில் உள்ள தசைகள் மற்றும் லென்ஸ், இது ரெண்டுமே வீக் ஆறதுனால நம்மளால கிட்ட உள்ள சிறிய எழுத்துக்களை பார்க்க முடியாமல் போவது. எட்ட வைத்தால் நன்றாக தெரியும். 40 வயது ஆன உடனேயே இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் ஆகியவற்றை செக் பண்ணும்போது கண் நீர் அழுத்தம் இருக்கிறதா, வெள்ளெழுத்து வந்திருக்கிறதா, எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டா எதுவா இருந்தாலும் ட்ரீட் பண்றதுக்கோ அல்லது ஃபாலோ அப் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். டயபெட்டிஸ் அந்த மாதிரி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க அதுக்கான விழித்திரை செக்கப் எல்லாமே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது.
5: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறையில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எல் சிவகாமி அம்மாள் அவர்களுடனான நேர்முகத்திலிருந்து.
7: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
8: உங்களை பத்தின ஒரு எளிய அறிமுகம்.
7: நான் வந்து 1960 தெங்க

0: மாவட்டம்
1: அதுல எலத்தூர் கிராமத்துல பிறந்தேன். படிச்சது எல்லாமே அங்கதான். கல்லூரி வந்து பக்கத்துல குற்றாலம், அதுல ஏபியூசி மட்டும்தான்.
0: ஆமா. சரி, எப்போ பணியில வந்து சேர்ந்தீங்க?
1: 1985.
0: எந்த துறையில வந்து நீங்க சேர்ந்தீங்க மேடம்?
1: நெடுஞ்சாலைத்துறை.
0: சரி, நெடுஞ்சாலைத்துறையில வந்து முதன் முதலாக எந்த பணிக்கு நீங்க சேர்ந்தீங்க?
1: இளநிலை உதவியாளர் பணியில சேர்ந்தேன்.
0: சரிங்க மேடம், எந்த ஊர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க?
1: திருச்செந்தூர்.
0: அங்க பணி அனுபவம் எப்படி மேடம் இருந்தது?
1: அங்க பணி அனுபவம் முதல்ல உள்ள சேர்ந்த உடனே எனக்கு பணி என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாது. அலுவலக பணினா என்னன்னு தெரியாது.
0: சரி,
1: தபால் வரும். வந்த உடனே அந்த தபாலுக்கு எப்படி பதில் எழுதணுங்கிறது எனக்கு தெரியாது. சீட் வைஸா பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த தபாலுக்கு எப்படி சார் என்னோட சீட்டுக்கு வந்திருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போட்டு வந்திருக்கு. எனக்கு சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனா நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீனியர்கிட்ட போய் நம்ம நின்று கேட்க வேண்டியது இருக்கு. இப்படியே கேட்டு நம்ம பண்ணினா ஒன்னு அவரோட சீட்டு வேலையை அவர் பார்க்கணும். நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்மளுடைய பதில் எழுத முடியாது. தபாலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேன்ட் ஃபைல் லேண்ட் ஒர்க் தாரக மந்திரம்.
0: ஆமா, அருமையா சொன்னீங்க.
1: ஏழியரா ஆபீஸ் போவேன். பழைய ரெக்கார்டா ஃபுல்லா எடுப்போம். கடந்த ஆண்டு கோப்பு, இந்த முத்தின ஆண்டு கோப்பு, 10 வருஷ கோப்பு, 5 வருஷ கோப்பு எல்லாம் ஆபீஸ்ல இருக்கும்.
0: கண்டிப்பா
1: இந்த சீட்டுக்குள்ளதான் பாப்பேன். என்ன வந்திருக்கு, இவங்க என்ன எழுதிருக்காங்க, என்ன மாதிரி எழுதணும், பேட்டர்ன் வந்து எப்படி இருங்கிறத தெரிஞ்சிட்டேன். ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அண்ணே நான் பாப்பேன். ஆனா சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் நாள்ல ஆபீஸ் போக மாட்டேன். நான் டிராப்ட் போட்டா அதுல என்னுடைய அதிகாரி கை வைக்க கூடாது. பச்சை மையால ஒரு புள்ளி கூட வைக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால டிராப்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். அப்படிதான் என்னுடைய பணிகளை நான் படிச்சேன். லாஸ்ட் போஸ்டிங் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் டிபார்ட்மெண்ட்ல, அதுதான்
0: நிர்வாக அதிகாரியா.
1: ஆமா, அது வந்து சென்னையில.
0: சென்னையில பணியாற்றும் போது சக ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்தது?
1: சார், ஓய்வு பெறும் போது என்னையே அளவுச்சிட்டாங்க. அதுல மேக்சிமம் இன்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான். என்னுடைய ஆட்டிடியூட பார்த்துட்டு நேரம் என் கேபினுக்கு வருவாங்க.
0: சரி,
1: ஒரு பாசிட்டிவா பேசுவேன் நான்.
0: சரி,
1: எந்த குடும்பத்துல தான் பிரச்சனை இல்ல வரும், இதெல்லாம் கொஞ்ச நாள், அப்புறம் அதுக்காக நம்ம ஓடிட முடியுமா, ஓட முடியாது. வெளியில போகையில ஒரு மன தெளிவோட போயிருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு தான் கேட்டேன். பேசினாங்க, நாங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருந்தாங்க, ஒரு தாயா இருந்தாங்க, நாங்க இப்படி யார்ட்டுமே பேசினது இல்லை. அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போறாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணியில இருக்கும் போதே ஓய்வு பெற்ற பண்ணி என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டேன்.
2: பார்வை நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பு குறித்து வேணி அவர்கள் ஆற்றிய உரையில்,
3: மின்னல் போன்ற வாழ்க்கையிலே மிகுதியாக செயல்கள் செய்து எண்ணல் எழுச்சியோடும் எழில் நிறைந்த வாழ்வோடும் காலம் முழுமைக்கும் கடமைகள் பல செய்து உறவுக்கு கை நீட்டி ஊக்கமுடன் வாழ்ந்து பெருக்கும் வருவாயில் நாளும் பொறுப்பாய் சேமித்து கூட்டு குடும்பத்திலே நாளும் கூடி வாழ்வும் கண்டு வீட்டு பணிகளெல்லாம் விரும்பும்படியாய் செய்து துருதுருப்பும் சுறுசுறுப்பும் துணையாக வாழ்வில் கொண்டு பொறுமையின் சின்னமாய் பொறுப்புடன் பணிகள் செய்து புதுமை பல படைத்து புகழ்பெற்று வாழ்ந்தோர்கள் மூத்தோர்கள். மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மொத்தம் 120 ஆண்டுகள். 65 வயசு அப்படிங்கிறது முதுமையினுடைய ஆரம்பம். அந்த காலகட்டத்தில் அவர்களை நாம் கண் போல காப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அவங்கள்ட்ட நிறைய பேசணும், அவங்க விரும்பிய இடங்களுக்கு அழைத்து செல்லணும், அவங்களை எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நம்ம வச்சுருக்க முடியுமோ அவங்கள வச்சுருக்கணும், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், அவங்கள கொஞ்ச நேரம் நடைப்பயணம் செய்கிறதுக்கு நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம், எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அவங்க மனசுக்குள்ளே விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு செய்ய அனுமதிக்கலாம், பிடித்தமான நூலை படிக்க செய்யலாம். படைப்பதற்கும் ஒரு முதுமை வந்து ஒரு வரப்பிரசாதம். உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் சிட்டி ஷெல்டன் கூட 80 வயசை தாண்டின பின்னர் தான் எழுதி கொண்டிருந்தார், வீட்டில் பெரியவங்க இருந்தா அவங்களை கவனிக்க நம்ம குழந்தைகளை ஊக்குவிக்கலாம்.
4: நிறைவாக தர்மபுரி வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பான அறிவியல் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
2: அறிவே ஆற்றல் என்பார்கள். அந்த அறிவை எளிய மொழியில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகங்களில் வானொலிக்கு தனித்துவமான இடமுண்டு. பாமர மக்களும் தொலைதூர கிராமங்களில் வாழ்பவர்களும் கூட அறிவியல் தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள வானொலி பெரும் பாலமாக விளங்குகின்றது. அறிவியலை மக்களிடம் அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து எடுத்துரைப்பதில் வானொலியின் பங்கு மிக சிறப்பானது என்றால் அது மிகையல்ல. மக்களின் மனதிற்கு நெருக்கமான ஊடகமாக எப்பொழுதும் இருக்கும் சக்தி வாய்ந்த ஊடகம் வானொலியானது இயற்கை பேரிடர்கள், மருத்துவ விழிப்புணர்வு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், விண்வெளி ஆய்வு, புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற பல்வேறு துறைகளில் அறிவியல் சார்ந்த

0: தகவல்களை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அந்த வகையில் தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையானது தாங்கள் வழங்கி வரும் நிகழ்ச்சிகளான அறிவியல் மலர், விடை தேடும் வினாக்கள், வானலையில் வசந்தம், இளந்தென்றில், சூழல் காப்போம், தேசிய அறிவியல் தினம், தேசிய கணித தினம் போன்ற சிறப்பு நாட்களில் அறிவியல் நிகழ்ச்சிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. அறிவியல் நிகழ்ச்சிகளானது மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. மூட நம்பிக்கைகளை அகற்றி சிந்திக்கும் திறனை ஊக்குவித்து காரண காரிய தொடர்பை உணர செய்கின்றன. அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்கள், மருத்துவ முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல தலைப்புகளில் எளிய நடையில் விளக்கம் அளிக்கப்படுகின்றது.
1: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூளைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
2: ஏய், என்ன பண்ற? நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
1: ஏங்க, நான் என்ன பண்ணேன்?
2: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது. அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது. இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
1: ஏங்க, என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க. போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
2: நாம் பண்ணு பேசக்கூடாது. இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைகிறது இல்லாம இது காத்துனால அடிச்சுட்டு போய் வயல்வெளியில பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது.
3: நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். மத்தவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
1: சரிங்க சரிங்க, தப்புதான். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது, சரியா?
4: சரிம்மா.
0: வானொலியின் அறிவியல் நிகழ்ச்சிகள் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்துகின்றன. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், நோய் மேலாண்மை, வானிலை தகவல்கள் ஆகியன வழங்கப்படுகின்றன. பெண்களுக்கு ஆரோக்கியம், குழந்தைகள் பராமரிப்பு, ஊட்டச்சத்து போன்ற தகவல்கள் கிடைக்கின்றன. இளைஞர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவியல் வளர்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன.
5: பாசு, என்ன எதையோ நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
6: அட, கொஞ்சம் இருமா, நான் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கிறேன் நெட்ல, அது கிடைக்கவே மாட்டேங்குது.
5: நீங்க கரெக்டா கொடுத்தா கிடைக்க போகுது. எப்பவுமே இன்புட் கரெக்டா கொடுத்தா அவுட்புட் கரெக்டா வந்துடும்.
6: ஆ, சரியா சொன்ன. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, அப்புறம் சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் எதுலேருந்து செயல்படுதுன்னு உனக்கு தெரியுமா?
5: எதுலேருந்து செயல்படுது? எல்லாம் நம்ம இயக்கிறதுனால செயல்படுது.
6: ஆ, இது தெளிவாக சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இதை ஜென்ரலாக எல்லாரும் பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி உனக்கு தெரியுமா?
5: ஆ, நானும் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் இதெல்லாம் இயங்குறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு.
6: அட, சூப்பர்ல லாங்குவேஜ். அதுதான் நாம பேசுறத நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெளிவா புரியறதுக்காகவும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத எனக்கு தெளிவா புரியறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் மொழி. நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்திலயுமே இந்த கணிதம் அப்படிங்கிறது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு.
5: நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்குமே அதை இயக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம சில சிக்னல்ஸ் எல்லாம் அதுக்கு நாம இன்புட்டா கொடுத்து வைக்கிறோம்ல, அப்பதானே அது கரெக்டா செயல்படுது.
6: இப்போ நம்ம பென் டிரைவ் பயன்படுத்துறோமா?
5: ஆமா.
6: ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோமா?
5: பயன்படுத்துறோம்.
6: மொபைல்ல எத்தனை ஜிபி டேட்டா இருக்குன்னு பாக்குறோமா?
5: கண்டிப்பா பாக்குறோம்.
6: சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பூலியன் எண்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
5: ஆமா, அதுல கூட குறிப்பா 0, 1 வேல்யூ தான் பயன்படுத்துவாங்களாமே.
6: கரெக்டா புடிச்சிட்டேன், அதேதான் சொல்றேன்.
7: நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வின் மாற்றங்களும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, 15-20 முன்னாடி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் ஆய்வு கட்டுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அறிவியல் ஆய்வு கட்டுரையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்க்கணும்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய ஐஐடி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம பயணம் செய்யணும். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே மொபைல் இருக்குங்க. ஸோ எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியுது. ஸோ அப்படின்னும் போது நம்ம அதை முன்னேற்ற பாதைக்கு யூஸ் பண்ணலாம்.

0: அறிவியல் என்பது ஆய்வகங்களில் மட்டுமே இருப்பதல்ல, அது மக்களின் வாழ்க்கையில் நடைமுறையாக பயன்பட வேண்டும். இந்த எண்ணத்தை உருவாக்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுகிறது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், வேளாண் நிபுணர்கள், பேராசிரியர்கள் ஆகியோரை நேர்காணல் செய்து அவர்களின் அனுபவங்களையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இதன் மூலம் அறிவியல் பொதுமக்களின் வாழ்வோடு நெருக்கமாக இணைய நமது தருமபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையின் நிகழ்ச்சிகள் உதவி வருகின்றது.
1: செல்களின் தொகுப்பு தான் நாம். நாம் சுமார் 50 டிரில்லியன் செல்களின் கூட்டமைப்பால் உருவானதுதான் ஒவ்வொரு உயிர்களும். அப்ப மனிதனின் உடம்பு எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்றால் 50 டிரில்லியன் செல்களால் கட்டமைக்கப்படுகிறது. நாம் உண்கிறோம் என்றால் நாம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் உணவளிக்க வேண்டும். ஆகவே நாம் உண்ணக்கூடிய பெரிய அந்த உணவு மூலக்கூறுகள் சீரண நொதிகள் மூலம் சிறிய உணவு மூலக்கூறுகளாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டால்தான் நம்முடைய மிக நுண்ணிய செல்லுக்குள் அந்த உணவு துகள் செல்லும். அதற்குள் சென்ற பிறகுதான் அது ஆற்றலை வெளிப்படுத்தும்.
0: நமது பண்பலையில் ஒலிக்கும் ஒவ்வொரு அறிவியல் நிகழ்ச்சியும் ஒரு புதிய சிந்தனையின் விதையை மக்கள் மனதில் விதைக்கின்றது. அறிவியலை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகமாக வானொலி தொடர்ந்து திகழும் என்பதில் ஐயமில்லை. அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு பகுத்தறிவுடன் வாழும் சமூகத்தை உருவாக்குவதில் வானொலியின் பங்களிப்பு என்றும் மகத்தானதாகவே இருக்கும். வானொலி ஒலிக்கும் இடமெல்லாம் அறிவியல் விழிப்புணர்வு மலர்கிறது. அறிவியல் விழிப்புணர்வு மலரும் இடமெல்லாம் முன்னேற்றமான சமூகம் உருவாகிறது.

இது செயற்கை நுண்ணறிவு யுகம். மனிதனை விட இயந்திரங்கள் அறிவு கூர்மை மிக்கதா உள்ளது. மனித குலம் தன் இருப்பை தக்க வைக்க தன் அறிவாற்றல் திறன் மூலமா இயந்திரங்களை விட வேகமா முன்னேறணும். எதெல்லாம் அறிவை வளர்க்கிறதோ அதற்கு நேரம் ஒதுக்கி, எதெல்லாம் சிந்தையை சிதைக்கிறதோ அதை அகற்றினால் நாம் அனைவரும் வளமாக வாழலாம். அறிவை வளர்ப்பதில் வானொலி மிக முக்கிய பங்காற்றுது. இன்று நம்ம கைபேசியில நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி மூலம் சென்னை முதல் சியாட்டில் வர ஆகாசவாணியின் நிகழ்ச்சிகளை இலவசமாக கேட்கலாம். இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள்.

0: மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்ற வானொலி நிலையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், ஊட்டி, கொடைக்கானல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, காரைக்கால், தூத்துக்குடி மற்றும் தர்மபுரி வானொலி நிலையம். அமைப்பில் உதவி லக்ஷ்மி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் சந்திரன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேர்களி, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் சுருள்பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருள்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் 50 குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணைச் செய்தி ஆகியவை இடம்பெறும்.

9:30 நாடக மலரில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். அமைப்பு கே காளிமுத்து, அமைப்பில் உதவி ஜி சங்கீதா, படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை, செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ரோட்டு ஓரத்துல நிக்கிறத பார்த்தா நம்ம சங்கர் மாதிரியே இருக்கு. அது என்ன ஆகாயத்தை பார்த்து பார்த்துட்டு நிக்கிறாப்ல சங்கர? ஏப்பா சங்கர், உன்னதான்ப்பா.
1: யாரு மணி குரல் மாரி கேக்குத?
0: ஏப்பா இந்த பக்கம் திரும்பி பாருப்பா.
1: ஓ, நம்ம மணிதான். வா மணியா, வா வா வா வா. எப்படி இருக்கா?
0: நல்லா இருக்கேன்பா. ரோட்ல எல்லாரும் தரைய பார்த்து நடப்பாங்க, இல்ல போற வரவங்கள பாப்பாங்க. நீ என்ன ஆகாயத்தை பார்த்துட்டு நிக்கிற?
1: ஒண்ணுமில்ல மணிய, எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை.
0: சரி,
1: அதான் எங்க அப்பாவும் அவங்கள குணப்படுத்துறதுக்கு பல ஆஸ்பத்திரி போனாரு. போன இடமெல்லாம் நிறைய காசு கேறாங்க, அந்த நோய்க்கு குணப்படுத்த முடியல.
0: சரி, அதனால இப்ப என்னப்ப?
1: பாட்டிக்கு பென்ஷன் வருது, ஆனா போதிய பணம் இல்லப்பா இன்னும் மேல சிகிச்சை பண்றதுக்கு.
0: ஓஹோ,
1: அதான் யோசிச்சுன்னு இருக்கிறான்.

0: எப்பா,
1: அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நம்மளை மாதிரி பொது மக்களுக்காக தான் அறிவிச்சு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஏ கேள்விப்பட்டிருக்கியா
0: மணியா? நீ சொல்றது ரோட் ஓரத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் சைடு அதங்கெல்லாம் போட பார்த்துருக்குறேன், ஆனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா.
1: எப்பா, அரசாங்கம் இலவசமாக பொதுமக்களுக்கு வைத்திய செலவுக்காக இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
0: ஓஹோ,
1: ஆமாம்ப்பா. சங்கர
0: சொல்லு மணி,
1: வந்தது ஒரு ஒருத்தர் நல்லதா போச்சுப்பா.
0: என்னப்பா?
1: நான் கூட நம்ம கோரிமேட்டில் இருக்கக்கூடிய ஜிப்மர் ஆஸ்பத்திரி.
0: சரி,
1: அங்கே ஒரு கருத்தரங்கம் நடக்குதுப்பா.
0: அப்படின்னா போயிட்டு வா.
1: நோயிலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க.
0: நோயிலிருந்து விடுதலை என்ன இது, எனக்கு ஒன்றும் புரியல.
1: ஏப்பா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா.
0: ஆமா.
1: அதுக்கு ஒரு அட்டை ஒன்னு கொடுத்து நோயாளிகள் எல்லாம் அந்த அட்டை மூலமா வந்து அவங்கள மெம்பரா சேர்த்து இலவசமா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிருக்குப்பா.
0: இலவசமா சிகிச்சை அளிக்கிறாங்களா?
1: ஆமாப்பா, அதுக்கு பேரு தான் நோயிலிருந்து விடுதலை அப்படின்னு ஒரு சிறப்பு பிரச்சாரத்தை இப்ப தொடங்கி இருக்காங்க ஜிப்மர் ஆஸ்பத்திரியில.
0: ஏமாணியா, ஏற்கனவே ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா தான் பாப்பாங்க, ஓபிடி எல்லாம் போனா.
1: இப்ப ஒரு பெரிய வியாதி இருக்கு,
0: ஓஹோ,
1: அதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகுது.
0: எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அது மாதிரி.
1: ஆமாப்பா, அந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் இந்த அட்டை மூலமா இலவசமா நம்ம முழுசா பாத்துக்கலாம்ப்பா.
0: பரவாயில்ல.
1: ஆமா, இது சம்பந்தமா ஒரு கருத்தரங்கு ஜிப்மர்ல நடக்குது, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன்.
0: நானும் வரமணியா?
1: சரி சரி, அப்ப நீனு வர்ற.
0: ஆமா ஆமா,
1: வண்டியில உட்காரு.
0: சரி சரி சரி
1: சரி, வண்டி எடுக்கட்டுமா?

0: மணி
1: சொல்லுப்பா,
0: ஜிப்மர்ல ஏதோ கருத்தரங்கு நடக்குதுன்னு சொன்ன.
1: ஆமா,
0: அங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் பாக்குறாங்க?
1: இப்ப இந்த ஆயுஷ்மான் பாரத் சொன்ன இல்லையா?
0: ஆமா,
1: அதுல மூணு விதமான பயனாளிகளை அவங்க சேர்க்கிறாங்க.
0: ஓஹோ,
1: ஒண்ணு ஆபா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குப்பா.
0: அது என்னப்பா ஆபா?
1: ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, இப்படி ஒரு அட்டை ஒன்று கொடுப்பாங்க நமக்கு. வாழ்நாள் முழுவதும் பயன்படக்கூடிய டிஜிட்டல் சுகாதார அடையாளங்களை இதுல வந்து செஞ்சிருக்காங்கப்பா.
0: பரவாயில்ல, நல்ல ஸ்கீம் தான்.
1: ஆமா,
0: அடுத்தது மணியா?
1: அடுத்தது பிரதமர் ஆயுஷ்மான் ஜன் ஆரோக்கிய அட்டை.
0: இது என்னப்பா?
1: இப்ப தகுதி பெறும் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச சிகிச்சையை நம்ம பண்ணிக்கலாம்.
0: 5 லட்சமா?
1: அதுக்காக இந்த அட்டையை கொடுக்கறாங்கப்பா.
0: முக்கியமான அட்டை பா.
1: நிச்சயமாப்பா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஆயுஷ்மான் வை வந்தனா கார்டு.
0: அப்படின்னா என்னப்பா?
1: இப்போ 70 வயசுக்கு மேல இருக்காங்க இல்லையா?
0: ஆமா,
1: மூத்த குடிமக்கள், அவங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சைக்கு அரசாங்கம் இந்த ஸ்கீம்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க.
0: இவங்களுக்கு 5 லட்சமா?
1: ஆமாப்பா.
0: எனக்கு தெரியாம போச்சு பா, என் பாட்டிக்கு கூட 75 வயசு ஆயிடுதுப்பா.
1: அப்ப பிரச்சனையே இல்லப்பா. நான் மூணாவதா சொன்னேன் இல்லையா, ஆயுஷ்மான் வை வந்தனா கார்டு.
0: ஆமா,
1: அத நம்ம பாட்டிக்கு வாங்கி கொடுத்துடலாம்.
0: சந்தோஷமா இருக்குப்பா, எங்க அப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுற மணியா.
1: ஆமாப்பா, ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமா சிகிச்சை எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குப்பா.
0: பரவாயில்ல,
1: இது சம்பந்தமா இன்னும் பல்வேறு செய்திகளை நாம தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜிப்மர்ல கருத்தரங்கு இருக்குல்ல, அதுல வந்து கம்முன்னு உட்காந்துக்க.
0: சரி சரி சரி.
1: அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்க. ஏன்னா நம்ம போட்டு போட்டு கேட்டோம்னா தான்
0: உண்மையிலே
1: என்னென்னலாம் பேசியிருக்காங்க, இதுல யாரெல்லாம் பயனாளிகள், அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, ஜிப்மர்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, அதுல தலைமையா இருக்கிறவர் என்ன கருத்து சொல்றாரு, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
0: சரி சரி மணியா.
1: சரியா
0: மணியா, வண்டி ஸ்பீடா ஓட்டு மணியா.
1: எப்பா பேசிட்டே வந்ததுல எங்க ஜிப்மர் பக்கத்துல வந்துட்டோம் படமா?
0: ஓஹோ,
1: ஜிப்மர் உள்ள போட்டுமா?
0: சரி சரி
1: சரிப்பா, நம்ம அந்த ஓரமா வண்டி நிப்பாட்டுறேனா.

0: சொல்லுமணி.
1: வண்டி நிப்பாட்டியாச்சு. ஆமா, இப்ப ரொம்ப தூரத்துல வந்து அந்த பில்டிங்ல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. நாம இங்க இருந்து நடந்து தான் போனோம்.
0: சரி,
1: ரைட்டா, ஒரு ஓரமா பொறுமையா நடந்து போவோம்.
0: சரி சரி சரி. எப்படி ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் போறது?
1: ஆமாப்பா.
0: மணிய, மூணு ஸ்கீம்ஸ் எல்லாம் மருத்துவ சிகிச்சை எடுத்துலான்னு சொன்னேன். அதுல முத ஸ்கீம் வந்து ஆபா ஸ்கீம்னு எதை சொன்னேன்.
1: ஆமாப்பா,
0: அது ஒண்ணும் புரியலப்பா. அது ஆபா ஸ்கீம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னேன்.
1: ஆபா ஸ்கீம் பத்தி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு டிஜிட்டல் சுகாதார புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா டிஜிட்டல் மயப்படுத்துறது தான் வந்து நாட்டில் இப்போ முக்கியமான ஒரு விஷயமா, அதுவும் குறிப்பா இந்த பயனாளிகளை வந்து அதுல சேர்க்கறதுல அரசாங்கம் முனைப்பு காட்டிட்டு இருக்கு.
0: ஆமா மணியா, இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமா இருக்கு மணியா.
1: ஆமாப்பா, இன்றைய நவீன உலகத்துல நாம அனைத்தையும் விரல் நுனியில வச்சிருக்க நம்ம விரும்புறோம். வங்கி பரிவர்த்தனையா இருக்கட்டும், அப்புறம் கல்வி சுகாதாரம் எல்லாமே டிஜிட்டல் மயமாகி விட்டது இல்லையா.
0: ஆமா,
1: அப்ப நம்மளுடைய முக்கியமான சொத்தா இருக்கக்கூடிய ஆரோக்கியம், அதையும் நம்ம டிஜிட்டல்ல வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுருச்சு. அதனால அவசர காலங்கள்ல மருத்துவமனைக்கு ஓடுறப்ப நம்ம பழைய ரெக்கார்டு அதுல இருந்த ரிப்போர்ட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியல இல்லையா, எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ணியாச்சுன்னா அதுக்காக அவங்க அதை ஓபன் பண்ணி பார்த்தாவே எல்லாம் தெரிஞ்சிட போகுது.
0: நம்ம போன் நம்பருக்கு யாராங்க பட்டுனு எல்லா முழு விவரமும் வந்துருது.
1: ஆமாப்பா, அது இல்லாட்டினா வந்து இப்ப இந்த ரேஷன் அட்டை இருக்குல்ல, அந்த நம்பரை வச்சு கூட பதிவு வைக்கலாம்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்குப்பா. இதனுடைய இதய துடிப்பாக விளங்குவதுதான் இந்த அபா.
0: ஓ, முக்கியமானது.
1: ஆமாப்பா, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு கார்டு.
0: ஓஹோ,
1: இதான் நம்ம வாங்கிக்கணும். இது வெறும் அடையாள அட்டை மட்டும் இல்லப்பா, நம்ம வாழ்நாள் முழுவதுக்குமான மருத்துவ வரலாற்றை பாதுகாப்பா சுமந்து செல்லும் ஒரு டிஜிட்டல் லாக்கர்.
0: அடேப்பா, முக்கியமான அட்டைப்பா இது.
1: ஆமாப்பா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த அபா கார்டை வைத்திருக்கணும். சாதாரண மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது பேர் உதவியா இருக்கும்பா.
0: உண்மைதான் மணி, நீ சொல்றத.
1: ஆமா, இப்ப அபா கார்டுனா என்ன சொல்லு பாப்போம்.
0: மணியா, எனக்கு என்ன பத்திரா, நீ எல்லாத்தையும் சொல்லிடுப்பா.
1: எப்பா, அபா கார்டுனா ஒரு டிஜிட்டல் சுகாதார கணக்குன்னு நான் சொன்னேன்
0: இல்லையா. ஆமா சொன்னேன்.
1: இது ஆதார் கார்டு மாதிரியே ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனித்துவமான 14 இலக்க எண்ணை கொடுத்துறாங்க.
0: ஓ, 14 நம்பர் கொடுப்பாங்களா?
1: ஆமாப்பா, நம்ம வாழ்நாள் முழுவதற்குமான மருத்துவ பதிவு, பரிசோதனை அறிக்கை, மருந்து சீட்டு எல்லாம் அதுலயே இருக்கும்பா.
0: அடேப்பா.
1: ஆமா, இது டிஜிட்டல் முறையில சேமிச்சு வச்சுக்கிறாங்க.
0: ஓஹோ,
1: இதனுடைய முக்கிய நன்மைன்னா என்ன தெரியுமா?
0: அத சொல்லுப்பா முதல்ல.
1: எப்பா, காகிதம் இல்லா மருத்துவ பதிவு. ஏன்னா வந்து பேப்பர் எல்லாம் ரொம்ப குறைக்கணும், மரத்தெல்லாம் வெட்டி பேப்பர் செய்யறதுனால வந்து சுற்றுச்சூழல் எல்லாம் பாதிக்குது. அதனால இந்த காகிதம் இல்லா ஹெல்த் ரெக்கார்ட், அதுக்கு இது ரொம்ப உதவுதுப்பா. ரைட்டா. அப்புறம் மருத்துவர்களும் எளிதுல நம்மளை பத்தின வரலாறுல உடனே டிஜிட்டல் முறையில அவங்க பாத்துடலாம்.
0: ஆமா,
1: அப்புறம் இந்தியா முழுக்க இது செல்லுபடியாகும். ஆமாப்பா,
0: இந்தியா முழுக்க.
1: ஆமாப்பா, அபா கார்டு வச்சிருக்கோம்னு வச்சுங்க, இப்ப நம்ம ஜிப்மர்லயே அதை வாங்கி வச்சிருக்கோம். இப்ப திடீர்னு பஞ்சாபுக்கு போற இல்ல வந்து ராஜஸ்தான் போறேன்னு
0: வச்சுக்க, பாக்க மாட்டாங்களா?
1: அங்கேயே இந்த கார்டை வச்சுட்டே நீ வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம்.
0: என்னப்பா சொல்றியா?
1: ஆமாப்பா,
0: அப்போ இந்தியா முழுக்க இதை பயன்படுத்திக்கலாம்.
1: ஆமாப்பா, உன் வரலாறு முழுக்க அதுல டிஜிட்டல் இருக்க போகுது. என்ன நோய், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், எல்லாம் ஏற்கனவே என்ன எடுத்தோம், எல்லாமே அதுல இருக்கும் இல்லையா.
0: பரவாயில்லப்பா,
1: அதை பார்த்து ராஜஸ்தான்ல இருந்துகிட்டு நீ அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்.
0: ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாடு புதுச்சேரியில எடுத்துக்கலாம்.
1: ஆமாப்பா, இந்தியா முழுக்க யாரு எங்க வேணாலும் போய் சிகிச்சை எடுத்துக்க முடியும்.
0: அடடா, முக்கியமான கார்டு மணியத.
1: அப்புறம் இது தனி பயனாக்கப்பட்ட சுகாதாரம், பர்சனலைஸ்டு ஹெல்த் கேர். ஏன்னா மருத்துவர் நம்மளுடைய முந்தைய நோய், ஒவ்வாம நமக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு சில இது ஒத்துக்காது இல்லையா, அதெல்லாம் அதுல எழுதிருப்பாங்க. அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட மருந்துகளை பத்தின விஷயங்கள், இதனால தவறான மருந்துகள் வழங்கப்படுவது தவிர்க்க

0: தேவைப்படுது.
1: அருமை அருமை.
0: விரைவான சிகிச்சை நாம எடுத்துக்க முடியும். அப்புறம் தரவு பாதுகாப்பு, அப்புறம் தனி உரிமை. ஏன்னா பிரைவசி செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: ஆமா.
0: அதனால நம்மளை பத்தின தகவல்கள் எல்லாம் ரகசியமா அதுல இருக்கும்.
1: ஓஹோ,
0: அத எல்லாரும் எடுத்து பாத்திர முடியாது.
1: அந்த 14 நம்பர் கொண்டது.
0: ஆமாப்பா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் மருத்துவர் தான் அதை எடுத்து பார்க்க முடியும். அப்ப கூட என்னன்னா நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும்.
1: ஓ ஆமா, எங்க போனாலும் அந்த ஓடிபி வந்துருது.
0: அத நம்ம சொன்னோம்னாதான் அது ஓபன் ஆகும். அதுக்கு பிறகுதான் மருத்துவரே பார்க்க முடியும்.
1: ஓ, ரொம்ப சீக்கிரட்டான கார்டு போடுது.
0: ஆமாப்பா, இவ்வளவு விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் மீறி நேரம் பணம் இது மிச்சமாகுது. நம்ம பணத்தையும் மிச்சப்படுத்திக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குப்பா, ரைட்டா? அப்புறம் டிஜிட்டல் கன்சல்டேஷன் அண்ட் டெலிமெடிசின் அப்படிங்கறது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அபா கார்டு

0: வீட்டுல பீரோல வச்சோமா, பொட்டியில வச்சோமா, டிராயர்ல வச்சோமான்னு தேடிட்டு கிடப்பாங்க.
1: ஆமா,
0: அதெல்லாம் கிடையாது, டிஜிட்டல்ல வந்துருச்சு. அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம பணத்தையும் மிச்சப்படுத்திக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குப்பா, ரைட்டா? அப்புறம் டிஜிட்டல் கன்சல்டேஷன் அண்ட் டெலிமெடிசின் அப்படிங்கறது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அபா கார்டு குறித்த மக்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை விளக்கக்கூடிய வகையில இதையும் சேர்த்து வச்சிருக்காங்க.
1: ஏன்னா
0: மக்களுடைய கருத்துக்கள், அதுல வந்து நன்மைகள் என்ன, சவால்கள் என்ன, இதெல்லாம் அதுல சேர்த்துடுறாங்க. அதனால இது ஒரு நேர்மறையான கருத்துக்களை நமக்கு உண்டு பண்ணுதுப்பா. அவசர காலத்துல உதவி செய்யுது. விபத்து நடந்ததுன்னா உடனே நம்மள பத்தின விஷயங்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு தெரியறதுக்கு இது உதவியா இருக்குது.
1: அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஆமா ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு ரொம்ப முக்கியங்கிற.
0: ஆமாப்பா, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது.
1: மணி, வேற என்ன இந்த அபா கார்டை பத்தி விவரம் தான் சொல்லுங்க.
0: எப்பா, பொதுவா இந்த கார்டை வாங்கின பொதுமக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? முன்னோக்கி செல்லும் ஒரு நல்ல முயற்சியை அரசாங்கம் எடுத்திருக்கு அப்படின்னு தப்பா எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இந்த திட்டம் உருவானதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்குது.
1: என்னது?
0: ஆமாப்பா, அபா கார்டு அப்படிங்கிறது இந்திய அரசோடைய ஒரு பிரமாண்டமான முயற்சி. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருல, அவரு 2021 செப்டம்பர் 27 அன்று காணொளி மூலமா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாருப்பா.
1: ஓஹோ, நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் தொடங்கி வச்சிருக்காரு.
0: ஆமாப்பா, இந்த திட்டத்தை தேசிய சுகாதார ஆணையம், நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி முழுமையாக நிர்வகிச்சிட்டு வராங்க. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழே இந்த ஸ்கீம் செயல்படுதுப்பா.
1: ஓ பரவாயில்ல. மணி, இந்த அபா ஆயுஷ்மான் பாரத சுகாதார கணக்கு ஏன் தொடங்கினாங்க?
0: தொடங்கிறதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு. பொதுவா சுகாதார தரவு சிதறல், அதாவது இந்தியாவில ஒரு நோயாளி பல்வேறு மருத்துவர்களிடம் செல்றப்ப அவருக்கு தரவுகள் பார்த்தனா வெவ்வேறு கோப்புகள்ல எழுதியிருப்பாங்க. அந்த டாக்டர் ஒரு சீட்ல எழுதியிருப்பாரு, போன வாரம் ஒரு டாக்டர் வேற ஒரு சீட்ல எழுதியிருப்பாரு, வேற ஒரு ஆஸ்பத்திரியில போன மாசம் பார்த்திருப்போம், 4 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா இன்னொரு ஊர்ல போய் பார்த்திருப்போம்.
1: ஆமா,
0: இப்படி பல்வேறு தரவுகள் இருக்கும்.
1: மணியா, டாக்டர் எழுதுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்க.
0: சரி சங்கர், இந்த தரவுகளை ஒரு முறைப்படுத்தவும் மருத்துவர்கள் நோயாளியோடைய முழு வரலாற ஒரே இடத்துல பாக்கிறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம அரசாங்கம் யோசிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா.
1: ஓஹோ, நல்லா யோசிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா.
0: ஆமாப்பா, ஏன்னா டிஜிட்டல் முறையில எழுதிடுறாங்க. அப்ப எந்த டாக்டர் வேணாலும் எழுதுறது எல்லாம் எல்லாம் சேர்ந்துகிட்டே வரும்.
1: ஆமா,
0: தனித்தனி பேப்பர்ல கிடையாது, எல்லாமே டிஜிட்டல்ல வந்துருது. அதனால இந்த பழைய மருந்து சீட் எல்லாம் தேடுறது அது இதெல்லாம் இல்லாம எல்லாமே இந்த டேட்டா பேஸ்ல வந்துருது இல்லையா, அது நோயாளி பத்தின எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறதுனால புதுசா பாக்குற ஒரு மருத்துவருக்கு எளிதா எடுத்துப்பா.
1: மணியா, இந்த திட்டம் எப்படி தொடங்கப்பட்டது?
0: இந்த திட்டம் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குடையின் கீழ் தொடங்கப்பட்டதுப்பா.
1: ஓஹோ,
0: இதுக்கு முன்னோடி திட்டம்னு பார்த்தோம்னா நாடு முழுவதும் இது அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு சண்டிகர், லடாக், புதுச்சேரி உள்ளிட்ட 6 யூனியன் பிரதேசங்கள்ல ஒரு முன்னோடி திட்டமா சோதிச்சு பார்க்கப்பட்டது.
1: ஓஹோ,
0: அங்கெல்லாம் கிடைச்ச வெற்றியை வச்சு அப்புறம் மக்களுடைய வரவேற்பையும் தொடர்ந்து இது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டதுப்பா.
1: வெற்றி அடைஞ்சாச்சு.
0: ஆமாப்பா, இது ஒரு நல்ல திட்டம், மக்களுக்கு பயனளிக்க கூடிய ஒரு திட்டம்னு இத வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வந்து டிஜிட்டல் இந்தியா ஒருங்கிணைப்பு மூலம் ஜன்தன் கணக்கு, ஆதார், அப்புறம் மொபைல், இந்த நம்பர் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொருளாதார புரட்சியை நாட்டுல உண்டு பண்ற மாதிரி அபா கார்டு மூலம் சுகாதார புரட்சியையும் இந்த அரசு
1: ஏற்படுத்திருக்குப்பா. இந்த அபா கார்டும் ஆயுஷ்மான் இன்சூரன்ஸ் கார்டும் ஒன்னா?
0: இல்லப்பா, அபா கார்டையும் 5 லட்சம் இலவச காப்பீடு வழங்கும் PM JAY, அதாவது ஆயுஷ்மான் பாரத் கார்டையும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேரு. ஆனா ரெண்டும் வேற வேற.
1: ஓஹோ,
0: ரைட்டா? அபா கார்டு வேற, ஆயுஷ்மான் கார்டு வேற.
1: ஓஹோ.

0: பா கார்டுங்கிறது மருத்துவ பதிவுகளை டிஜிட்டல் முறையில் சேமிக்கப்பா. ஆயுஷ்மான் கார்டுங்கிறது 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெறத்துக்கு. அப்புறம் அபா கார்டு தகுதிங்கிறது அனைத்து இந்திய குடிமகன்களும் பெறலாம்.
1: ஓஹோ,
0: ஆயுஷ்மான் கார்டு அதுக்கு குறிப்பிட்ட குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மட்டும்தான் பயனடைய முடியும். அபா கார்டுல வந்து கட்டணம் முற்றிலும் இலவசம். ஆயுஷ்மான் கார்டுல வந்து தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும்தான் இலவசம். இப்படி ரெண்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குப்பா. சங்கரே, ஒன்னு சொல்றேன்பா.
1: சொல்லு மணியா.
0: வருமுன் காப்போம் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா?
1: ஆமா.
0: இப்ப நான் ஒன்னு சொல்றேன், வந்த பின் தகவல்களை தயாராக வைத்திருப்போம். இப்படி நவீன காலத்துக்கு ஏற்ப ஒரு பழமொழியை நம்ம உண்டாக்கிக்கலாம்பா. அதுதான் இந்த அபா கார்டு.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி மணியா.
0: பேசிட்டே இருந்ததுல ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கே வந்துட்டோம்.
1: வந்தாச்சே.
0: உள்ள ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குதுப்பா. நம்ம உள்ள போவோம்.
1: சரி,
0: அங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ அப்படியே ஒரு ஒருத்தவங்களும் பேசும் போது ரெக்கார்ட் பண்ணிக்க.
1: சரி,
0: நம்ம அப்புறமா அதை வச்சு திருப்பியும் போட்டு கேட்டு என்ன ஏதுன்னு பாக்கலாம்.
1: சரி,
0: சரியா?
1: நானும் எங்க அப்பா கிட்ட போட்டு காட்டுறேன்.
0: சரிப்பா, அது சேர் எல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம முடிவு போய் உட்காருவோம்.
1: சரி சரி சரி.
0: சங்கர்
1: சொல்லு மணி.
0: அதோ ஸ்டேஜ்ல பேச போறாங்கல்ல, அவங்க தலைமை செவிலியர், அவங்க பேரு புஷ்பலதாப்பா.
1: ஓஹோ,
0: அவங்க என்ன பேசுறாங்கன்னு நாமளும் கேப்போம்.
1: நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
0: சரிப்பா.
1: சரி சரி சரி.
2: இந்த முகாம்ல இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு நம்ம பிரதம மந்திரியோட முயற்சியின் மூலம் நம்ம ஜிப்மர் இயக்குனர் அவர்களால் இது நடத்தப்படுகிறது. இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க, நம்ம நோயில இருந்து விடுதலை பெறலாம் அப்படிங்கறது. அதுக்காக தான் இந்த இது நிறைய பேர் வந்து எனக்கு முன்னாடி சிற்றுரை ஆற்றின சிவகுமார் அவர்கள் பேசினாங்க. அதாவது திடீர்னு ஒரு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, அந்த நேரத்துல நமக்கு வைத்தியம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்லயே முடங்கி இருக்காம நம்ம உடனே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலயோ ஒரு ஹாஸ்பிட்டலயோ நம்ம அப்ரோச் பண்ண முடியுது. அதுக்கு இந்த கார்டு நம்ம கையில இருந்துச்சுன்னா இது முக்கியமா நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லது. ஒரு குடும்பத்துல வருஷத்துக்கு இருக்கிற நபருக்கு 5 லட்சம் வரைக்கும் நமக்கு இந்த காப்பீடு மூலமா நம்ம அதை அவைல் பண்ணிக்கலாம். வயசானவங்களுக்காக வந்து நம்ம கொடுக்கற கார்டு வந்து வயா வந்தனா கார்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது இந்த கார்டு. அதையும் வாங்கி நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. நோயில இருந்து விடுதலை பெறலாம். நோயோட நம்ம இருக்கணுங்கிற கஷ்டம் இல்ல, இனிமேல் வீட்டுல முடங்கி கிடக்கணுங்கிற அவசியம் இல்ல. எங்கேயும் நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பான கார்டு கிடைச்சிருக்கு நமக்கு. பத்திரமாவும் வச்சுக்கோங்க. அதே நேரத்துல நோயின்றி இல்லாம தான் இருக்கணும் எங்களோட எல்லாத்தோட விருப்பமும். சப்போஸ் அதையும் மீறி நமக்கு ஏதாவது சிறு ஒரு ஏதாவது இருந்தாலும் நம்ம அதுக்காக நம்ம வைத்தியம் எடுத்துக்கிறதுக்கு இந்த கார்டு நமக்கு உதவியா இருக்கும். செலவு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கவங்களுக்கும் இந்த கார்டு வந்து உபயோகமா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இயக்குனரோட முயற்சியாலும் டிடிஎஸ்ஆர் எங்க டீமோட முயற்சியாலே இந்த கார்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்திரமா வச்சுட்டு இதை நீங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்க. மற்றபடி ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதா எங்களோட வேண்டுதல், எங்களோட வாழ்த்துக்கள், எங்களுக்கு எல்லாமே. நீங்க வந்து இந்த இதை கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.
1: மணி, தலைமை செயலர் பேசிட்டாங்க, அடுத்து யாரா பேச வர்றாரு? அவரு யாரு?
0: அவரு ஜிப்மரோட டைரக்டர்ப்பா.
1: ஓஹோ,
0: பேராசிரியர் டாக்டர் வீர் சிங் நேகி. அவரு என்ன பேசுறாருன்னு உன்னிப்பா கவனிப்பா.
1: மணியா, அவரை பார்த்தா தமிழ்ல பேசுற மாதிரி தெரியல. அவரு
0: எப்பா அவரு ஆங்கிலத்துல பேசினாலும் அப்புறமா நம்ம என்ன பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலாம்.
1: சரி சரி சரி,
0: ரெக்கார்ட் பண்ணிடு.
1: பண்ணிடுறேன் பண்ணிடுறேன்.
3: வணக்கம், குட் மார்னிங், நமஸ்கார். இட் கிவ்ஸ் மீ இமென்ஸ் பிளஷர் டு லான்ச் ஜிப்மர் Freedom from Illness campaign, which is being conducted from 16th July to 15th of August. And this is under the visionary leadership of our Honorable Prime Minister, Shri Narendra Modi ji, where each individual, whether below poverty line, has to get the best possible treatment without any cost. Our Honorable Health Minister, Shri Nadda ji, has started this particular program, and now it is running in its 8th year. And the program consists of 3 elements. Generation of ABHA ID, in which the all the patient details, you need not have any ATTA or any cash sheet with you, it will be in the card itself. Ayushman Bharat card, where the 5 lakh rupees treatment free will be given. And for elderly people above 70 years without any financial status, everybody will be given rupees 5 lakh. And the government is thinking of increasing the treatment cost for each individual from 5 lakhs to 10 lakhs. That will happen shortly, probably end of this year. So I appeal to all the members of the public to make their cards, not only theirs, but make their neighbors, their friends, their family members aware about this particular card and make them come to Jipmer, and we are here to make the cards.

0: We will do it for free of cost for everybody. So let us work together to make this Freedom From Illness campaign a success. And so that nobody is left with any treatment, people are taking treatment from their own resources, everything will be given free of cost to the people. Thank you.
1: Sangare, அவர் என்ன பேசினார்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ், அதாவது நோயிலிருந்து விடுதலை அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவையை உறுதி செய்யும் இந்திய அரசின் முன்னணி மக்கள் நல சுகாதார திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு தகுதியான குடிமகனையும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தையும் பிரதிபலிக்குது சம்பந்தமாகவும், அப்புறம் நம்ம மூன்று திட்டங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, அது சம்பந்தமாகவும் பல்வேறு கருத்துக்களை சொன்னாருப்பா.
2: இன்னும் நிறைய பேசிருப்பார் பழுதா?
1: ஆமாப்பா. இப்ப அடுத்ததா அதோ இன்னொரு அம்மா பேச போறாங்க போல இருக்கு.
2: ஆமா,
1: அவங்க ஏதோ ஒரு பயனாளின்னு தான் நினைக்கிறேன்.
2: உங்க கருத்தரங்க வந்திருப்பாங்களோ?
1: ஆமாப்பா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம கேட்போம்.
2: சரி சரி சரி, இதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
1: பண்ணிக்கப்பா.
3: நான் வந்து இப்போதைக்கு எங்களுடைய மகனுக்காக கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். இந்த கார்டு இருந்ததுன்னா மக்கள் எல்லாருமே வந்து நன்மை அடைகிறாங்க. ஆனாலும் வந்து ஜிக்மர்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்தப்போ நோயாளின்றதோடு தான் ஜிக்மருக்கு வராங்க. ஆனா இப்பொழுதுக்கு வரும்போது இந்த கார்டு இருந்தாதான் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ ஏழைங்கெல்லாம் வந்து சில பேர்கிட்ட இல்லாம இருக்கும், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்போ நல்ல வசதிகளாக ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. இப்ப கொடுக்குற கார்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. எப்பவுமே எல்லாமே நல்லா நடக்குது, நான் அதெல்லாம் ஒரு குறையும் சொல்லலை. நானே சொல்வேன், எங்கெங்க ஏன் பணத்தை கொடுத்து அலையிறீங்க, நம்மளால நாளைக்கு கடன் கட்ட முடியாதுன்னு நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். ஜிக்மருக்கு போங்க, நீங்க அங்க போய் உழுந்துருங்க, எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா மருத்துவ வசதியும் இருக்கு. இந்த ஸ்கீம் வந்ததுனால ரொம்ப நான் பயனடையதாக நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி.
4: நான் வந்து காட்டேரிப்பங்க 6 6.5 மாலா ஹாஸ்பிட்டலுக்கு ஓபிடிக்கு வந்தேங்க. இந்த கேஷிட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கார்டு கொடுத்து காட்டினங்க. அந்த கார்டை வாங்கி வச்சுக்கின்னு உடம்பு பார்த்தாங்க. எல்லாமே அனைத்து வேதிகளும் எங்கேயுமே அலைச்ச பழப்பு இல்லாம ஜிக்மர்ல நல்லா பாக்குறாங்க சார். 70 வயசு மேல வரைக்கும் 5 லட்சம் வரைக்கும் ஃப்ரீயா பாக்குறாங்க சார். எல்லாருக்குமே அனைத்து பேருக்கும் நாங்களும் வெளியில ஜிக்மர்ல நல்லா பாக்குறாங்கன்னே சொல்றேன் சார்.
5: ஹலோ அக்கா, வணக்கம் சார். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். என் பேர் இந்திரா தாசினி. நான் ஜிப்மருக்கு உடம்பு பார்க்க வந்தப்போ இங்கே வந்து பிரதமர் காப்பீட்டு திட்டம் அட்டருக்கு தான் கேட்டாங்க. என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அப்போ அவங்க ஆதார் கார்டு இருந்தால் கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுத்தேன். அவங்களே எனக்கு இந்த பிரதமர் காப்பீட்டு திட்டம் அட்டையை பதிஞ்சு கொடுத்தாங்க சார். எங்களை எங்கேயும் அலைய விடலை. அதனால ரொம்ப எல்லாருமே நாங்கள் பயனடைகிறோம் சார் இதால். அதனால பிரதமர் மோடி சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் எங்களோட நன்றி தெரிவிக்கிறேன் சார்.
6: வணக்கம் சார். நான் சின்ன கோட்டத்துலேருந்து வரேன். வேல்விழி என் பேர். 44 வயசு ஆகுது. நான் வந்து ஜிக்மரில் காமிக்கிட்டு வந்தேன் சார், உடம்பு சரியில்லைன்னு. காமிக்க வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே மோடி திட்டம் இந்த மாதிரி இருக்குது, இந்த கார்டு போட்டு தராங்க, ஆதார் கார்டு வச்சுருக்கியான்னு கேட்டாங்க. ஆதார் கார்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன். இவங்க இந்த கார்டு பதிஞ்சு இப்போ எனக்கு கார்டு போட்டு கொடுத்தாங்க. ஜிக்மரில் நல்லா பார்க்குறாங்க சார். இதால் எனக்கு வேறு எந்த கார்டும் தேவையில்லை, இந்த கார்டு இருந்தால் எங்கே ஒன்றாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சார் இந்த திட்டம், எல்லாருக்கும் பயனடையும் சார். மிக்க நன்றி சார்.
7: நான் சுமதி பேசுறேன். எனக்கு 70 வயசு ஆகுது. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இங்க வந்து பிரதமருடைய ஆயுஷ்மான் திட்டத்தில் சேர்ந்திருக்கேன். காலையில் இங்கே வந்தப்ப 11 நாங்க அதுக்கு வந்து ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் கொடுத்ததுக்கு அவங்க 15 போட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் காத்து நிறுத்த சொல்லிக்கிறாங்க, அப்புறம் அட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு நான் காப்பீடு நம்மளுக்கு கிடைக்கும். எதுனா நம்ம தொடர்ந்து வைத்தியம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஜிக்மரில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் செஞ்சுக்கலாம், ஜிக்மர்லையும் செஞ்சுக்கலாம். ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செல் நம்பர் கேட்குறாங்க. இதை கொடுத்தோம்னா அவங்க பதிஞ்சிடுவாங்க. பதிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அட்டை கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். மன் நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க, ஜிக்மருக்கு வந்து நீங்கள் அது மாதிரி 15 வாங்குங்க. மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கு. 15 உடனே கார்டு கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் வந்து இருந்து இந்த பயன் அடையணும். வசதி இல்லாதவங்க, முடியாதவங்க, வைத்தியத்துக்கு பணம் செலவு பண்ண முடியாதவங்களுக்கு இது மாதிரி செய்கிறாங்க. அதை நான் வந்து அதை பயன்படுத்திக்கணும். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த தருணத்தை

0: நான் நன்றி சொல்றேன். நன்றி.
1: சங்கர்
2: மணி,
1: ஒண்ணு இல்ல, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பியும் பேசுவாங்க போல இருக்கு எல்லாரும்.
2: ஓ ஆமா ஆமா ஆமா.
1: நாம இந்த கேப்ல கொஞ்சம் வெளியில போயிட்டு
2: சரி
1: டிஃபன் சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே வந்து
2: கண்டிப்பா
1: மத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம கேட்கலாம்.
2: சரி சரி
1: சரியா.
2: சரி மணி,
1: வெளில போயிட்டு வந்துருமா?
2: ஆமா ஆமா, நீ சொல்ற மாதிரி இந்த கருத்தரங்கம் பொழுதுக்கு 4 மணி வரைக்கும் நடக்கும் பொழுது.
1: ஆமாப்பா, நம்ம இடையில போய் சாப்பிட்டு வந்துருவோமே.
2: கண்டிப்பா போயிட்டு வருவோம் மணி, வா
1: போலாம்ப்பா.

நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி. கலைச்செல்வி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரங்கள்.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி பாலச்சந்தர் அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறுகிறது. தொடக்கமாக மற்ற பற்றனக்கின்றி என தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை டி பாலச்சந்தர் அவர்கள் பாடியவை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது.

0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவுகூரும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜூலை 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பைல இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல் நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றிற்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு எஃப்எம் இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா்.

0: அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:17.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: ஒரு நாள் பெலகேயாவை பெகன்சோவ் என்ற சாராய கடைக்காரன் வழியில் சந்தித்தான். அவன் ஒரு அழகான கிழவன். ஊதா நிறமான தடித்த அரைக்கோட்டும் தொளத்தொளத்து சிவந்த கழுத்து சதையை சுற்றி கரிய நிற பட்டுக்கச்சையும் அணிந்திருப்பான். பளபளக்கும் கூரிய மூக்கின் மீது ஆமையோட்டால் ஆன ஒரு மூக்கு கண்ணாடி தரித்திருப்பான். எனவே அவனுக்கு ஊரார் எலும்பு கண்ணன் என்ற பட்டப்பெயர் வைத்திருந்தார்கள். மூச்சு விடக்கூட முனையாது, பதிலுக்காகவும் காத்திராது அவன் பெலகேயாவை நோக்கி சரமாரியாக உணர்ச்சியற்று உடைந்து போன வார்த்தைகளை பொழிய ஆரம்பித்தான். பெலகேயா நீலவனா, எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் மகன் எப்படி இருக்கிறான்? அவன் கல்யாணம் ஏதும் பண்ண போகிறானா இல்லையா? அவனுக்கு இதுதான் சரியான பருவம், அவ்வளவுதான் நான் சொல்வேன். பிள்ளைகளுக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதோ அவ்வளவுக்கு பெற்றோர்களுக்கு சிரமம் குறையும். புலிக்காடியிலே கிடக்கும் காளானை போல ஒரு மனிதன் குடும்பஸ்தன் ஆனால்தான் அவனது உடலும் உள்ளமும் நல்ல நிலைமை அடையும். நானாயிருந்தால் இதற்குள் அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்திருப்பேன். தங்கள் சொந்த புத்தியால் வாழ வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிற இந்த நாளிலே மனித பிறவி மீது கடுமையான கண்காணிப்பு தேவை. எல்லோரும் அவரவர் நினைத்தபடி வாழத் தொடங்கிவிட்டனர். என்னென்னவோ நினைக்கிறது, எதை எதையோ தன்னிச்சையாய் செய்கிறதும் நாம் கண்டித்து வைக்க வேண்டிய சமாச்சாரம்தான். இந்த காலத்து இளவட்ட பிள்ளைகள் தேவாலயத்துக்கும் போவதில்லை, 4 கூடும் இடத்திற்கும் வருவதில்லை. எங்கேயோ நழுவி ஓடிப்போய் இருட்டிலே கூடி தமக்குள்ளாக என்னென்ன ரகசியத்தையோ குசு குசுத்து பேசிக்கொள்கிறார்கள். எதற்காக ரகசியமாய் பேச வேண்டும் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் ஏன் மனிதர்களை கண்டு வெறுத்து ஒதுக்குகிறார்கள்? ரகசியங்களம்மா, புனித தேவாலயம் ஒன்றுதான் ரகசியங்களுக்கே உரிய இடம். மற்றபடி மற்ற ரகசியங்களெல்லாம் மூல இருட்டிலே நடப்பவை. சபல புத்தி படைத்தவர்களின் ரகசியங்கள்தான். சரி, போகட்டும், நீங்கள் நனமாயிருங்கள் பெலகையா நிலவ்னா. அவன் தனது தொப்பியை அனாவசியமாக தூக்கி காற்றில் வீசிக்கொண்டு

கொண்டே சென்று விட்டான். தாய் திகைப்புற்று நின்றாள். இன்னொரு முறை விலாசாவின் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரியான மரியா கோர்சனாவா தாயை சந்தித்தாள். மரியா ஒரு விதவை. அவளது கணவன் ஒரு இரும்பு பட்டறை தொழிலாளி. தொழிற்சாலை வாசலில் சாப்பாடு வெற்று வாழ்பவள். கடை வீதியில் தாயை கண்டு அவள் சொன்னாள், பெலகையா, உன் மகன் மீது ஒரு கண் வைத்திரு. என்ன விஷயம் என்று கேட்டாள் தாய். எங்கு பார்த்தாலும் ஒரே வதந்தி என்று ரகசியமாய் சொன்னாள் மரியா. மோசமான வதந்தி அம்மா, மோசமான வதந்தி. அவன் என்னவோ கிலிஸ்தியை போல் ஒரு ரகசிய சங்கம் சேர்க்கிறானா? வெட்டு குத்து தான் நடக்கப் போகிறது. போது, நிறுத்து, உளராதே மரியா. நான் ஒன்றும் உளரவில்லை, நெருப்பில்லாமல் புகையாது என்றாள் மரியா. தாய் அந்த பேச்சையெல்லாம் தன் மகனிடம் போய் சொன்னாள். பாவலோ தோளை குலுக்கிக் கொண்டதோடு சரி. ஆனால் ஹஹோலோ வழக்கம் போலவே மெதுவாய் சிரித்து கொண்டான். இந்த யுவதிகளுக்கெல்லாம் ஒரு சங்கடம். நீங்களோ அழகான வாலிபர்கள், எவளும் உங்களை விரும்புவாள். நீங்கள் நன்றாகவும் உழைக்கிறீர்கள், குடிப்பதும் இல்லை. ஆனால் நீங்கள் அவர்களை கொஞ்சம் கூட கவனிப்பதில்லை. எனவே நகரிலிருந்து உங்களை பார்க்க வரும் பெண்கள் சந்தேகத்துக்கு இடம் தரும் நபர்கள்தான் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றாள் தாய். ஓஹோ, அப்படியா என்று எரிச்சலோடு சொன்னான் பாவல். சாக்கடையில் நாற்றம் அடிக்கத்தான் செய்யும் என்று பெருமூச்சுடன் சொன்னான் ஹஹோல். ஏனம்மா, அந்த முட்டாள் குட்டிகளுக்கு மன வாழ்க்கை என்றால் இன்னதென்று நீங்கள் சொல்லித்தரக்கூடாதோ? சொல்லியிருந்தால் அவர்கள் இப்படி ஒருவருக்கொருவர் முட்டி மோதி போட்டி போட மாட்டார்களே. நானா? அவர்களுக்கே எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் தான் பார்க்கிறார்களே. ஆமா, அவங்களுக்கு தான் போக்கிடம் ஏது என்றாள் தாய். தெரிந்து கொண்டால்தான் அதற்கு ஒரு வழியையும் கண்டுபிடித்து கொள்வார்களே என்றான் பாவல். தாய் அவனது அசைவற்ற முகத்தை பார்த்தாள். அவர்களுக்கும் நீங்கள் ஏன் கற்றுக் கொடுக்கக்கூடாது? அவர்களில் கெட்டிக்காரியாக பார்த்து அழைத்து வந்து கற்றுக் கொடுங்களேன் என்றாள் தாய். அது சங்கடமான வேலை, ஏன் முயன்று பார்த்தால் என்ன என்றான் ஹஹோல். பாவல் பதில் சொல்வதற்கு முன் சிறிது மௌனம் சாதித்தான். அவர்களும் வந்துவிட்டால் பிறகு ஜோடி சேர்த்து கொண்டு போய்விடுவார்கள். சிலர் கல்யாணமும் பண்ணிக்கொள்வார்கள். அப்புறம் அத்துடன் எல்லாம் சமாதிதான். தாய் சிந்தனையில் ஆழ்ந்தாள். பாவலின் சந்நியாச வைராக்கியத்தை கண்டு அவளது மனம் கலக்கமுற்றது. ஒவ்வொருவரும் ஹஹோலை போன்ற மூத்த தோழர்கள் கூட பாவலின் வார்த்தையை மதித்து நடந்தார்கள். அவனை கண்டு அவர்கள் எல்லோரும் பயப்படுவதாகவும், அவனது கண்டிப்பு குணத்தால் அவனை யாருமே விரும்பவில்லை எனவும் அவளுக்கு தோன்றியது. ஒரு நாள் இரவு அவள் படுக்கைக்கு போன பிறகும் அஹோலும் பாவலும் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் இருவரும் அடுத்த அறையில் மங்கிய குரலில் ஏதோ பேசிக் கொண்டார்கள். எனினும் அந்த பேச்சு அவளது காதிலும் விழுந்தது. அந்த நத்தாஷாவை என் மனதுக்கு பிடித்திருக்கிறது என்று திடீரென்று சொன்னான் ஹஹோல். தெரியும் என்று சிறிது கழித்து சொன்னான் பாவல். ஹஹோல் இடத்தை விட்டு எழுந்து அறைக்குள் நடமாடும் காலடி ஓசையை அவளால் கேட்க முடிந்தது. அவன் வழக்கம் போலவே சோக இசையை மெதுவாக சீட்டியடிக்க ஆரம்பித்தான். மீண்டும் அவன் சொன்னான், இதை அவள் கவனித்திருக்கிறாளா என்று சந்தேகிக்கிறேன். பாவல் பதில் பேசவில்லை. சரி, நீ என்ன நினைக்கிறாய் என்று மெதுவாக கேட்டான் ஹஹோல். கவனித்திருக்கிறாள், அதனால்தான் இங்கு வருவதையே அவள் நிறுத்திவிட்டாள் என்றான் பாவல். ஹஹோல் தனது காலை தரையில் அழுத்தி தேய்த்து கொண்டான். பிறகு மீண்டும் அவனது சீட்டிக்குரல் அறைக்குள் ஒலித்தது. இதை அவளிடம் நான் சொல்லிவிட்டால் என்ன என்று கேட்டான் அவன். எதை? அவளிடம் நான் என்று மெதுவாக ஆரம்பித்தான் ஹஹோல். எதற்காக சொல்ல வேண்டும்? ஹஹோல் நடக்காமல் நின்று விட்டதை தாய் உணர்ந்து கொண்டாள். அவன் சிரித்து கொள்வது போல அவளுக்கு தோன்றியது. நீ ஒரு பெண்ணை காதலித்தால் அதை அவளிடம் சொல்லித்தானே ஆக வேண்டும், இல்லையேல் பயன் என்ன? பாவல் தன் கையில் இருந்த புத்தகத்தை பட்டென்று மூடினான். என்ன பயன் உனக்கு வேண்டும் என்று கேட்டான் பாவல். இருவரும் வெகு நேரம் வரையிலும் வாயே திறக்கவில்லை. சரி என்று எதையோ கேட்க முனைந்தான் ஹஹோல். அந்திரே, உனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி முதலில் நீயே தெளிவோடு இரு.
என்று மெதுவாக ஆரம்பித்தான்.

0: அவள் அவள் உன்னை காதலிக்கிறாள் என்றே வைத்துக்கொள். அதுவே எனக்கு சந்தேகம்தான். ஒரு பேச்சுக்கு அப்படி வைத்துக்கொள், பிறகு நீங்கள் மனம் செய்து கொள்வீர்கள். நல்ல ஜோடிதான். அவளோ படிப்பாளி, நீயோ ஒரு தொழிலாளி. குழந்தைகள் பிறக்கும், நீதான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்காக நீ எவ்வளவு உழைக்க வேண்டும் தெரியுமா? குழந்தைகளுக்காக, ஒரு துண்டு ரொட்டிக்காக, வீட்டு வாடகைக்காக நீ மாடாய் உழைக்கப் போவாய். நாம் எடுத்துக்கொண்ட கருமத்திலிருந்து நீ மட்டுமல்ல, நீங்கள் இருவருமே விலகி போய்விடுவீர்கள். அந்த அறையில் அமைதி நிலவியது. பிறகு பாவலே மீண்டும் சொன்னான். இப்போது அவனது குரலில் அத்தனை வேகமில்லை. அந்திரே, இதையெல்லாம் நீ மறந்து விடுவதே நல்லது. அவளுக்கு குழப்பத்தை உண்டாக்கிவிடாதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் ஒரு மணி.
1: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். நடிகையாக மட்டுமில்லாம பின்னணி பாடகியாகவும் வலம் வந்தவர். இவர் தமிழ், ஹிந்தி, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்கள்ல பல பாடல்களையும் பாடியிருக்காங்க. இசையமைப்பாளராகவும் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க. பல மொழிகளை பேசும் திறன் பெற்றவர், இசையின் மீது தீராத ஆர்வம் கண்டவர். யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹேராம் திரைப்படம் மூலம் திரைத்துறையில தடம் பதித்த நடிகையாகவும், ஷக்கலக்க பேபி பாடல் மூலம் பின்னணி பாடகியாகவும் ரசிகர்களை ஈர்த்த வசுந்தரா தாஸ் அவர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோ உடைய ஸ்டார்.

0: வசுந்தரா தாஸ் அவர்கள் 1977 அக்டோபர் மாதம் 27 கிஷன் தாஸ் மற்றும் நிர்மலா தாஸ் தம்பதியருக்கு மகளாக பெங்களூர்ல பிறந்தாங்க. ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் இசைய தன்னுடைய 6 பாட்டியிடம் கற்றாங்க. மியூசிக் ஆல்பம் ஒன்றுக்காக சென்னை வந்த இவர் அங்கு இவருக்கு திரைப்பட வாய்ப்பு வர அதை ஏற்று இவர் நடித்த படம் தான் ஹேராம். ஹேராம் திரைப்படத்துல நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு மனைவியாக மைதிலி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவருடைய தோற்றம் நடிப்பு பெரியவர்களின் வழியில் பின்பற்றும் பெண்ணாக கணவனின் செயல்களை கண்டு அவனிடம் உரையாடும் இடங்கள் என அனைத்துமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில இருக்கும். இந்த படத்துல இவருடைய நடிப்பு எக்ஸ்பிரஷன் எதையுமே ரசிகர்களால மறக்க முடியாது. இப்பொழுது உங்களுக்காக மைதிலி தன்னுடைய கணவனிடம் பேசும் ஒரு காட்சி தான் வருது ஹேராம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
1: மறுபடியும் சாரி சொன்னா தேவல.
2: எதுக்கு?
1: நான் சின்ன பொண்ணு இல்ல, நாம பண்ணினது பால்ய விவாகமும் இல்ல, விருப்பப்பட்டு பண்ணினது. நான் 2 மட்டும்தான் எனக்கு தெரியும். பாஷ மாமா சொல்லித்தான் நீங்க அனுபவிச்ச கஷ்டமெல்லாம் தெரிஞ்சுட்டேன். 3 குழந்தையா இருக்கும் போது உங்க அம்மா போயிட்டாலாமே, பெத்த அம்மா முகத்து கூட பார்க்க முடியலையேன்னு உங்களுக்கு கஷ்டமா இல்ல?
2: போட்டோ இருக்கு.
1: இருந்தாலும் அம்மா இல்லன்னு

0: வசந்தா அக்கா தான் எனக்கு அம்மா.
1: கல்கத்தால நடந்த கோரத்தை எல்லாம் கேட்கவே கஷ்டமா இருந்தது. நீங்க நேரடியா அனுபவிச்சிருக்கீங்க. உங்க ஃபர்ஸ்ட் வைஃப் பத்தி நான் பேசுறது பிடிக்கலன்னு சொல்லுங்க.
2: எவ்வளவுதான் விலகி விலகி சென்றாலும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்காமல் இருக்க முடியுமா? காதல் என்ற ஒன்று வந்துவிட்டாலே மனதில் வரும் ஆசைகளை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாதுதானே. அப்படித்தான் இந்த மங்கைக்கும் அவன் மேல் காதல் கண்டுவிட்டால் அவனை எவ்விதமெல்லாம் அவள் விரும்புகின்றாள் என்பதை இந்த பாடலின் மூலம் வெளிப்படுத்துகின்றாள். பாடல் வருகின்றது உங்களுக்காக சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து கேட்டது.

0: ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில செவிக்க உணவாக நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. ஹே ராம் திரைப்படத்திற்கு பிறகு தமிழ்ல இவர் நடித்த ஒரே படம் சிட்டிசன். இந்த படத்துல நடித்ததோட மட்டும் இல்லாம பாடல்களும் பாடியிருப்பாங்க. சிட்டிசன் திரைப்படத்துல நடிகர் அஜித் அவர்களுக்கு ஜோடியாக இந்து கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க வசுந்தரா தாஸ். நாயகன் மீது தீவிர காதல் கொண்டு அவனை துரத்தி துரத்தி காதல் செய்யும் பெண்ணாக தன்னுடைய நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தியிருப்பாங்க. நாயகனிடம் இவர் பேசும் இடங்கள், ஏமாற்ற முயற்சிக்கும் சீன், காதலை வெளிப்படுத்தும் காட்சி என்று அனைத்திலும் தன்னுடைய நடிப்பை வெகு பொருத்தமாக வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்துல பூக்காரா பாடல சங்கர் மகாதேவன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. சிட்டிசன் படத்துல வரும் ஐ லைக் யூ பாடல தனித்து பாடியிருப்பாங்க நடிகை வசுந்தரா தாஸ். இப்பொழுது உங்களுக்காக நாயகனிடம் இவர் பேசும் காட்சி தான் வருது. சிட்டிசன் திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: கொஞ்சம் சிரமம் பார்க்காம என் விஷயத்த கிளியர் பண்ண முடியுமா?
3: லுக், உங்க விளையாட்டுக்கு இது பீச்சோ பார்க்கோ இல்ல, தொழில் செய்யற இடம். இங்க உழைச்சாதான் பயிர் நிறையும்.
2: சரியான லூசிடி.
3: என்னது?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, மனசு நிறைஞ்சிருக்கிறதுதான் வாழ்க்கை. நீங்க மனசு வச்சாதான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் இல்லையா?
3: கல்யாணமா?
4: மன உணர்வுகளை அவனிடம் வெளிப்படுத்தும் இந்த மங்கைக்கு என்ன பதில் கிடைத்தது? பாடல் வருகின்றது உங்களுக்காக சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து.

0: எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. முதன்வன் திரைப்படத்துல வரும் சக்கலக்கு பேபி பாடல ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பிரவீன் மணி அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல் பாடுவதற்கான வாய்ப்பு இவருக்கு ஹேராம் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது வந்தது. இது ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாடலே இவருடைய குரல்ல வெளியான முதல் பாடல் ஆகும். தெலுங்கிலும் இந்த பாடல இவரே பாடியிருப்பார். வசுந்தரா தாஸ் அவர்களுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான பிலிம்பேர் விருதும் இந்த பாடலுக்காக வழங்கப்பட்டது. முதல் பாட்டிலேயே விருதை பெற்ற இவர் தொடர்ந்து பல பாடல்களை தெலுங்கு, கன்னடம், தமிழ், ஹிந்தி மொழிகள்ல பாடியிருக்காங்க.
1: உன் அருகில் நான் இருந்தும் என்னை நீ பார்க்காமல் போவதற்கு என்ன காரணம்? கேள்வி கேட்கும் மங்கைக்கு பதில் என்னதான் கிடைத்தது? பாடல் வருகின்றது முதல்வன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
2: Shakalaka baby, shakalaka.

0: Adiós, amigo.
1: உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. வசுந்தரா தாஸ் அவர்கள் 10 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க, 40 பாடல்களுக்கு மேல திரைத்துறையில பாடியிருக்காங்க. ரிதம் திரைப்படத்துல இவர் உதித் நாராயணன் அவர்களுடன் இணைந்து பாடிய ஐயோ பத்திக்குச்சு பாடல ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில பாடினார். குஷி திரைப்படத்துல இவர் சங்கர் மகாதேவன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல்கள் ரசிகர்களின் மத்தியில் இன்றும் வலம் வருவதற்கு இவரும் முக்கிய காரணமாகும். இப்பொழுது உங்களுக்காக இவர் பேசும் காட்சி தான் வருது சிட்டிசன் திரைப்படத்துல இருந்து.
2: கொஞ்சம் நில்லுங்க, ஏன் பிடிக்கல? நான் அழகா இல்லையா, இல்ல வேற யாராவது லவ் பண்றீங்களா?
3: அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அந்த அளவுக்கு நீங்க எனக்கு முக்கியமான ஆளும் இல்ல.
2: உன் மனசுக்குள்ள என் மேல ஒரு சின்ன காதல் இருக்குன்னு தெரியும். ஓகே ஓகே, நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும், பட் அதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு.
3: என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? முகமா, தோளா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லட்டுமா? ரத்தம், சத, எலும்பு, மச்சனு, பார்க்கவே முடியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கு.
2: நான் பார்த்தது
3: என்ன பார்த்த?
1: வாயுரைக்கும் காதலை விட விழியுரைக்கும் காதலுக்கு வலிமை எப்பொழுதும் அதிகம்தானே. அப்படி விழியால் சிக்கிக்கொண்ட இந்த காதலர்களின் நிலை என்ன, பாடலின் மூலம் அறிவோமா? பாடல் வருகின்றது நம் அனைவருக்காக நிகழ்ச்சியில ரீதம் திரைப்படத்திலிருந்து.

உங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. லிட்டில் ஜான் திரைப்படத்துல வரும் லைலா லைலா பாடல பிரவீன் மணி அவர்கள்

இசையில பாடியிருப்பாங்க. பாய்ஸ் திரைப்படத்துல இரண்டு பாடல்களை பாடியிருப்பாங்க வசுந்தரா தாஸ். இந்த இரண்டு பாடல்களுமே ரசிகர்களுடைய ஃபேவரட்னே நம்ம சொல்லலாம். யாரை கேட்டு மற்றும் சரிகமா பாடல்கள் தான் இவை. மன்மதன் திரைப்படத்துல யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில தத்தை தத்தை பாடல பாடியிருப்பாங்க. அனியன் திரைப்படத்துல வரும் கண்ணும் கண்ணும் பாடல ஆண்ட்ரியா அவர்களுடன் இணைந்து இவரும் பாடியிருப்பார். கண்ட நாள் முதல் திரைப்படத்துல வரும் எரிமலை நானே பாடல சங்கர் மகாதேவன் அவர்களுடன் இணைந்து யுவன் சங்கர் ராஜா இசையில பாடியிருப்பாங்க வசுந்தரா தாஸ். தமிழில நிறைவாக இவர் பாடியது சில்லுனு ஒரு காதல் திரைப்படத்துல வரும் மச்சக்காரி பாடல் தான். எந்த அனுமதியும் இல்லாமல் யாருடைய சொல்லுக்கும் கட்டுப்படாமல் எப்படி இதயத்தில் நுழைந்தாய் என்று இவன் கேட்கின்ற கேள்விக்கு பதில் கிடைத்ததா? அவன் சமாதானமானானா? அவனுடைய நிலைதான் இப்பொழுது எப்படி உள்ளது? அனைத்தையும் கேட்போம். இந்த பாடலின் வாயிலாக பாடல் வருகின்றது பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சாப்பாடு காதுல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் ஷோ கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 2000 to 2007 வரை தொடர்ந்து நடித்த இவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு 2024 வெளியான கௌரி என்கின்ற கன்னட திரைப்படத்துல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல தோன்றியிருப்பாங்க. 2012 வெளியான யமுடி மகுடு படத்துல பாடிய பாடல் தான் நிறைவாக திரையுலகில் இவருடைய குரலில் வெளியான பாடலாகும். 2012 ட்ரம்ஸ் மற்றும் வாத்திய கலைஞரான ராபர்டோ நரேன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகை வசுந்தரா தாஸ். 2014 வெளியான பராத்தே வாலி காலி என்கின்ற ஹிந்தி திரைப்படத்துல இசையமைப்பாளராக தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி இருப்பாங்க வசுந்தரா தாஸ் அவர்கள். இது மட்டும் இல்லாம இசை தொடர்பான நிறைய ப்ராஜெக்ட்ல பங்கு பெற்றிருக்காங்க நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்கள். காதல் வந்துவிட்டால் மயக்கமும் தானே வரும், இது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் எங்கோ இவனை கண்டுவிட்டாலே அனைவருக்கும் மயக்கம் வந்துவிடும் என்று சொல்கின்றாள் எங்குருத்தி. அப்படி அவனுடைய விழி அசைவில் சிக்கி தவிப்பவர் யார் இவன்? பாடல் வருகின்றது நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நடிகையாகவும் பாடகியாகவும் தன்னுடைய திறனை வெளிப்படுத்திய வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஆர்வத்துடன் கூடிய உழைப்பு இருந்தால் எப்பொழுதும் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: Prime Minister Narendra Modi assures that protecting students' future remains government's top priority. Government ready to discuss any issue, including NEET, in Parliament, says Parliamentary Affairs Minister Kiran Rijiju. India calls for zero tolerance against terrorism at ASEAN ministerial meeting in Manila. India rejects Pakistan's remarks on the Indus Waters Treaty at UNSC, says treaty to stay in abeyance until cross-border terror ends. And Glasgow Commonwealth Games set to begin this evening, 125 Indian athletes to participate. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 2:15. என்றும் இனியவை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் படித்தால் மட்டும் போதுமா படத்திற்காக ஒலிக்கும் குரல் பேசுசீலா.

நேரம் 2:37 42 என்ற மினிவையில் அடுத்த கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் குலமகள் ராதை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இன்று வினிவில் அடுத்து போலீஸ்காரன் மகள் படத்திற்காக பேபி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி.
1: கேட்ட அந்த பாடலுடன் இன்றும் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:55, 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் தேவாலா, புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், கீழ்கோத்தகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. சேலம் மாவட்டம் மேட்டூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காபுரி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தாமிரபாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், திருவள்ளூர், சோழவரம், மேல்கூடலூர், பூண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இதே காற்றின் வேகத்தோடு லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதி, கடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பையொட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு

0: the Indus Water Treaty in abeyance. The Indian Meteorological Department has issued a red colour warning for very heavy to extremely heavy rainfall over parts of Gujarat and Madhya Maharashtra for today. East Rajasthan, Madhya Pradesh, Konkan, Goa, Manipur, Mizoram, Tripura and Nagaland may experience heavy to very heavy rainfall for the day. The 23rd Commonwealth Games will begin in Glasgow, Scotland this evening. Teams from 74 nations will participate in the 10-day event. Olympic medalists Neeraj Chopra, Meerabai Chanu and Lovleena Borgohain are set to represent India at the Games. And with that, we end this news bulletin.
1: Akashwani, Puducherry, Neeru 3 mani 10 nimidam. பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாள திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் தெலுங்கு மூவிலேருந்து ஒரு பாட்டு வருது, பிரதர்ஸ் படத்திற்காக ஜவாத் அலி மகாலட்சுமி குரலில்.

பன்மொழி பாடல்களில் அடுத்து ஹிந்தி சாங் கேட்கலாம். கல்ஹா நாகோ படத்திற்காக சங்கர் மகாதேவன், சோனு நிகம், உதித் நாராயணன், சாதனா சர்கம், சுஜாதா பாடிய பாடல்.

நேரம் 3:22:22. பன்மொழி பாடல்களில் தெலுங்கு ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது மலையாள திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டார்லிங் டார்லிங் படத்திற்காக கே ஜெயசுதாஸ் சித்ரா குரலில்.

0: கேட்ட அந்த பாடலுடன் பண்பொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
1: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆணையம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்க இசை கேட்கலாம். தொடக்கமாக கஜவதனா என தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதித்தாளம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அடுத்து பாவனகுரு என தொடங்கும் லலிதாதாசர் பாடல், அம்சானந்தி ராகம், ரூபகத்தாலம்.

0: ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் களத்தூ கண்ணம்மா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், சாவித்ரி, கமல்ஹாசன், டி எஸ் பாலையா, எஸ் பி சுப்பையா, குலதெய்வம் ராஜகோபால், ஜாவர் சீதாராமன், தேவிகா, அங்கமுத்து மற்றும் பலர். கதை வசனம் ஜாவர் எல் சீதாராமன், இசை ஆர் சுதர்சனம், இயக்கம் ஏ பீம்சிங்.
1: களத்தூருக்கா ரயில் புறப்பட போறது எவ்வளவு லேட்டா வரீங்களா? சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க.
2: குடும்பத்தாரோட சரிசமமா உட்கார்ந்து வந்தா தவறா நினைப்பாரு.
1: உட்காருங்க, நான் அப்படி ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. நானும் ஜமீனுக்கு ஒரு வேலையாத்தான் போறேன்.
2: அங்க உங்களுக்கு என்ன வேலை?
1: நான் ஒரு எலக்ட்ரீஷியன்.
2: ஓ, எலக்ட்ரீஷியனா? அப்ப நான் போயிட்டு வரேன்.
1: எனக்காக கார் வந்திருக்கும், நீங்களும் அதுலயே வரலாமே.
2: ஐயோ, இது பட்டணம் இல்ல, கிராமம். இந்த இரவு நேரத்துல ஜமீன் கார்ல உங்களோட போய் வீட்டுல இறங்கினா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பலவிதமா பேசுவாங்க. எனக்காக எங்க அப்பா வந்திருப்பாரு, நான் வரேன்.
1: ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்களா?
2: இதோ
3: எடுத்துக்கிட்டேன்.
4: ரயில விட்டு வரமாட்டார போல இருந்துச்சுங்க. தன்னையா மறந்து ஏதோ ஒரு பிரச்சனை உட்கார்ந்து இருந்தாரு.
3: இந்த பிரச்சனை விட மாட்டேன். நீ
4: இது நம்ம பிரச்சனை, விட முடியுமா? கையோட புடிச்சுக்கொண்டா செல்ல.
3: சும்மா இருடா, ஊசுப்பட்டாச்சு. அப்பா, நம்ம சேவல்பட்டி அனாதை விடுதி திருப்பழாவுக்கு சின்ன மேயர் வரேன்னு ஒத்துட்டாரப்பா.
4: ஒத்துட்டாரா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, கை காலை அனுப்பி போய் சாப்பிடு.
3: நினைச்சுக்க
4: வாய.
2: நீங்களா?
3: ஆமா, நான் தான். ரயில் ஸ்னேகம், ரயிலோட போகல போல இருக்க. இந்தாங்க, இந்த ஆப்பிளும் உங்க கையை விட்டு போகல.
2: ஆமா, மின்சார வேலைக்கு வந்த நீங்க இங்க என்ன செய்றீங்க? இந்த தோப்புல ஏதாவது தீபாலங்காரம் செய்ய போறீங்களா?
3: நீங்க இருக்கும்போது இந்த தோப்புக்கு தீபாலங்காரம் கூட தேவையா?
2: ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்தாச்சா? இப்பதான் எல்லாம் புரியுது. நீங்க ஒரு எலக்ட்ரிஷியனே இல்ல.
3: என்ன?
2: ஆமா, இப்படி பொறுப்பு இல்லாம வந்த வேலைய மறந்துட்டு ஜமீன்தார் போல அவர் தோப்புலயே சுத்திக்கிட்டு இருக்கிறது சரியா?
3: ஓ, அதுவா?
2: நான் யாரு,

0: என் குலம் என்ன, என் அந்தஸ்து என்னன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம என்கிட்ட இப்படி நெருங்கி பேசலாமா?
1: மனதை பறிகொடுத்து விட்ட பிறகு அந்தஸ்தில் என்ன இருக்கிறது, குலம் கோத்திரத்தில் தான் என்ன இருக்கிறது?
0: சரி சரி, இங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பலவிதமா பேசுவாங்க. நான் வரேன்.
1: ஆப்பிள்
0: இந்தாங்க. என் பேர் ஆப்பிள் இல்ல, கண்ணம்மா.
1: கண்ணம்மா, கண்ணம்மா, நாளைக்கு நாம இதே நேரத்துல அதோ அந்த மாந்தோப்புல சந்திப்போமா?
0: நான் ஒரு புத்திசாலி பெண்ணா இருந்தா மாந்தோப்புலயோ தென்னந்தோப்புலயோ உங்களை நான் தனியா சந்திப்பேனா?
1: அப்படியா? இது பாரு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நாளைக்கு நீ கண்டிப்பா என்ன சந்திக்கத்தான் போற.
0: நீங்க எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க.
1: நான் ஒண்ணு நினைக்கல, உன் கண்களின் வார்த்தைகள் அப்படி சொல்லுது.

0: கொண்டு போய் வாங்கம்மா. உங்க பாட்டி இல்லையா?
1: மேயர் அவர்களே, சகோதர சகோதரிகளே, நம் நாட்டில் அனாதைகள் அவர்களுக்கென்று விடுதிகள் இருக்கக்கூடாது என்று கருதுபவன் யார்? ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களினால் நம் நாட்டில் அனாதைகள் இருப்பதால் இந்த ஊரில் என் தந்தையின் விருப்பப்படி இந்த அனாதை நிலையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை போன்ற அனாதை நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுனால் நம் நாட்டில் அனாதைகளின் எண்ணிக்கை பெருக வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களின் எண்ணிக்கை குறைய வேண்டும் என்பதற்காகத்தான் பல முக்கியமான அலுவல்களுக்கிடையே எமது வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த விழாவிற்கு வந்திருந்து சிறப்புறச் செய்த திரு மேயர் அவர்களுக்கு, மேன்மை தங்கிய மேயர் அவர்களுக்கு, என் தந்தை களத்தூர் ஜமீன்தார் அவர்கள் சார்பிலும், சேவல்பட்டி சிங்காரம் அவர்கள் சார்பிலும், உங்கள் சார்பிலும், என் சார்பிலும், அனாதை நிலைய குழந்தைகள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்

0: Πολυγρήνη.
1: பகலில் பக்கம் பார்த்து பேசு. நம் திருமண விஷயம் ரகசியமாக இருக்கட்டும். மாமரம் அறியா மனித ரகசியம் உண்டா மனிதனே? ஏன் பயப்படுகிறாய்?
2: எங்கே சிரி? 1, 2, 3
0: இறங்குடா கிளி, நீதானா?
2: காதல் பாத கரடு முரடா இருக்கும்னு சொல்லுவாங்களா? நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? இந்த தம்பி, இந்த விஷயம் பெரிய எஜமானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்?
0: எனக்கு பாரு, இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியறதுன்னா உன்னாலதான் தெரியணும். அங்க போய் நீ ஏதாவது உளறி வச்ச கழுத்த நுழைஞ்சு.
2: ஐயோ, நான் எதுக்கு இதை போய் சொல்ல போறேன்? நான் தான் காதலை ஆதரிக்கிறவனாச்சே.

0: முருகன் சாட்சியா, நான் உன்னை மணக்கிறேன்.
1: நானும் ஒரு சாட்சிங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க, சந்தோஷமா நல்லா வாடுங்க. நான் அர்த்தமா சந்தனத்துல பார்க்க சாவாசம் வந்து வாங்கிக்கிறேன் அப்புறம்.

0: இருந்தார் விட்டு பிள்ளை நீங்கள். கூட்டம் இல்லாமல் கொட்டு மேளம் இல்லாமல் மணந்து கொண்டீர்கள்.
1: அதோ நாம் முதல் முதல் சந்தித்த 12 மணி வண்டி எவ்வளவு குதூகலமாக நம் திருமணத்திற்கு மேளம் வாசிக்கிறது பார்த்தாய். ஏன் அழுகிறாய்?
0: என் இதயத்தில் ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஆனந்தம். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாம் செய்தது சரிதானே?
1: நல்ல சமயத்துல நல்ல கேள்வி கேட்ட. இங்கே சரி, 1 2 3.

0: நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டேனா?
1: நான் சீமைக்கு போக வேண்டுமா? நாளைக்கே ஒரு மணிக்கு நான் புறப்பட வேண்டும்.
0: எவ்வளவு சீக்கிரத்திலா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அத்தா. அப்பாவுக்கு நம் உறவு தெரிந்து விட்டதா?
1: இல்லை கண்ணம்மா, நான் சீமைக்கு போக வேண்டும் என்று வெகு நாட்களாகவே அப்பா ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார். நானும் சரி என்று சொல்லியிருந்தேன். கண்ணம்மா, அடாதே அடாதே கண்ணம்மா. வந்தது வரட்டும், நான் இப்பொழுதே போய் என் தந்தையிடம் உண்மையை கூறிவிடுகிறேன். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நாம் எங்கேயாவது போய்விடுவோம்.
0: வேண்டாம் அத்தா, வேண்டாம்.
1: உனக்கு துன்பம் தரும் பிரயாணம் எனக்கு வேண்டாம். ரகசியமாக உன்னை மணந்து தனியாக விட்டு விட்டு போவது சரியில்லை கண்ணம்மா. தாயினும் மேலாக அன்போடு வளர்த்த தந்தையின் கட்டளை ஒரு புறம், அன்பு மனைவி மற்றொரு புறம், எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை.
0: என்னையும் உங்கள் தந்தையும் ஏன் இருவேறு பக்கங்களில் நிறுத்தி பேசுகிறீர்கள்? உங்கள் மனைவியானான் நானும் உங்கள் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியவள் தானே. போய் வாருங்கள் தா.
1: அப்பா, என்ன ராஜா? உங்க இஷ்டப்படியே நான் இப்ப சீமைக்கு போறேன். ஆனா நான் சீமையில இருந்து திரும்பி வந்ததும் ஏன் இஷ்டப்படியே நீங்க
2: எது வேணும்னாலும் செய்கிறேன்.
3: சரி, பிரச்சனை தீர்ந்தது. அப்ப மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுட்டுமா?
2: சரி சரி.

0: ஊருக்கும் உன்னை பெற்ற தந்தைக்கும் புகழ் தேடி திரும்பி வாப்பா.
1: ரொம்ப நன்றி.
2: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு களத்தூர் கண்ணம்மா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

0: களத்தூர் கண்ணம்மா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: கண்ணம்மாவிடம் கொடுத்து மறக்காமல் கொடுக்க வேண்டும்.
2: ஏன் தம்பி நிக்கிறேன், வாங்கப்பா ஏறுங்க.

0: பண்ணமா
1: என்னமா அப்பா கூட்டது காதல விடல
0: ஒண்ணுமில்ல மங்காத்தா இத தனியா பண்ணத்துக்கு படிக்க அனுப்பிச்சதுக்கு ஊர்ல பல பேர் பலவிதமா பேசினான் இப்ப படிப்பு முடிஞ்சு போச்சு கல்யாணத்தை பண்ணிடலாமே
1: கல்யாணம் என்ன கல்யாணமே செய்துக்காம கன்னியா இருந்துடலாம் நினைக்கிறியா முருகா ஓ மக பட்டணத்துல படிச்சவ நாகரிகமா யாரையாவது கல்யாணம் செய்துக்கலாம் நினைக்கிறாளோ என்னமோ
2: அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் ஒரு வருஷம் போகட்டுமே
1: ஒரு வருஷமா
0: அது சிரிச்சுதானே நம்மகிட்ட சொல்ல வெக்கப்படுது நாமளா முடிச்சு வச்சா சரியும் சொல்லுது
1: ராஜா மாதிரி இருக்கா நம்ம கேட்டு
0: என் பிரிய மனைவி கண்ணம்மாவும் அன்பு முத்தங்களும் ராஜா உண்மைய சொல் இல்ல சாந்தன் நெரிச்சிருக்கு
2: முருகமாக கண்ணமானுக்கு கொஞ்ச நாளா ஏதோ பிரச்சனை இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னதான் மலக்கோயில கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க
0: மலைக்கோயில கல்யாணமா இதை அந்த முருகனையும் மகளையும் நான் என்ன செய்யறேன்
2: பாருங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு அந்த மலைக்கோயில் முருகனுக்கும் தான் தெரியுங்க வேற யாருக்கும் தெரியாது சின்னேஜமான ஊர்ல இல்ல இந்த சந்தர்ப்பத்தை வார்த்தையை வெளியில விட்டீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும் நமக்குத்தான் அசிங்கம் கேவலம் கும்பிடுறோம்
0: ஏன் பயப்படுறேன் நள்ளிரவில் இது உள்ள துன்பனி இப்ப ஏமா பயப்படுறேன்
3: என்ன எங்க திருமணத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா
0: நல்லா தெரியும் நடந்த திருமணத்தை பத்தி இதுவரையில் யாருக்குமே தெரியாது இனிமேலும் தெரியக்கூடாதுன்னு தாமா உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் கண்ணம்மா கண்ணம்மா என் மகனை நீ மறந்துரு
3: ஆண்டவன் முன்னிலையில் முறைப்படி மாங்கல்யம் அணிந்து திருமணம் செய்து கொண்ட என் கணவரை மறந்து விட வேண்டுமா எப்படி மறப்பேன் ஏன் மறக்க வேண்டும்
0: ஏனா கண்ணம்மா என் மனைவி இறக்கும் தருவாயில் என்ன சொன்னால் தெரியுமா ராஜாவுக்கு நம் அந்தத்துக்கு தக்க இடம் பார்த்து கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் அந்த கல்யாணம் களத்தூரில் இதுவரையில் யாருமே கண்டிராத முறையில் அவ்வளவு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னான் அவள் ஆசை நிறைவேற வேண்டுமானால் கண்ணம்மா அது உன் கையில் தான் இருக்க உன் கையில் தான் இருக்க
3: ஐயா ஐயா அவர் என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன் அவர் இல்லாம நான் எப்படி வாழ முடியும் அதை விட உங்க கையால் ஏதாவது விஷத்தை கொடுத்து என்ன கொண்டுடுங்க
0: கண்ணம்மா இந்த இடத்தில் நான் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது உனக்கு தெரியும் ஆனால் அந்த முடிவோடு நான் வரவில்லை இந்த விஷயத்தில் உன் மனதை மாற்றி என் குடும்ப கௌரவத்தை நான் காப்பாற்றாது போனால் கண்ணம்மா நான் உயிரோடு பிரயோஜனம் இல்லை கண்ணம்மா சத்தியமாக சொல்லுகிறேன் நீ என் மகனை மறக்காது போனால் நாளைக்கு இதே இடத்தில் நீ என்ன பேதமா காண்பார் இது சத்தியம்
3: ஐயா ஐயா
0: என்ன
3: நீங்க எனக்காக பிணமாக வேண்டாம் நீங்க சொன்னபடி நான் அவருக்கு மனைவிங்கிறத மறந்துடு
0: நீ அவனை மறக்கவே மாட்டேன் எனக்கு வேறு வழி இல்லை நான் சாகத்தான் வேண்டும்
3: இல்லையா இல்ல இதுவரையில் யார் கண்ணிலும் படாம இருந்த அவர் கட்டிய இந்த மாங்கல்யத்தின் மீது ஆணையிட்டு சொல்றேன் இது எந்த காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எவரிடம் உங்கள் மகனின் மனைவி நான் என்று சொல்லவே

0: மாட்டேன்.
1: ராஜா சீமையிலிருந்து திரும்பி வந்ததும் நீ என்ன சொல்லி மறுப்பாய்? என் மீது தானே பழிய போடுவார்.
0: என் கணவர் மீதே ஆணையிட்டு சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டு உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் இங்கே நடந்ததை யாரிடமும் சொல்ல மாட்டேன். போதுமா பெரியவரே, போதுமா.
1: கண்ணம்மா, இது உண்மையாகவா? உனக்கு என்ன வேண்டும், எதை வேண்டுமானாலும் கேட்டுகிறேன் கண்ணம்மா.
0: உயிருக்கு மேலான என் உரிமையே உங்களுக்கு விட்டு கொடுத்த பிறகு நீங்கள் எது கொடுத்தால் என்ன? ஒண்ணு மட்டும் கேட்கிறேன்.
1: என்ன கண்ணம்?
0: உங்கள் பிள்ளைதான் என் கணவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேனே, அதுக்கு மட்டும் நீங்க தடை விதிக்காம இருந்தா அதுவே போதும் ஐயா, அதுவே போதும்.

0: என்ன காரணமா? வாங்க வைக்கிறேன், வாங்க வாங்க.
1: என்ன
2: சொல்றமா? நல்ல இடத்துல கட்டி கொடுத்து கௌரவமா இருக்கணும் நினைச்சு நான் நல்ல வாழணும். ஜெயிலுக்கு போனவங்கிற பேச்சு மறையறதுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி கிட்ட பேர் வாங்கி கொடுத்து அழுகிறிய பாவியும் உனக்கு என்ன துணிச்சல்?
3: நீ பிறப்போற குழந்தைக்கு அப்ப யாரு? அன்னைக்கு நான் ஒரு குற்றமும் செய்யாம ஜெயிலுக்கு போனேன்.
2: இன்னைக்கு உன்னை கொண்டுட்டு ஜெயிலு
3: முருகா நில்லு.
2: என்ன சொல்லுவேன்
4: எல்லாம் எனக்கு தெரியும்.
2: என் குடும்பம் மரமா வாழ்ந்த குடும்பம் எஜமா. யாரையும் யாரும் கெடுத்ததில்லை எஜமா. எந்த பொண்ணுமே கெட்டு போறதில்லை எஜமா.
4: சரி சரி, நடந்தது நடந்தாச்சு, அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்?
2: கெடுத்தவன் யாருன்னு கேட்டா அவன் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான்.
4: அவன் மனசு சரியான நிலையில் இல்லை, எதுவுமே பேசுறேன். கேளு,
3: இந்த அவமானம் உன்னால தாங்க முடியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ணலாம்? என்னால ஏண்ட உதவி உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் செய்யறேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஊரை விட்டு என்ன எஜமா, இந்த உலகத்தை விட்டே போக வேண்டியது.
3: பைத்தியகாரத்தனம் உளறையே, இந்த குழப்பம் முடிகிற வரைக்கும் என்ன, நீங்க ரெண்டு பேரும் வேற எந்த ஊர்லாவும் போயிருங்க, அது நல்லது. பின்னால பார்த்துக்கோ, கவலைப்படாதே.

இந்த கண்ணற்ற கருணையற்ற உலகத்தில் அப்பன் இல்லாத மகனாய் வாழ நீ ஏன் பிறந்த? உன்னால் உனக்கும் சுகமில்லை, உன் தாய்க்கும் சுகமில்லை. நீ நிரந்தரமான அவமானச் செல்வம், நிரந்தரமான

0: ஆனா அது விடுதி இருக்குங்கிற தைரியத்துல பச்சை சித்து ஒண்ணு கூட பாக்காம இப்படி கொண்டா இங்க போட்டவங்க உனக்காக உட்கார்ந்துட்டு இருக்க போறாங்களா?
1: சரி சரி விடு, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நம்ம ஜமீன்தார் கிட்ட சொல்லி மாசம் ஒண்ணுக்கு 25 ரூபாய் நான் வாங்கிட மாட்டேன். சரி வா போலாம்.
2: என் குழந்தை எங்கப்பா?
3: பிறந்ததும் செத்து போச்சுமா?
2: எப்பங்க புறப்படுவாரு?
1: இப்ப பறந்துகிட்டு இருப்பாயா?
4: அப்பா நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.
1: சரியா மஞ்சள் கலர் பரிசுத்தமானது, என் கண்ணம்மாவுக்கு ரொம்ப பொருத்தமானது. என்னடா பேசாம போய்கிட்டே இருக்கிறேன்? கண்ணம்மா உடம்பு கொண்டும் இல்லையே. அதானே, இப்ப நீ அவன் ஸ்டேஷனுக்கு வரல?
5: அது நான் எப்படி சொல்லுவேன்?
1: என்னடா ரத்னம், ஏண்டா கண்ணம்மா உயிருக்கும் ஆபத்து இல்லையே?
5: அது செத்திருந்தா கூட பரவாயில்லைங்க.
1: அப்படின்னா
5: உண்மைமா? நல்ல வேலை அந்த பொண்ணு தன் தவற உணர்ந்து உங்க பேரை தந்திர இருக்காக இருந்தது. அதுவே நாம செஞ்ச அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம்
1: இல்லை, இல்லை, இதை நான் நம்ப மாட்டேன், இதை நான் நம்பவே மாட்டேன். ரத்னம், கண்ணம்மா எங்க இருக்கிறாள்? இப்பொழுது கண்ணம்மா எங்க இருக்கிறாள்? அவரை நான் பார்க்க வேண்டும், இப்பொழுதே பார்த்தாக வேண்டும். எங்க இருக்கிறாள்?
5: சேவல்பட்டியில இருக்கிறதாக கேள்வி.
1: சேவல்பட்டி?
6: யஜமா, நீங்க சொன்ன முருக பிள்ளையும் அவர் மகளும் இந்த ஊர்ல தான் இருந்தாங்களா? அந்த பொண்ணு வயிறு பிள்ளை மாத்தா அந்த ஊருக்கு வந்துச்சான், குழந்தை பிறந்து செத்தும் போச்சான். அப்புறம் அவங்க ஊரை விட்டு போறத பத்தி ஒரு தகவலும் இல்லீங்க. எதுமா அந்த பொண்ணை பத்தி கூட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க.
1: கண்ணம்மா, ரயில் சிநேகம் ரயிலோடு போகட்டும் என்று நீ சொன்ன போது நீ உண்மையிலேயே சொல்லுகிறாய் என்று நான் நினைக்கவே இல்லை. கரைப்படிந்த நெஞ்சம் உன்னுடையது என்று தெரியாமல் என் பரிசுத்தமான அன்பை பலியிட்டு விட்டேன். இனி அதை நான் எப்படி திரும்ப பெறுவேன்? கண்ணம்மா, நீ உண்மையிலேயே மாசுள்ளவள் தானா? இல்லாவிட்டால் என்னை மறந்து நான் கட்டிய தாலியை கூட மறந்து நீ ஏன் போகப் போகிறாய்? கண்ணம்மா, என்னை பொறுத்தவரை இனி உலகத்தில் அன்பு செத்துவிட்டது, அன்பு செத்துவிட்டது.
7: நீ சீமைக்கு போகும்போது அப்பா உங்க இஷ்டப்பிரகாரம் நான் சீமைக்கு போறேன். நான் திரும்பி வந்ததும் என் இஷ்டப்பிரகாரம் ஒரு விஷயத்தில் நீங்க நடந்துக்கணும்னு சொல்லு.
1: அது என்ன யாரு அப்பா? அதுக்கெல்லாம் இப்ப ஒண்ணும் அவசியம் இல்லப்பா. அந்த விஷயம் தானாகவே ஒரு விதமா முடிஞ்சு போச்சு.
7: ராஜா, ராஜா, ராஜா! என்னப்பா? நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? நம்ம சேவல்பட்டி சிங்காரம் இல்ல, அவர் பெரும் பணக்காரர், அதுல நமக்கு ரொம்பவும் வேண்டியவர். அவர் பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க.
1: கல்யாணமா? எனக்கு கல்யாணமே வேண்டாம்.
7: என்னவே கல்யாணம் வேண்டாமா? என்ன பாரு,
1: எனக்கு பெண்ணினத்தின் மீதே நம்பிக்கை இல்லைப்பா. இந்த வீடு இந்த ஊர் எதுவுமே எனக்கு பிடிக்கல. தயவு செய்து என்ன தொந்தரவு செய்யாதீங்கப்பா. தயவு செய்து என்ன தொந்தரவு செய்யாதீங்க.
7: ராஜா,

சரியா இருந்தது. பெரிய மரம் ஆயிட்டு என் பேரனும் பெரியவனாயிருப்பான். அவனை எப்படியாவது போய் பார்க்கிறேன்.

0: அறம் செய்ய விரும்பு.
1: அறம் செய்யறது இரும்புன்னு யாருக்குடா தெரியாது?
2: ஐயா தப்பு தப்பு தப்பு, அறம் செய்ய விரும்புன்னா அறம் செய்யறது இரும்புன்னு அர்த்தம் இல்ல, தர்மம் செய்ய ஆசைப்படுன்னு அர்த்தம்.
1: எங்க அப்பா தான் அறம் செய்யறது இரும்புன்னாரு.
3: அப்ப உங்க அப்பாவுக்கும் படிக்க தெரியாது?
1: என்ன
2: சொன்ன? பொருள் அவன் முடியாதவன், அவன் அடிக்கிறது பாவம்ல. ஆறுவது சின்னங்கிறத நீ படிக்கல?
1: ஆறுவது சினமாவது ஏழுவது சினமாவது.
2: அம்மா மணி மணி பச்சே, நீ ரொம்ப பொல்லாதவன்.
1: பொல்லாதவன் பத்த புள்ள, நீதா பொல்லாதவன்.
2: பச்சே என்ன பத்தி பேசு, அம்மாவை பத்தி பேசினேன்.
1: போடா பெரிய அம்மா. உங்க அம்மா நல்லவளா இருந்தா சொத்த மழையில இந்த வரந்த அவளை உன்னை ஏண்டா கொண்டு வந்து போனோம்?
2: பச்சே எங்க அம்மா வாட்டது யார்?
1: எங்க அப்பா தான்டா பார்த்தேன்னு சொன்னாரு.
2: அப்படின்னா அப்பவே எங்க அம்மா கிட்ட எனக்கு குடுக்கறது தானே?
1: அது வந்து எங்க அப்பாவை தான்டா கேட்கணும்.
2: பச்சே இதெல்லாம் பொய், எங்க அம்மா கொண்டு வந்து போட்டிருக்கவே மாட்டாங்க. யாரோ உங்க அம்மாவுக்கு தெரியாம திருட்டு தனமா கொண்டு வந்து போட்டிருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க தெரியுமா?
1: அப்படின்னா உன்னை ஏன்டா இன்னும் வந்து பாக்குறேன்?
2: சொத்து போயிட்டேன்னு இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க சொத்து போயிருப்பாங்க.
1: டேய் நீ என்ன சொன்னாலும் சரி, உங்க அம்மா பொண்ணாதவரம்.
2: ஏ இன்னொருத்தர சொல்லாத, எனக்கு ரொம்ப காவலுது.
1: உங்க அம்மா பொண்ணாதவ பொண்ணாதவ பொண்ணாதவ. செல்வம் செல்வம் செல்வம் செல்வம் செல்வம்.
4: தம்பி தம்பி தம்பி தம்பி, சட்டப்படா அடிக்கிறப்பா அடிக்கிறப்பா. ஏன்பா சட்டப்படலாமா தம்பி?
2: எங்க அம்மா பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் சும்மா விட மாட்டேன் தாத்தா.
4: உன் பேர் என்னப்பா?
2: செல்வம்.
4: செல்வம் செல்வம் செல்வம். நீ உண்மையிலேயே

0: புதையல் எடுத்து செல்வன் தாண்டா. கண்ணம்மா, உன் கஷ்டமெல்லாம் நீங்கி போச்சு. உன் மகன் என்ன கைவிட மாட்டான், கைவிட மாட்டான்.
1: பள்ளி கூட்டத்துக்கு நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன்.
0: சரி போய்.
2: உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது. இன்று முதல் நீ மூன்றாவது வகுப்பு டீச்சர். எங்கள் பள்ளி பிள்ளைகளுக்கு படிப்பு மாத்திரம் சொல்லிக் கொடுத்தால் போதாது, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தர வேண்டும்.
3: உங்க இஷ்டப்படியே நடந்து கொள்கிறேன்.
2: நீ நேர வகுப்புக்கு போகலாம்.
3: பசிக்கலன்னு போய் தானே சொன்னேன்.
1: உங்களோட சாப்பிட்டா நாளைக்கு யார் குடுப்பாங்க டீச்சர்?
3: தினமும் என்னோட சாப்பிடு.
1: நிஜமாவா?
3: ஆமா நிஜமா தான். வா, உங்க அம்மா எப்படித்தான் உன்னை துணிஞ்சு விடுதியில கொண்டு போய் போட்டாலும்.
1: உங்க அம்மா ஒண்ணு சொல்லாருங்க டீச்சர்.
3: இந்த உப்புமாவை சாப்பிடு.
1: டீச்சர் ஒண்ணு செய்யலாமா?
3: என்ன செல்வம்?
1: நான் 1, 2, 3 சொல்றேன், அப்புறம் சாப்பிடலாம்.

0: இதை சாப்பிடுறேன்.
1: கண்ணம்மா. ஆமா, இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வாழ முடியும்? முருகனுக்கு பிற்காலம் உன்னை யார் கட்டி காப்பாங்க? இப்பவாவது சொல்லம்மா, உன்னை இப்படி ஆக்கணும் யாருன்னு சொன்னா நாலு பெரியவங்களை வச்சு பஞ்சாயத்து பேசி உனக்கும் ஒரு வழி பண்ணலாம்.
0: அத்தே, தயவு செய்து அதை பத்தி மட்டும் எங்கிட்ட பேசாதீங்க. என் தலைவிதி எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். ஆனா கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு துணையா இருக்கும் பாக்கியத்தை ஆண்டவன் கொடுத்தாமா, அதுவே போதும்.
1: அது சரி.
0: என் வகுப்புல செல்வன்னு ஒரு சின்ன பையன் படிக்கிறான், அனாத விடுதியில கஷ்டப்படுறானே, நம்ம வீட்டுக்கு வர சொல்.
1: அப்படி ஏதாவது ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தாலும் இப்போதைக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும், பிற்காலத்துல ஒதுங்கறதுக்கு ஒரு நிழலா இருக்கும். வரேன்னு சொல்லிச்சாமா?
0: முடியாதுன்னு தாத்தே.
1: அது எந்த உத்தமை பெற்றதோ பாவம்.
2: ஐயோ கடவுளே, எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்க. இப்ப எந்த முகத்தை கொண்டு உண்மையை சொல்லுவேன்? புத்தி கிட்ட புத்தி கிட்ட.
3: ராஜா, உனக்காக வாழாது போனாலும் ஊருக்காகவாவது வாழணும்ப்பா. நீ கல்யாணம் செய்துகிட்டா இறந்து போன உங்க அம்மா ஆத்மாவும் சாந்தி அடையும், எனக்கும் ஒரு நிம்மதி ஏற்படும்.
4: கவலைப்படாதீங்கப்பா, இனிமே நான் உங்க இஷ்டப்படிதான் நடக்கப்பா. என் இஷ்டப்படி நடந்துதான் நான் ஒரு சுகத்தையும் காணலையே.
3: ராஜா, இப்பாவது தெரிஞ்சுக்கிட்டே ஐயா.
4: இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் என்னை அவசரப்படுத்தாதீங்கப்பா.
3: இல்லப்பா, உனக்கு எப்ப இஷ்டமோ அப்ப சொல்.
5: ஜமீன்தார் வாழ்.
3: யாரது? ஓ, சிங்காரமா. வணக்கம். வணக்கம். உட்கார்
5: ராஜா. வணக்கம்.
3: வணக்கம்.
5: உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல?
3: பரவாயில்ல,
5: ரொம்ப சந்தோஷம். நான் வந்த காரியம் முடிஞ்சிட்டு.
3: வந்த காரியமா?
5: ஆமா, சேவல் பட்டியில நம்ம ஆரம்ப பள்ளி நடக்குது இல்ல, அதனுடைய ஆண்டு விழாவுக்கு ராஜாவை தலைமை வைக்க சொல்லலாம்னு.
4: பெரியவங்க அப்பா இருக்கிற போது நான் எப்படிங்க தலைமை வைக்கிறேன்?
5: போன வருஷம் உங்க அப்பா தான் தலைமை தாங்கினா, இந்த வருஷம் மகன் தலைமை தாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை.
3: ஆமா ராஜா, நீ சேவல் பட்டிக்கு போயிட்டு வந்தா உனக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும்.
4: சரிப்பா, உங்க இஷ்டப்படியே செய்ய.
3: அப்ப நீ ஓய்வு எடுத்துக்கோ, நாங்க ரெண்டு பேரும் கீழே இருக்கோம். ஆமா சிங்காரம், இத்தனை நாளா நீ என்ன எல்லாமா தலை வைக்க கூப்பிடுவ, திடீர்னு ராஜாவை கூப்பிட்டியே, இன்னும் உடம்பு குணமாகல?
5: எல்லாம் காரணமா தான். இந்த சிங்காரம் குடும்பி சும்மா ஆடாதுங்க. இப்பதான் உங்க மகன் ஒரு மாதிரியா ஊருக்கு திரும்பி இருக்கான். சூட்டோட சூடா நாம காரியத்தை முடிச்சுக்கோம். ஆண்டு விழா காரணத்தை சொல்லி அவனை எங்க வீட்டுக்கெல்லாம் விருந்தாளியா அழைக்கிறேன், புரியுதுங்களா?
3: அப்படியா?
5: என் வீட்டுக்கு வந்து என் மகளை ஒரு முறை பார்த்துட்டான்னா ராஜா உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடும். உங்க கனவு நனவாய்க்கான் என்னங்க?
3: யாரோ நீ பெரிய ஆளையா? நீ
5: போக போக தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு.
3: யாரானே?
6: பையன்

0: அனாத விடுதிக்கு டாக்டர் வரமாட்டார். உங்க மேனேஜர் கூடையா, பணமே சரியா கொடுக்கறது இல்ல. பாரு டாக்டர் போய் பணத்தோட வா. சின்ன ஜமீன்தார் என்ன, உன் அப்பனா பாத்தனா, நீ கேட்ட உடனே பணம் தர்றதுக்கு. திருக்கோடியில் இருக்க சிங்காரம் பங்களா அங்கதான் இருக்கார் சின்ன ஜமீன்தார், போய் கூட்டிட்டு வா பாக்கலாம். யாரா நீ, உன்னை யார் உள்ள விட்டது? அயோக்கிய பயலே, நல்ல சமயம் பார்த்து சாவால கொண்டு வரா.
1: பணிக்கு நல்ல மருந்தா குடுத்திருக்கீங்களா? அவன் இப்ப படிச்சிடுவானோ, அவன் கண்ணு திறக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயே இருங்க டாக்டர், போயிடாதீங்க டாக்டர், போயிடாதீங்க. மணி
0: செல்வம், மணி போயிட்டாண்டா.
1: மணி மணி மணி
0: செல்வம், செல்வம்
1: சார், என் மணி போயிட்டான் சார். இனிமே எனக்கு யார் இருக்காங்க? எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல.
0: நான் இருக்கிறேன்டா செல்வம், இதோ நான் இருக்கிறேன். அனாதைகளான உங்கள் இருவரின் அன்பை பார்த்து பெறுகிறான். அன்பு எங்கே எங்கே என்று அலைந்து கொண்டிருந்த எனக்கு இந்த உலகத்தில் அன்பு இன்னமும் செத்துவிடவில்லை. அது எங்கெங்கோ எந்தெந்த உருவத்திலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். நானும் வாழலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் நீ அனாதை இல்லை, நீ அனாதை இல்லை.

0: தாய் தெரு பிள்ளைய பிரித்து வச்சு, ஆனா அது என்னையும் மீறி ரெண்டு ஒண்ணு சேர்ந்துட்டம்மா.
1: அப்பா யாருப்பா என் குழந்தை, யாருப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்க.
0: நீ செல்வம் செல்வன் மங்காத்தாட்ட சொன்னியே, செல்வம் தாம்மா உன்னுடைய மகன். நான் தாம்மா அனாதை வெளியில கொண்டு போய் போட்டேன்.
1: செல்வமா என் மகன், அப்பா செல்வமா என் மகன்.
0: ஆமாம், இந்நாளும் இப்படி இருக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த பார்த்துட்டு அந்த காட்சியை கண்ணால பார்த்துட்டு கண்ண முடியும். கண்ணம்மா சீக்கிரம் போய் அவனை கூட்டிட்டு
1: இருக்கிறோம். கூட்டிட்டு அம்மா செல்வம் என்ன செத்து போயிட்டானா? அம்மா இப்படி கேக்குறீங்க, அவன் இங்க இல்ல
2: இல்ல
1: இல்லையா? எங்கம்மா போயிட்டான்?
2: போயிட்டான், ஆனா அதுக்கு அடிச்சு அரசு போகணும். அந்த சனியை போய் தொலைஞ்சது. எங்க போய் என்ன பண்றது? இந்த வறண்டு வாழ கிடந்த தானே வாழ வா போகுது.

0: விட்டாதானே எனக்கு ஒரு அம்மா கிடைப்பாங்க.
1: என்னப்பா பேசாமல் இருக்கிற, சரின்னு சொல்லையா.
0: அப்பா நீங்க கல்யாணம் கேட்டுக்கலாம்.
1: உனக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்.
0: இப்பதான் நீங்க உண்மையான அப்பா. தாத்தா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
2: வறண்டு விட்ட பாலைவனமான என் வாழ்வு, சோலைவனமாக தோன்றி மறைந்த என் செல்வம் எங்கிருக்கிறோம்? அவனையாவது என்னிடம் ஒப்படைத்து விடும் முருகன், என்னிடம் ஒப்படைத்து விடும்.

0: செல்வம் வாப்பா வா.
1: வா கண்ணு, இந்நேரம் என்னப்பா செய்துகிட்டு இருந்த?
2: முருகனோட பேசிக்கிட்டு
1: இருந்தேன். முருகனோட பேசிக்கிட்டு இருந்தியா? திருட்டு போயில வா போலாம்.
2: அப்படியே ஜெலிக்கிறீங்களே அம்மா.
3: கங்க்ராச்சுலேஷன் மதுரா, கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாலேயே உன்னை அம்மான்னு கூப்பிட ஒரு மகன் இருக்கான் போல இருக்க.
4: அதனால போயில போட விடையே. உன்னை யார்
2: நினைச்சது?
5: அப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சரியான அம்மா தான் பார்க்க வந்தேன்.
4: அதிக பிரசங்கி, போட வெளியே.
5: வெளியே போவா? அது நினைக்காது. நான் சொன்னதுனால தான் எங்க அப்பா உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாரு.
4: என்ன சொன்ன? மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் அன்னைக்கு இவனை பார்த்த உடனே தானே என் பாட்டு கூட கேட்காம அவர் வெளியே போயிட்டாரு. ஞாபகம் இருக்காப்பா?
6: இந்த பையன பத்தி ஒரு சரியான முடிவு தெரியறவரை எதுவுமே நடக்காது.
7: கைவு செஞ்சு சட்டம் போட்டு பேசாதுங்க. அந்த பையனை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அவன் ஒரு அநாத பையன்.
6: அந்த அநாத பையனுக்கு இங்க என்னையா வேலை? உங்க மகனுக்கு ஏன் அவன் மேல இவ்வளவு வக்கறே? ஊர்ல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் உண்மை போதும்.
7: ஒரு அற்பமான விஷயத்தை பத்தி இப்படி பிரமாதமா பேசிக்கிறீங்களே?
6: அற்பமான விஷயம் எது? அற்பமான விஷயம் என் பெண்ணுடைய எதிர்கால வாழ்வு பிரச்சனையா? வாழ்வு பிரச்சனை.
7: பதறாதுங்க, பதறாதுங்க.
6: இந்த பாருங்கயா, இந்த ஜமீன் உரிமை, ஜமீன் சொத்து எல்லாம் என் பெண்ணுக்கும் அவளுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் எழுதி கொடுக்கும். அதோட அந்த பையனை உடனே விரட்டி ஆகணும். இல்ல கல்யாணமே கிடையாது.
4: அப்பா, அப்பா.
6: அம்மா, அம்மா, ஒய்யா இப்பதான் அரண்மனை பக்கமா வேகமா ஓடாரு.

0: அப்பா இது ஏப்பா இங்க வந்தீங்க?
1: கண்ணம்மா, நிஜமா விட்டு கல்யாணம் நம்ம செல்வத்தினால நின்றுடுமாமா, அவனை கூட்டிட்டு வந்துடுமா.
2: திரும்பி வந்த உன்னை
0: கொல்லிடுவேன். ஐயா, நீங்க பிள்ளை குட்டி பெத்தவங்க தானா? இந்த பச்சை குழந்தை உங்களை என்ன செய்தா? ஏன் இப்படி சித்த வந்து தெரியுங்க?
2: ஓ, வாத்தியார் அம்மாவா? நீங்க இங்கெங்கம்மா வந்தீங்க? இந்த நாதியத்தை அநாத பயல பத்தி கேட்க நீயா? 10 மாசம் சுமந்து பெத்த பத்தினி மாதிரி துடிக்கிறிய. செல்வம், செல்வம், ஐயா இங்க எதற்காக வந்தாய்? புனிதமான இவன் உடம்பிலே உன் பாவக்கரங்கள் படவே கூடாது. விடுவான்.
3: அப்பா அப்பா, என்ன விட்டுடுங்கப்பா. டீச்சர் மார் ரொம்ப நல்லவங்க, அவங்களை திட்டாதீங்க பாவம்.
1: செல்வம், உனக்கு இவளை பற்றி ஒன்றும் தெரியாது. வா இங்க.
0: வேண்டாம் விடா கண்ணே, வேண்டாம். அரண்மனை வாழும் அறுசுவை உணவும் உனக்கு வேண்டாம். இப்படி நாயை போல் நாதியத்தவன் என்று இவர்கள் நடுத்தரவில் வீசி எறியவும் வேண்டாம். வா போகலாம்.
2: நெல்,
0: நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் என் மகன் செல்வத்தை நான் அழைத்துக் கொண்டு போகிறேன்.
1: இதுவரை இல்லாத மகன் இப்பொழுது எங்கிருந்து வந்தான்? உனக்கு பிறந்த குழந்தைதான் சேவல்பட்டியிலேயே செத்துவிட்டது என்று சொன்னார்களே.
0: நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனா என் தந்தை தான் குழந்தையை சேவல்பட்டி அநாத விடுதியில் கொண்டு போய் போட்டிருக்கிறார்.
1: உன் தந்தை போட்டார் என்பதற்கு என்ன சாட்சி?
0: சாட்சி, என் கணவர் எனக்கு மாங்கல்யம் அணிவித்த போது யார் சாட்சியும்? அதே மலை கோயில் முருகன் தான் சாட்சி.
1: பொய், அவ்வளவும் பொய். இந்த மாதிரி நேரத்தில் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றே செல்வத்தை உன்னுடைய மகன் என்கிறான். அவன் என்னுடைய வளர்ப்புமா, எனக்கு
3: சொந்தமானவன்.
1: செல்வம், நான் சொல்றத கேளு. நீ இப்ப கூட போகக்கூடாது.
3: நன்றி
1: கேட்ட நாயே. அவளை தீண்டாதீர்கள். உங்கள் இஷ்டப்படி நடக்காமல் உங்கள் மனதை நான் புண்படுத்தியதற்கெல்லாம் காரணம் இந்த பாவிதான். அப்பா, இவள் தான் நம் குடும்பத்தின் அமைதியை கெடுத்த துரோகி.
4: யாரடா தம்பி துரோகி? என்னுடைய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய புருஷன் அன்பையே இழந்து அல்லல் பட்ட இந்த அடையாவளுக்கு துரோகியா? ராஜா, நீ நினைப்பதை போல கண்ணம்மா கலங்க முடியவள் அல்ல. மாசில்லாத மாணிக்கம், நம்முடைய குடும்பத்திற்கு வர வேண்டிய குலதெய்வம், இந்த பாவியால் வராமல் போய்விட்டது. இனிமேலாவது இந்த நல்ல விளக்கு இருந்து போய் கிடக்கும் நம்முடைய மாளிகை பிரகாசிக்க செய்யட்டும், பிரகாசிக்க செய்யட்டும்.
1: நிஜமா? நிஜமா? செல்வம் அனாதி இல்லை யஜமா. என் பேர, என் பேர. அவனை மன்னிச்சிடுங்க யஜமா.
4: முருகா எழுந்துரு. செல்வம் உனக்கு மட்டும் பேரன் அல்ல, எனக்கும் அவன் தான் பேரன்.
1: யஜமா, நீங்க என்ன சொல்றீங்க?
4: முருகா, இனிமேல் நான் உனக்கு யஜமான அல்ல, நீ எனக்கு சம்பந்தி.
2: ஜமீன்தார்
4: சிங்காரம், கோபித்துக் கொள்ள வேண்டாம். இதுவரையில் நான் நினைத்துக் கொண்டிருந்த குலம், கோத்திரம், அந்தஸ்து எல்லாம் என் மருமகள் கண்ணம்மாவின் உண்மையான அன்பில் அடிபட்டு
0: விட்டது.
1: எந்த மன்னிச்சிரு கண்ணம்மா.
3: நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க.
1: செல்வம்,
3: யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேணாம். எங்க ரெண்டு பேரும் சரிங்க? 1, 2, 3.
5: நேர்கள் இதுவரை கேட்டது

காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் வானம் என்ற வார்த்தை தொடர்பான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக டிராகன் படத்திலிருந்து ஸ்டிச் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மஞ்சி பாடிய பாடல். எங்கேயோ பிறந்த என் அன்பே என்னை தேடி வந்ததே போதும், இனி வாழும் அத்தனை நாளும் மினுக்கும் மினுமினுக்குமே

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோகுலம் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா பாடிய பாடல். சோலை பூக்கள் மாலையாகும் நேரம், நான் போகும் பாதையாகும் பிருந்தாவனம், வாழும் தனிமை காலம் விலகி போகும், இனி ஆசை கிளிகள் கூடும் இன்ப சரணாலயம், வார்த்தைகள் கொடியேற்றுமே வான்நிலா முடிசூட்டுமே, நான் பாடும் பாடல் கீதை போல வாழுமே.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலின் படம் சின்னவர். பாடலை பாடியவர்கள் மனோ, ஸ்வர்ணலதா. வெள்ளி அலை தாளம் தட்ட சொல்லி ஒரு மேளம் கொட்ட, வேலை வந்தாச்சு கண்ணம்மா, மல்லிகைப்பூ மாலை கட்ட, மாலையிட வேலை கிட்ட, மஞ்சம் போட்டாச்சு பொன்னம்மா, கடலோரம் காத்து ஒரு கவிபாடும் பார்த்து, தாளாம நூலானேன் ஆளான நான் தான், தோளோடு நான் சேர ஊராதோ தேன்தான்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனிதன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் ஒலிக்க இருக்கிறது. ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை, இல்லை போராட்டமே வாழ்க்கை. என் மனம் வெள்ளையடா, பட்டப்பாடு யாவுமே பாடம் தானடா. சில நாள் இருந்தேன் கருவறையில், பல நாள் கிடந்தேன் சிறையறையில்.

நிலையத்தின் நேரம் சரியாக 5:19. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்று வானம் என்ற வார்த்தை தொடர்பான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் சின்ன கவுண்டர். பாடலை பாடியவர் இளையராஜா. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு, கலங்கும் போது சேறு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்தப் போவது யாரு.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் ஒலிக்க இருக்கிறது. பொன்னிற வானம், மாலை நேரம், மனதை மயக்கச் செய்யும் இனிமையான பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. നേരം 6 മണി. തിരയിസൈ തുടങ്ങും മുൻ
1: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர் பவதாரிணி.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். பசுமை ஹைட்ரஜன் துறையில் உலகில் முன்னணி நாடாக மேம்பட பொருத்தமான நிலையில் இந்தியா இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். தன்னார்வ உடல் தானம் குறித்து காரைக்கால் ஜிப்மர் இன்று கோட்டுச்சேரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்பட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை முதலில் இருமுறையும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநில

0: அவையிலும் அலுவல்கள் முதலில் 3 முறை ஒத்திவைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரம் குறித்து விவாதங்களை தவிர்க்கவே எதிர்க்கட்சிகள் முயல்வதாகவும் புதிய நிபந்தனைகளை அவர்கள் விதிப்பதற்கு இதுவே காரணம் என்றும் மக்களவையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நாடாளுமன்றத்தில் முறைப்படி விவாதிக்க தயார் என்பதை அரசு தெளிவுபடுத்திய பின்னரும் காங்கிரஸ் மற்றும் இதர எதிர்க்கட்சிகள் அலுவல்களை தடைப்படுத்துவதாக மாநிலங்களவையில் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டில் இளைஞர்களின் நலன் மற்றும் எதிர்காலத்தை விட முக்கியமானது வேறெதுவும் இல்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேர்வு வினாத்தால் கசிந்து வெளியான பிரச்சினையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படுவதை விரைந்து உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அரசு அமைக்கும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர் நலனை மேம்படுத்துவதற்கான தொடர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாழாக்க முயல்பவர்களை அரசு சும்மா விடாது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முடிவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுவதை டெல்லி போலீஸ் மறுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் உயிருடன் இருப்பதாகவும் அவர் தற்போது டெல்லி ராமனோகர் லோஹியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடக பதிவில் டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. சரிபார்க்கப்படாத செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு ஊடகங்களை மட்டுமே நம்பலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை மிரட்டுவது போல் பாதுகாப்பு அமைச்சர் பேசியதாக காட்டும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரிக்கப்பட்டது என்றும் இந்தியாவிற்கு எதிரான பாகிஸ்தானிய பிரச்சார சக்திகளே இந்த வீடியோவை பரப்பி வருவதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மையறியும் பிரிவு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டினால் மோட்டார் வாகனங்களின் எஞ்சின் பழுதான பிரச்சினை அல்லது வாகனம் நின்று போன பிரச்சினை அதிகம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தியாளர் சங்கத்திடமிருந்து பெறப்பட்டுள்ள தகவலில் இவ்வாறு தெரிய வந்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். போக்குவரத்து துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவினரின் ஆலோசனை அடிப்படையில் முறையான கள பரிசோதனைகளுக்கு பின்னரே பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து விற்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்டதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் போதிய அளவு மின்சாரம் கிடைப்பதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: 2014 பின்னர் நாட்டின் மின்சார உற்பத்தி திறன் 324 GW அளவிற்கு உயர்த்தப்பட்டதால் இந்தியா மின் பற்றாக்குறை நாடு என்ற நிலையிலிருந்து மின்சாரத்துறையில் சுயசார்பு நாடாக மாறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறினார். இவ்வாண்டு ஜூன் மாத நிலவரப்படி நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தி திறன் 548 GW விட அதிகம் என்று அவர் தெரிவித்தார். 2014 இதுவரை நாட்டில் சுமார் 218,000 மின்சுற்று கிலோமீட்டர் அளவிற்கு கூடுதல் மின் விநியோக பாதைகள் நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார்.
0: அறிவியல் தொழில் ஆராய்ச்சிகளுக்கான CSIR ஆய்வகங்களால் உருவாக்கப்பட்ட 4 புதிய தொழில்நுட்பங்களை CSIR நிர்வாகம் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. கிராமப்புற நீர் விநியோக திட்டங்களில் கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு பணிகளை திறம்பட்ட முறையில் மேற்கொள்ள ஏதுவாக CSIR உருவாக்கியுள்ள IoT தொழில்நுட்ப வசதியும் வர்த்தக ரீதியிலான பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் CSIR தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி பேசுகையில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களை தொழில்துறையினர் மற்றும் சமுதாயத்தின் தேவைக்கேற்ற படைப்புகளாக மாற்ற தாங்கள் முக்கியத்துவம் அளிப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 136 மனதின் குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். AIR செய்தி இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் இந்த ஒளிபரப்பை கேட்கலாம். ஒளிபரப்புத்துறையில் வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் இருந்து டிஜிட்டல் ஒளிபரப்பு வரை பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பிரச்சார் பாரதி புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மக்களுக்கு தேவையான செய்தி, கேளிக்கை மற்றும் கல்வி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கும் என பிரச்சார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு கௌரவ் துவேதி

0: தெரிவித்துள்ளார். இன்று தேசிய ஒலிபரப்பு தினத்தையொட்டி ஆகாஷ்வாணி செய்திகளுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். வேவ்ஸ் என்னும் பிரச்சார் பாரதியின் ஓடிடி தளத்தை தற்போது 1,10,00,000 பேர் பயன்படுத்தி வருவதாகவும் பயனர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பசுமை ஹைட்ரஜன் துறையில் உலகின் முன்னணி நாடாக மேம்பட பொருத்தமான நிலையில் இந்தியா இருப்பதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் 2வது பாரத் ஸ்கிரீன் ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டில் வீடியோ செய்தி மூலம் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தினால் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற வலுவான தூய எரிசக்தி சூழல் உருவாகி வருவதாக அமைச்சர் திரு யெஸ்ஸோ நாயக் கூறினார். புதிய எரிசக்தி ஆதாரங்களுக்கு மாறும் போக்கில் புதிய கட்டம் ஒன்றை உலக நாடுகள் எட்டியிருப்பதாகவும், பசுமை ஹைட்ரஜனுக்கு மாறுவதில் முன்னணி நாடு எது என்பதே இன்றைய முக்கிய கேள்வி என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவை பொறுத்தவரை பசுமை ஹைட்ரஜன் என்பது புதிய பொருளாதார வாய்ப்பை தவிர வெறும் எதிர்கால உத்தேசம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பசுமை எரிசக்தி திறன்கள் வேகமாக அதிகரித்து வருவதையும்

0: மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையின் மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இரண்டாவது பாரத் ஸ்கிரீன் ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டில் வீடியோ செய்தி மூலம் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தினால் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற வலுவான தூய எரிசக்தி சூழல் உருவாகி வருவதாக அமைச்சர் திரு யெஸ்ஸோ நாயக் கூறினார். புதிய எரிசக்தி ஆதாரங்களுக்கு மாறும் போக்கில் புதிய கட்டம் ஒன்றை உலக நாடுகள் எட்டியிருப்பதாகவும், பசுமை ஹைட்ரஜனுக்கு மாறுவதில் முன்னணி நாடு எது என்பதே இன்றைய முக்கிய கேள்வி என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவை பொறுத்தவரை பசுமை ஹைட்ரஜன் என்பது புதிய பொருளாதார வாய்ப்பை தவிர வெறும் எதிர்கால உத்தேசம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பசுமை எரிசக்தி திறன்கள் வேகமாக அதிகரித்து வருவதையும், முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் அண்மையில் செயல்பட தொடங்கி இருப்பதையும் அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் சூழலை மேலும் வலுப்படுத்த தேவையான முக்கிய தலையீடுகள் குறித்து பாரத் கிரீன் ஹைட்ரஜன் மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது.
0: டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் நோக்கத்துடன் இன்று அஜந்தா சிக்னல் சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாணவிகளை போலீசார் பாதையிலே தடுத்து கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரியும், இக்கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு ஆதரவாகவும் புதுச்சேரியில் பேரணி நடத்தப்படுகிறது. சுய விருப்ப அடிப்படையிலான உடல் தானம் குறித்து காரைக்கால் கோட்டுச்சேரியில் உள்ள அண்ணா நகர் அங்கன்வாடி மையத்தில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையின் உடற்கூறியல் துறையின் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினர். துறையின் பொறுப்பு அதிகாரி டாக்டர் சரண்யா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது உடல் தானம் செய்வதற்கான தகுதிகள் மற்றும் பதிவு உள்ளிட்ட சட்ட நடைமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூட்டுவலி சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர் குழு வரும் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 29ஆம் தேதி வரை மழை நீட்டிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களுக்கான வாய்ப்பு குறைவுதான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23ஆவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று மாலை தொடங்குகின்றன. இந்த 10 நாள் போட்டிகளில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். பசுமை ஹைட்ரஜன் துறையில் உலகின் முன்னணி நாடாக மேம்பட பொருத்தமான நிலையில் இந்தியா இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். தன்னார்வ உடல் தானம் குறித்து காரைக்கால் ஜிப்மர் இன்று கோட்டுச்சேரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடியது

நிலையத்தின் நேரம் சரியாக 6:32:54. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் பக்தி மனம் கமழும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் உஷா சேதுராமன் பாடியது

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போவில் இன்றும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதன்மை அலைவரிசையில் அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள்: இரவு 7 முதல் 7:15 வரையிலும், 8 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், சுருள் பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஐவதக்குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலரில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். அமைப்பு கே காளிமுத்து அவர்கள், அமைப்பில் உதவி ஜி சங்கீதா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 10 தேன்மழை, 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள்: 7:02 முதல் 7:15 வரையிலும்,

7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதி தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:07 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். முதன்மையால் வரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சாம்பல் பூசணிக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்கு வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. இதில் ஷியாட்டிகா மற்றும் டிஸ்க் பிரச்சினை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். வேலூர் PMS கதிர்வேல் அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 12:00 மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா நாடகம் எழுத்தாக்கம் மற்றும் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய தேவார திருவாசக பாடல்களை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்க்ரெட் ரோஸ்லின் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 மணி வரை புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் மாலை 5 மணி அளவில் நிகழ்ச்சிகள் தொடங்கும். மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது மயக்கம் எனும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும் 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 6:50 நிகழ்ச்சி நிரல். 6:20 மனோரஞ்சிதம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் ஆயிபுரம் ஊராட்சி கே சங்கரி பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பண்ணைச் செய்தி ஆகியன இடம்பெறும்.

8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 கொஸ்டின் அவர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையில்.

நிறந்தஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நோட்டு 2.8 எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 7:30 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் அன்றாட முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோ சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நீதியே பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி மார்க்ரெட் ரோஸ்லின் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இதில் முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் ஹரீஷ் விக்கே அவர்கள். 4:00 முதல் 4:30 வரை கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சிவவல்லி விலாஸ். 4:30 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிற ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதி தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. திரையிசை தொடங்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையிசையில் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். திரையிசையில் வரும் பாடலின் படம் ஜோடி. பாடலை பாடியவர்கள் சீர்காழி ஜி சிவசிதம்பரம், ஸ்வர்ணலதா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையில் நிறைவாக காதலன் படத்திலிருந்து சுஜாதா பாடிய பாடல் கேட்கலாம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக

0: முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறினார். நீட் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்தவிடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும் விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வல்லக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்ட்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும்

0: அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட்டில் 4,480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 இந்தியா உலகிலேயே விளையாட்டுத்துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பயறு வகைகளுக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் பயறு அறவை ஆலை அமைக்க விண்ணப்பங்கள் வரவிருக்கு. மத்திய அரசின் மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பர் பாரத் இன் பல்சஸ் திட்டத்தின் கீழ் பயறு வகைகளில் தன்னிறைவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தவும், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க செய்யவும் பயறு அறவை ஆலை அமைப்பதற்கான நிதியுதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திற்கு 5 பயறு அறவை ஆலை அமைக்க இந்திய அரசு ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகுதியான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 33% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவசாயிகள், உற்பத்தியாளர்

0: நிறுவனங்கள், குழுநிலை கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்கள். திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: மணிக்கு குறைந்தபட்சம் 300 கிலோ பயறு பதப்படுத்தும் திறன் கொண்ட ஆலை அமைக்கப்பட வேண்டும், வங்கி கடன் பெறுவது கட்டாயமாகும், பயனாளி திட்டத்தில் தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும், இந்திய தரநிலைகளுக்கு உட்பட்ட இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், நிறுவப்பட்ட ஆலை குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பயறு பதப்படுத்தும் உள்கட்டமைப்பு வலுப்பெற்று விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் மதிப்பை பெற்று அதிக வருமானம் ஈட்டுவதுடன் உள்ளூர் அளவில் வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர், புதுச்சேரி காரைக்கால் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் மற்றும் திட்ட வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணையதளமான https://agri.pygovin விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் 10/8/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள், விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரும் பயறு அறுவை ஆலை தொழிலை மேற்கொண்டு மதிப்பு கூட்டல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவதுடன் நாட்டின் பயறு தன்னிறைவு இலக்கை எட்டுவதற்கு பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான விவரங்களுக்கு விண்ணப்பதாரர் துணை வேளாண்மை இயக்குநர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி அவர்களை நம்ம தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும்
0: இன்றைய நிகழ்ச்சியில் சுருள் பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் சுருள் பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஐவதகுடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் மேடம். கண்ணுக்கு தெரியாத தண்ணீர்ல வளரக்கூடிய ஒரு வகையான பாசியான சுருள் பாசி ஸ்பைரலினா, தமிழ்ல சொல்லணும்னா நீர்க்கிரைன்னு சொல்றாங்க. இந்த நீர்க்கிரை வளர்ப்பு என்பது குறைஞ்ச செலவுல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு விவசாய தொழில்னு சொல்லலாம் இல்லைங்களா. இது ரேஸ்வே டேங்க், அப்புறம் மண்பானைகள், இது போன்ற எளிய முறைகளை வளர்த்து பொடி, கேப்சியூலு, சோப்பு, தீவனம், அழகு சாதன பொருட்கள், மீன் உணவு, பட்டுப்புழு தீவனம், இப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி வருமானமும் ஈட்டலாம். எதிர்காலத்தில் இதனுடைய தேவை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க நிறைய. சுருள் பாசி எப்படியெல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க,

0: அதை மதிப்பு கூட்டி இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன பொருட்களை எல்லாம் தயாரித்து விற்கிறீங்க அதை பற்றி தான் உங்ககிட்ட இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சிடலான்னு இருக்கிறேன். சுருள் பாசனா என்ன, எப்படி அது இருக்கும், சில பேர் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, அதை எப்படி நீங்கள் வளர்த்து விற்பனை செஞ்சுட்டு வரீங்க, எவ்வளோ தொழில் இருக்க சுருள் பாசி வளர்ப்பு ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அதை பற்றியெல்லாம் சுவாரஸ்யமாக சொல்லுங்களேன்.
1: சுருள் பாசினா என்னன்றதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நீரில் வளரக்கூடிய ஒரு வகையான பாசி. உலகத்தில் ஒரு 2500 வகையான பாசி இருக்குது. அதில் இது ஒரு வகையான பாசி. இது வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இது நம்ம சுருள் பாசி என்பது ஒரு நீல பச்சை பாசி. வைட்டமின், தாதுக்கள் எல்லாமே நிறையா இருக்குது. மினரல்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு கொண்ட ஒரு இயற்கை உணவு இது. இது ஃபுட் சப்ளிமெண்ட்டாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இது இதை வந்து நாங்கள் ஏன் வளர்க்கணுன்றது நாங்கள் முடிவு பண்ணோம்னா, இது மாதிரி இத்தனை சத்துக்கள் இருக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு அப்படின்றதுனால இதை நாங்கள் இதை எடுத்து பண்ணுறோம்.
0: அது எப்படி இருக்கும் உருவத்தில், அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: சுருள் பாசின்றது தண்ணியில் வந்து இருக்கும்போது உருவம் தெரியாது. மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது தான் அதோடைய ஸ்பைரல் ஷேப் உருவமைப்பு தெரியும். நேரடியாக பார்க்கும்போது தண்ணியில் வந்து கலர் மட்டும்தான் இருக்கும்.
0: எவ்வளோ சைஸ் இருக்கும்?
1: சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர் சைஸ் தான் இதோட சைஸ். அப்போ வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் தான் இதை பார்க்கும்போது சுருள் வடிவத்தில் இது இருக்கும். 50 to 300 அளவு மைக்ரோமீட்டர்ஸ்.
0: சுருள் பாசி எப்படி வளர்க்கணும், வளர்க்குற சூழ்நிலை எப்படி இருக்கணும், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: தண்ணியில் தான் வளர்க்கணும். அது மாதிரி சூரிய ஒளி மெயினாக வேணும். ஓப்பன் பிளேஸில் தான் நம்ம வளர்க்கணும் அதை. அப்போ ஒரு தொட்டியில் நம்ம தண்ணி விட்டு தாய்ப்பாசி வாங்கிட்டு வந்து அதில் போட்டு நம்ம அதுக்கப்புறம் 7 நாள்லேயே அதை அறுவடை பண்ணிடலாம்.
0: சுருள் பாசியோட அறுவடை காலம் 7 நாள்?
1: 7 நாளில் வந்துடும்.
0: ஒரு விவசாயி வந்து அது வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு, எங்கே வந்து வாங்கின்னு வரணும்?
1: எங்களை மாதிரி ஃபார்ம் வச்சுருக்கவங்கள்ட்ட தாய்ப்பாசி கிடைக்கும். அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம்.
0: எல்லா கடையிலும் கிடைக்குமா, விவசாய சார்ந்த பொருட்கள் கடையில்?
1: இல்லை, இது ஃபார்ம் வச்சுருக்கவங்கள்ட்ட தான் இருக்கும். ஏன்னா இது உயிரோடு இருக்கிறதுனால அதை நம்ம டெய்லியும் அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். வேணும்னா அன்னைக்கு எடுத்து கொடுப்போம். அவங்களுக்கு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம தாய்ப்பாசி விட்டோன்னா 7 நாளில் அதை அறுவடை பண்ணுற அளவுக்கு அது ரெடி ஆகிடும்.
0: வளர்க்க போகிறவரு உங்ககிட்ட வாங்கணும்னா எவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும்?
1: 1 kilo 200 to 300 அப்படி கொடுப்போம் தாய்ப்பாசி மட்டும்.
0: இப்போ நீங்கள் எவ்வளோ அளவு உள்ள இடங்களில் நீங்கள் இப்போ வளர்க்குறீங்க?
1: 1 ஏக்கர் பரப்பளவு இருக்குது சார் எங்களோட ஃபார்மு. அதில் பார்த்தீங்கன்னா 20 அடி அகலமும் 150 அடி நீளமும் அந்த அளவுக்கு நாங்கள் தொட்டி வச்சுருக்கோம். ஷீட் போட்டு அது உள்ளே தண்ணி விட்டு அஜிடேட்டர் போட்டு வளர்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக மிஷினரியாக பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். மேனுவலாகவும் நம்ம செய்கிறதும் செய்யலாம். அப்போ வந்து சின்னதாக 10 to 20 அந்த அளவுக்கு தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தொட்டியிலும் ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுட்டு அதில் கிண்டி அந்த மாதிரியும் இங்கே மேனுவலாகவும் செய்யலாம்.
0: நீங்கள் வச்சுக்கிற இடம் ஒரே அளவுள்ள ஒரு தொட்டியா இல்லை அதில் பார்த்து பார்த்து பிரித்து வச்சுருப்பீங்களா?
1: ஒரு தொட்டி எங்களோடது 20 to 150 அடி நீளம். அதே மாதிரி 6 தொட்டி நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ எங்களுதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிக்கு
0: எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவீங்க?
1: உற்பத்தி பண்ணுறது 1 நாளைக்கு 30 to 40 kilo ஈரப்பாசி எடுப்போம். அது மாதிரி 1 நாளைக்கு 3 தொட்டி எடுக்கணும். 1 நாளைக்கு 120 kilo கம்பல்சரி நம்ம வந்து ஈரப்பாசி எடுப்போம்.
0: இப்போ ஒரு தொட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் தண்ணி அளவு எவ்வளோ, முழு மட்டத்துக்கு வச்சுக்கணுமா இல்லை அரை மட்டம்?
1: 1 லட்சம் கெப்பாசிட்டி அளவு எங்களோடது தண்ணி சார். தொட்டியோட அளவே ஒரு 2 அடி உயரம் தான் இருக்கும். 1.5 அடிக்கு தான் அதில் தண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து ஃபுல் தண்ணியும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணாமல் 50,000 liter அளவுக்கு அதில் பாதி கொண்டு வந்து அதில் அவ்வளோவுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணால் போதும்.
0: தண்ணீர் வசதி எப்படி, நீர் மோட்டர் மாதிரி?
1: ஆமாம், போர் தண்ணி தான் ஆக்சுவலாக இதுக்கு யூஸ் பண்ணணும். கார்பரேஷன் தண்ணியோ இல்லை குளத்துலேருந்து இருக்கிற தண்ணியோ இல்லை கிணத்து தண்ணியோ இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வேறு வகையான பாசி வந்து இதில் வளர்ந்துடும். பியூரான போர் தண்ணி தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம. வேறு எந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை வளர்க்குற முறை பார்த்திங்கன்னா pH லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். சாதாரண தண்ணியிலே 6 to 8 அளவுக்கு pH லெவல் இருந்தால் தான் இதை வந்து வளர்க்குறதுக்கான சரியான தண்ணி அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல வளர்க்கலாங்கிறதையும் முடிவு பண்ண முடியும். ஃபுல்லாக வெயில் படுற மாதிரி இருக்கணும். ஓப்பன் பிளேஸில் தான் வளர்க்கணும்.
0: அப்போ மழைக்காலம் என்ன?
1: மழைக்காலங்களில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பாசி விட்டு ஒரு 8 நாளுக்குள்ளே மழை வராமல் இருந்தால் போதும். அப்புறம் pH லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டாலே நமக்கு தானாக அது சரியாயிடும். மழைக்காலங்களில் உற்பத்தி திறன் குறையும்.
0: அவ்வளோ குறையும், பண்ண மாட்டேங்க,
1: பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. காய வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதே டைம் நம்ம எடுக்கிறதுக்குமே மழையில் கொஞ்சம் உற்பத்தி குறையும். ஃபுல்லாக வெயில் நாட்களில் நிறையவே நல்ல உற்பத்தி வரும். 30 kilo சொல்கிறத விடவே 60 kilo கூட சில டைம் ஒரு தொட்டியில் வர்றது வாய்ப்பு இருக்குது. 100 kilo கூட வரும். கிளைமேட்டை பொறுத்தும் சில டைம் அதிகமான வெயில் பட்டாலுமே அப்பயுமே அதோடைய வளர்ப்பு கம்மியாக தான் வரும்.
0: கிளைமேட்டை பொறுத்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கும்.
1: வளர்ச்சி இருக்கும்,
0: நல்ல லாபம் கிடைக்கும்.
1: நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு தொட்டியில் சராசரி எங்களுக்கு 1 நாளைக்கு 50 kilo எடுக்கணுங்கிறது எங்களோட நிர்ணயம். ஆனால் பார்த்தீங்களா எங்களுக்கு ஒரு சில டைமில் ஒரே தொட்டியில் 100 kilo கூட கிடைக்கும் எங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு 2 தொட்டி ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் ஒரு தொட்டியிலேயே வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி கூட இருக்கும். அது என்னென்னா கிளைமேட் பொறுத்து தான். கரெக்டான அந்த வெப்பநிலையும் சூழ்நிலையும் இருந்ததுன்னா நல்லா வளர்ச்சியும் கொடுக்கும். அதனால் நம்ம இவ்வளோதான் எடுக்க

0: முடியும் அப்படிங்கிற கணக்கும் கிடையாது. நம்ம பராமரிப்பு முறையும் மெயினாக இருக்குங்க சார். அதுவும் சரியான முறையில் பிஹெச் லெவல் பார்த்துக்கணும், வாட்டர் லெவல் பார்த்துக்கணும், ஊட்டப்பொருள் போடுறது அதையும் சரியாக மெயின்டைன் பண்ணும், கார்பனேட் அளவு கரெக்டாக பார்த்துக்கணும், அந்த மாதிரி நம்ம பராமரிச்சுட்டு வந்து கிளீனாகவும் வச்சிருக்கணும். அது மாதிரி சரியா பார்த்துட்டு இருந்தோம்னா
1: வளருது அப்படின்னு விட்டுறக்கூடாது.
0: ஆமா, வளருதுன்னு விடவும் கூடாது. அது மாதிரி அதை சரியா பராமரிக்காம இருக்கக்கூடாது. டெய்லி அதை செக் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம தண்ணியோட அளவும் குறையக்கூடாது. ஏன்னா வெயில் படும்போது தண்ணி குறையும் பாத்தீங்களா, அப்ப தண்ணி ஃபில் பண்ணிட்டே இருக்கணும்.
1: சுருள் பாசி ஏதாவது வளராம இருக்குமா?
0: வளராமலாம் இருக்காது. பராமரிப்பு முறை அங்க சரியா பாக்கலன்னா ரெண்டு நாள் நம்ம சரியா பாக்கினாலே உடனே பாசியோட வளர்ச்சி குறையும். நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணும் போது நமக்கு தெரியும், கிலோ கணக்கு நமக்கு குறையும் போது அதுல என்ன பிரச்சனைன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டெய்லியும் பராமரிக்கிறவங்களுக்கு அது சாதாரணமா பார்க்கும் போதே தெரியும். டெய்லியும் அதுக்கான ஒரு டெஸ்டும் எனக்கு இருக்குது. அந்த டெஸ்ட் எல்லாமே பிஹெச் பாக்குறது, ஓடி பாக்குறது
1: பாப்பேன். என்னென்ன பயன்படுத்துறீங்க?
0: பிஹெச் மீட்டரு, ஓடி மீட்டர் இருக்கு, அது பாப்பேன். கார்பனேட் அளவு CO3 HCO3 அது பாக்கணும், அது பாப்பேன். மைக்ரோஸ்கோப்ல லென்த் எப்படி இருக்குன்றதும் பார்க்கணும். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது நமக்கு தெரியும்.
1: இது உற்பத்தி பண்றது மேனுவலா பண்ணலாம், தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி பண்ணலாம். மேனுவலா எப்படி பண்றீங்க?
0: மேனுவலா பண்ணும்போது சின்னதா போட்டு பண்ணுவாங்க. அது ஏன்னா அது கையாலேயே கிண்டி விடணும், அப்ப அது பெரிய தொட்டியை கிண்ட முடியாது இல்லைங்களா. இப்ப ஒரு 10x20 தொட்டினா அது ஃப்ரேம் மாதிரி வச்சு கூட செஞ்சுக்கலாம், சிமெண்டாலையும் கட்டிக்கலாம், இரும்பு ஃப்ரேம் மாதிரி வச்சு அதுல ஷீட் போட்டு அதுலயும் பண்ணலாம்.
1: அப்ப மேனுவலுக்கு வந்து குறைஞ்ச இடம் தான் பண்ண முடியுமா? அதிக லென்த்தான இடம் பண்ண முடியும், கஷ்டமா இருக்கும்.
0: ஆமா, அது அஜிடேட் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் சார். அதுதான்
1: உபகரணங்கள் தேவைப்படும். ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு உபகரணங்கள் பயன்பாடு அதிகரிக்கும் இல்லைங்களா.
0: நமக்கு பெரிய லெவல்ல பண்ணா பெனிஃபிட் ரொம்ப நல்லாவும் இருக்கும், வேலையும் குறையும். மேனுவலா பண்ணும் போது வேலை பளு அதிகமா இருக்கும் இல்லைங்களா. அதுதான் வேற.
1: சுருள் பாசியினுடைய உற்பத்தி காலம் 7 நாள்னு சொன்னீங்க. இப்ப 7 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணும்?
0: அது வளர்ச்சிக்கான காலம் 7 நாள். வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுவாவே நல்ல திக்னஸா வந்துரும், நமக்கு தெரியும். அதுல பார்க்கும்போது இந்த டெஸ்ட் ஓடி பார்க்கும் இல்லைங்களா, அதுல பார்க்கும்போது எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சதுன்னா அதை நாளைக்கு அதுக்கு அறுவடைக்கு தயாரா இருக்கு இந்த தொட்டி அப்படின்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அதை எடுத்து துணியில வடிகட்டுவோம் சார். அதுக்குன்ற துணி இருக்கு, அந்த துணியில வடிகட்டி மேனுவலா பண்ணும்போது கையாலே எடுத்து மொண்டு மொண்டு ஊத்தி ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல வச்சு ஊத்துவாங்க வலை வச்ச ஃப்ரேம்ல. ஆனா நம்ம மிஷினரியில பண்ணும் போது பெரிய ஃப்ரேம்ல மோட்டார் வச்சு அதுல இறச்சி தண்ணி ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ணி அந்த தொட்டிக்கே ரிட்டர்ன் போயிடும் தண்ணி. பாசி மட்டும் மேல நல்லா படிஞ்சு துணியில அழகா இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. ஏன்னா தொட்டி நம்ம மெயின்டைன் பண்றதும் இருக்கு, சுத்தமாகவும் வச்சுக்கணும், டெய்லியுமே அதை டஸ்ட் எடுக்கணும், வேற எதுவும் படாமையும் பார்த்துக்கணும். அது நம்ம பராமரிப்புல இருக்கு இல்லைங்களா. அதனால பாசியில வேற எதுவுமே வராது. நம்ம டெய்லியும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை வழிச்சு எடுத்து அதை வந்து அதில் உப்பு தண்ணியில தான், மோஸ்ட்லி நம்ம உப்பு தான் போடுறோம். அதில் வளர்க்கறதுக்கு உப்பு போடுவோம். அதில் வந்து உப்பு இருக்குனால அந்த உப்போட இதை எடுக்கணும்னா நல்லா தண்ணியில நல்லா அலசணும், திருப்பும். 1x பாசினா 3x தண்ணி அதுக்கு ஊற்றும். நல்லா நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு இந்த பிஹெச் லெவலில் குறைப்போம். அதில் தண்ணியை வடிச்சிட்டு அதை புழிஞ்சு வெயிலில் காய வைக்கணும். இதில் வந்து 2 மெத்தட் இருக்கு. எப்படின்னா சோலார் முறையிலேயே காய வைக்கலாம், ஸ்ப்ரே ட்ரையரில் காய வைக்கிறோம்னா அது அவங்களோட முதலீடு பொறுத்து இருக்கு. இப்போ பெரிய அளவில் பண்ணும் போது ஸ்ப்ரே ட்ரையர் மெத்தட்லையும் பண்ணுறாங்க, சோலார்லையும் அந்த மாதிரியும் காய வைக்கலாம். காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நல்ல வெயில் இருந்தால் ஒரே நாளில் காஞ்சிரும், சரியான வெயில் இல்லைன்னா 2 நாள் கூட சில டைம் ஆகும். ஆனால் ஒரே நாளில் ஒரு 2 மணி நேரத்தில் அது காஞ்சிரும் சார்.
1: அந்த காயறது எப்படி, எந்த அளவுக்கு இருக்கணும் அது?
0: நல்லா காஞ்சிரும்,
1: மொறுமொறுன்னு இருக்கணும்.
0: ஆமாம், ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அது
1: காய வச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்க?
0: ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ட்ரம்மில் போட்டு. நம்மளுக்கு கேட்கும் போது அதை பவுடரை அரைச்சி கொடுப்போம், இல்லை கேப்சூலோ.
1: எத்தனை நாட்களுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு
0: சார்? 2 வருஷம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கோம்.
1: இத்தனை வருஷமாக
0: வச்சுக்கலாம், அதுதான் இதில் பெரிய பெனிஃபிட்.
1: வீணாகாது.
0: ஸ்டோர் பண்ணி நல்லா ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுன்னா 2 வருஷம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
1: அரிசியாக கொஞ்ச நாள் வச்சோடனே பூச்சி வருதுன்றாங்க.
0: ஆமாம்,
1: இதில் எதுவும் அது மாதிரி வராது.
0: அதான், 2 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு மேலே ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது.
1: இதுக்கான ட்ரைனிங் நீங்கள் என்ன போனீங்களா?
0: ஆமாம், முடிச்சிருக்கேன் சென்னையில். சென்னையிலேயே ஒரு தனியார் இதில் எங்களை மாதிரி வளர்க்குற இடத்துல ப்ராக்டிக்கலாக என்ன ட்ரைனிங்கோ அது செயல்முறை பயிற்சி அதுவும் எடுத்திருக்கேன் சார். நான் சுருள் பாசி பத்தி நம்ம ட்ரைனிங் நடத்துறாங்க வந்து சொல்லும் போது இதுக்கான ட்ரைனிங் எங்க இருக்குன்றத நாங்களே சர்ச் பண்ணி அப்புறம் போனோம்.
1: உங்க அருகாமையில வேளாண்மை அறிவு நிலையத்திலாம் தரலீங்களா இந்த மாதிரி ட்ரைனிங்?
0: அதுலயும் தராங்க சார் ட்ரைனிங். விருத்தாசலம் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு, அங்கேயும் நம்மளுக்கு சந்தை வாய்ப்புகள் பத்தி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்டால் போடுறதுக்கான இது கொடுக்குறாங்க, சந்தை வாய்ப்புகள் பற்றியும் நிறைய கொடுக்குறாங்க.

0: பண்ணிட்டீங்க, சேமிச்சு வச்சுட்டீங்க, நீங்க லாபம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இப்படி செலவு பண்ணிருப்பீங்க. பவுடரா கூட விற்பனை செய்யலாம். இருந்தாலும் பவுடரை விட அதை வச்சு ஒரு மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணா இன்னும் நல்ல லாபம் கிடைக்கும் இல்லைங்களா? நீங்க என்னென்ன சுருள் பாசில மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க?
1: ஃபர்ஸ்ட்ல காய வச்சது அப்படியே அது மாதிரியும் கொடுக்கலாம். அதை பவுடர் பண்றது தான் வேல்யூ ஆடட். அதை பவுடர் பண்ணி நம்ம கொடுக்குறோம்.
0: பவுடரா கொடுத்தா கம்மியான விலை தான் கொடுப்பீங்க இல்லைங்களா?
1: பவுடரா கொடுக்கும் போது அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. அதையே நம்ம மாத்திரையா போடும் போது அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. அது மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டும் அதுக்கான எவ்வளவு செலவு பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ரேட் வச்சு நாங்க கொடுப்போம். பவுடரு, டேப்லெட்டு, காஸ்மெட்டிக்ல அந்த மாதிரி பண்ற மாதிரி கொஞ்சம் சோப்பு, ஹேர் ஆயில் அந்த மாதிரி பொருட்களும் நாங்கள் கொடுக்குறோம் சார். செகண்டரி பாசி வந்து இதுல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சரியில்லாத டைம்ல, இந்த மழைக்காலங்கள்ல நீங்க சொல்றீங்களா, அந்த டைம்ல எல்லாம் சரியா காயாம கொஞ்சம் ஸ்மெல் வர்றதோ இல்ல வேற ஏதாவது இருக்கோ அந்த டைம் இருந்ததுன்னா அது செகண்டரி கிரேடுன்னு எடுத்து வச்சிருவோம். அந்த வந்து அனிமல்ஸ் ஃபீடுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது
0: சுருள் பாசி ட்ரைனிங்கும் போயிருக்கீங்க. இப்ப சுருள் பாசியை வச்சு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளும் தயாரிக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்தீங்களா இல்ல நீங்களே?
1: இந்த ட்ரைனிங்ல நமக்கு
0: கொடுத்துருவாங்க. சுருள் பாசி எப்படி
1: செயல்முறை நம்ம ட்ரைனிங் போகும்போது எம்எஸ்எம்இலயும் சரி தனியார்ல போகும்போது சரி எல்லாமே உற்பத்தி பண்றதுல இருந்து விற்பனை எப்படி பண்றது இந்த மதிப்பு கூட்டுறது எல்லாமே சேர்த்து அவங்களே கொடுத்துருவாங்க. எல்லாமே ட்ரைனிங்ல கொடுத்துறாங்க.
0: சுருள் பாசி உற்பத்தி பண்ணி இப்ப பவுடரா கொடுக்குறீங்க, அது எவ்வளவு கொடுக்குறீங்க?
1: ஒரு கிலோ பவுடர் வந்து 800 ரூபாய் ரேட்டு கொடுக்குறோம் சார். ஈரப்பாசியா எடுத்து காய வச்சோம்னா 10 கிலோ எடுத்தனா 1 கிலோ தான் வரும் காஞ்ச பாசி. அதை பவுடர் பண்ணா 1 கிலோ பவுடர் வந்து 800 ரூபாய் ரேட்டு.
0: சுருள் பாசி பவுடர் எப்படி தயாரிக்கிறீங்க சொல்லுங்களேன்?
1: மிஷின்ல தான் அரைக்கிறோம் சார். அதுக்கான மிஷின் இருக்கு, அதுல வந்து நாங்க அரைச்சி கொடுத்துருவோம் சார்.
0: விற்பனை பண்றீங்க இல்லைங்களா, அதெல்லாம் அப்ரூவ்டு வாங்குறீங்களா அரசாங்கத்துல?
1: கண்டிப்பா FSSI வாங்கணும், அது வாங்கியிருக்கோம். ISO வாங்கியிருக்கோம், அது இருக்கு. GMP அந்த சர்டிபிகேட் இருக்கு. கண்டிப்பா வாங்கி தான் அது விற்பனைக்கு கொண்டு போக முடியும்.
0: சோப்பெல்லாம் என்ன விற்பனை கொடுக்குறீங்க?
1: சோப்பில் அதில் வந்து மிக்சிங் வந்து இந்த ஹெர்பல் போடுவேன் சார், கத்தாழை, குப்பைமேனி அந்த மாதிரி போட்டு அது மாதிரி கொடுக்குறேங்க சார்.
0: எவ்வளோ ரூபா?
1: 100 கிராம் சோப்பு 50 ரூபீஸ்.
0: 100 கிராம் சோப்பு 50 ரூபா.
1: 50 ரூபா
0: உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? கரெக்டான ரேட்டு கொடுக்குறது மற்றவங்களும்.
1: மற்ற இடத்துல ஹெர்பல்னு போட்டிங்கனாவே நிறைய 100 ரூபா 150 ரூபா வரும். நான் கட்டுப்படி ஆகிற ரேட்டில் நான் கொடுக்குறேன்.
0: நல்ல ஒரு மலிவான விலையில தான்
1: கொடுக்குறீங்க? மலிவான விலையில தான் கொடுக்குறேன்.
0: இப்போ சுருள் பாசியில் என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் தயாரிச்சு வைக்கிறீங்க?
1: பவுடர், கேப்சூல் இது மாதிரி தான். இப்போ அந்த டேப்லெட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 4 விதமாக இப்போ நாங்கள் அது மாதிரி போட்டிருக்கோம். எப்படின்னா ஒன்று முருங்கா, அது கூட ஆட் பண்ணியிருக்கோம் டேப்லெட்டில். அப்புறம் வெந்தயம் அது ஆட் பண்ணியிருக்கோம். ஒமேகா 3 அது ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 விதமாக அதில் மிக்சிங் பண்ணி அந்த மாதிரியும் கொடுக்குறோம். வெந்தயம் போடும் போது சுகர் பேஷண்ட் சாப்பிட்ற மாதிரியும் மற்றவங்களுக்கு ஒவ்வொரு இது பெனிஃபிட் இருக்கும். முருங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு அயன் இருக்கு இல்லைங்களா, அதனால அதுவும் மிக்சிங் போட்டு புதுசாக இப்படி தயார் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறோம்.
0: இப்போ நீங்கள் சுருள் பாசியில் தயாரிக்கிற பொருளெல்லாம் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் உள்ளவர்கள் சாப்பிடலாம்?
1: எல்லாருமே சாப்பிடலாங்க சார். 6 வயசுலேருந்து சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க கம்மியான அளவில் எடுத்துக்கணும். பெரியவங்க சாப்பிடும் போது ஒரு நாளைக்கு சார் 4 to 8 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் சார்.
0: குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையும் சாப்பிடலாமா?
1: ஆமாங்க சார்.
0: வயசுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும்.
1: சாதாரணமாக வந்து 4 to 8 கிராம் அளவு நம்ம இதை எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 2 கிராம் அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 5 கிராம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது எடுத்துக்கலாம். 8 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்.
0: யாராவது அந்த பவுடரை எப்படியெல்லாம் சாப்பிடலாம்?
1: ஜூஸாவோ சாப்பிடலாம், இல்லை மோரில் தண்ணியில் அது மாதிரி கலந்து சாப்பிடலாம். ஸ்மூதி அந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். சாலட்ல பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன உணவு பிடிச்சிருக்கோ அந்த சூடான பொருட்களில் போடாம
0: சாதாரண வெப்பநிலையில சாப்பிடலாம்.
1: அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன ஆகுது ஐஸ்கிரீம்ல மிக்ஸ் பண்ணி அது மாதிரி சாப்பிடலாம். ஃப்ரூட் சாலடு, வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி சாப்பிடலாம். இட்லி பொடியில கூட சிலது செய்யலாம். சில பேர் இந்த அப்பளம் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் கேக்கு, பிஸ்கெட்டு அந்த மாதிரி, இந்த சிறுதானிய பிஸ்கெட் இருக்கிறீங்களா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மெயினாக சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணி அதுவுமே சாக்லேட் மாதிரி அதுவும் நாங்கள் பண்ணுறோம்.
0: அவங்களுக்கு தகுந்த மாதிரி
1: எப்படி சாப்பிட விரும்புகிறாங்களோ அது சாப்பிடலாம். இது மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூஸில் மோரில் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: குழந்தைகள் முதல் முதியவர்களே சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கீங்க, அதனால என்னென்னலாம் மருத்துவ பயன்களாக இருக்குது மேடம்?
1: ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 60 to 70% ப்ரோட்டீன் இருக்குங்க சார். ஆன்டி ஆக்சிடென்ட்டு, பீட்டா குரோட்டீன், அயனு, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், மெக்னீஷியம் இது எல்லாமே இதில் இருக்குங்க சார். பைக்கோசைனின் அப்படின்ற ஒரு நிறமி இருக்கு, அது வந்து புற்றுநோயை குணப்படுத்துகிற அளவுக்கு அது இருக்கு. அதுவும் இதில் இருக்கிறதுனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பாலூட்டும் பெண்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்லாம். எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க சார். அப்புறம் ஹேர் லாஸ் ஆகிறவங்க, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.

0: விதமான சத்துக்கள் இருக்கு. பால்லு, இறைச்சி, மீன், இதை விட 3 மடங்கு இதுல அதிகம் இருக்கு. ஆமா, கேரட்ல இருக்கிறத விட 27 மடங்கு இதுல அதிக சக்தி இருக்கு. காய்கறின்னு பாத்தீங்கன்னா 1000 கிலோ காய் எடுக்கத்தா எவ்வளோ சத்து வருமோ அது வந்து 1 கிலோ ஸ்பைரலினாவில் கிடைக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இதுல இருந்தும் இப்ப நமக்கு அதிக சத்துக்கள் இது புரோட்டீன் இருக்கு.
1: சுருள் பாசின்னு சொல்லப்படுற அந்த நீர்க்கரையில இவ்வளவு சத்து இருக்குன்னு சொல்றீங்க, இது மக்களிடையே அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கா மேடம்?
0: விழிப்புணர்வு இருக்குங்க சார், வீடியோ போடும்போது அதுவும் பாக்குறாங்க. மேல்தட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்கு. வேளாண்மை இதுல நமக்கு ஸ்டால் கொடுக்கும் போது விவசாய மக்களும் அங்க வராங்க இல்லைங்களா, அப்ப நம்ம ஸ்டால் போடும் போது அவங்க இதை பத்தி என்னன்னு புதுசா வர்றது இருக்கிறதுனால கேட்பாங்க.
1: சொல்றாங்க
0: நாங்க விவசாய மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது, எல்லாருக்குமே தெரியுது சார் இதை பத்தி.
1: நீங்க அங்கங்க ஸ்டால் போறதுக்கும் போவீங்க?
0: போவோம் சார்.
1: சுருள் பசு வளர்க்குறீங்களா மேடம்? இப்போ அறுவடை வந்து 7 நாளுக்குள்ளேன்னு சொன்னீங்க, 7 நாள் அறுவடை பண்ணிவிட்டு அதையும் பச்சையோட சாப்பிடலாமா மேடம்?
0: தண்ணியில் அலசிட்டு ஃப்ரெஷ் ஜூஸாகவே போடுவோம்.
1: ஓஹோ,
0: அது நல்லாவே இருக்குங்க சார். அது உடம்புக்கு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்துலேயே உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்கும். காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டோன்னா மதியம் 3 மணிக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம எது கூட சேர்ந்து சாப்பிடுறோமோ அதோட டேஸ்ட் தான் வரும். ஜூஸ் போடும் போது லெமன் ஜூஸ்ல ஆட் பண்ணி குடிப்போம், அந்த லெமன் ஜூஸோட டேஸ்ட் தான்
1: இருக்கும். சாப்பிடுறது மட்டும் இல்லாம வேற ஏதாவது பயன்பாடு இருக்கா?
0: அலங்கார மீன் வளர்க்குறதுக்கு ரொம்ப இதை யூஸ் பண்ணுறாங்க. நல்லா ஷைனிங்காகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வளர்க்குறவங்களே என்கிட்ட சொன்னாங்க. அதை பற்றி குட்டி குட்டி இறால்லாம் இருப்பீங்களா, இப்போ அந்த இதுக்கு தீவனமாக இதை கொடுத்து இது நல்லா வளர்த்து எடை அதிகரிக்கிறதுக்கு நிறைய பண்ணுறாங்க. மெயினாக அந்த மாதிரி இறால் பண்ணைக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கோழி பண்ணைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ கோழிக்கு நாங்களாவே அதை பார்த்துருக்கோம், வெயிட்டும் நல்லா ஏறி இருக்கும்.
1: இப்போ நம்ம வாழற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா மேடம், சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம். நம்ம சுருள் பாசி வளர்ப்புல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு?
0: ஆக்சிஜனை மரத்தை விட 30 மடங்கு இது அதிகமாக வெளியிடுது. சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கு. கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கிட்டு ஆக்சிஜனை வந்து 30 மடங்கு அதிகமாக வெளியிடுதுங்க சார். அதனால நமக்கு சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்கும். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உதவுதுங்க சார்.
1: சுருள் பாசி தயாரிப்பு வந்து ஒரு சாதாரண தொழில் மட்டும் இல்லை, திட்டமிடுதல் தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம்.
0: கண்டிப்பாக சார்.
1: மேடம், இதுவரைக்கும் சுருள் பாசி வளர்ப்பில் நிறைய தகவல்களை தெளிவாக சொன்னீங்க. உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சுருள் பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் 50 குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணைச்செய்தியில் தென்னங்கன்றுகளுக்கு ஏற்ற பருவம், நடவு முறை மற்றும் நீர்ப்பாசனம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். தென்னங்கன்றுகளுக்கு ஏற்ற பருவம் ஜூன், ஜூலை மற்றும் டிசம்பர், ஜனவரி மாதங்கள், அதாவது ஆடி மற்றும் தைப்பட்டங்கள் தென்னங்கன்றுகள் நடவு செய்ய உகந்தவை. நடவிற்கு ஒரு கனமீட்டர், அதாவது ஒரு மீட்டர் நீளம், ஒரு மீட்டர் அகலம் மற்றும் ஒரு மீட்டர் ஆழத்தில் குழி எடுத்து ஏறு செம்மண் மற்றும் மணலினை 1:1:1 என்ற விகிதத்தில் கலந்து குழியில் 1 அடி உயரத்திற்கு நிரப்பி பின் கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். 1 அடி ஆழத்திற்கு குழிமண் நிரப்பப்படாமல் இருப்பது அவசியம். கழுத்து பகுதியில் மண் போடாமல் பார்த்து கொள்ளவும். இதனால் கழுத்தழுகல் நோய் தவிர்க்கப்படும். நடவு செய்து 3 மாதங்கள் கன்றுகளுக்கு நிழல் தர வேண்டும். தென்னங்கன்றுகளை நடவு செய்யும் முறை முக்கோணம் மற்றும் சதுர நடவு முறை. வயலில் கன்றுகளை நடுவதற்கு பல்வேறு முறைகள் கையாளப்படுகின்றன. முக்கோணம் மற்றும் சதுர வடிவ முறைகள் என்பது பொதுவாக நிலவி வரும் 2 முறைகளாகும். முக்கோண வடிவ நடவு முறையில் நெட்டை ரகத்திற்கு 25 அடி இடைவேளையும் குட்டை ரகத்திற்கு 20 அடி இடைவேளையும் விடுவது நல்லது. முதல் வரிசையில் கன்றுகளை தெற்கு வடக்கு திசையில் தோண்டப்பட்ட குழிகளில் நடுவதும், இரண்டாவது வரிசையில் அவற்றை முதல் மரத்திற்கு நேராக நடாமல் ஒன்று விற்று ஒன்றாக நடுவதும் வழக்கில் உள்ளது. இதனால் மரங்கள் வளர்ந்து பின் அதன் நிழல் ஒன்றின் மேல் ஒன்று விழாதபடி பாதுகாக்கப்படுகிறது. இம்முறையை அடைப்பு நடவு முறை என்று அழைக்கிறோம். வாய்க்கால் ஓரத்திலும் வரப்புகளிலும் ஒரே வரிசையில் மட்டும் தென்னை நடவு செய்யும் பொழுது மரத்திற்கு மரம் 18 அடி அல்லது 20 அடி இடைவெளி போதுமானதாகும். பொதுவாக 6.7 மீட்டர், அதாவது 22 அடி இடைவெளி விட்டு நடும்பொழுது முக்கோண முறையில் ஹெக்டேருக்கு 236 மரங்களும் சதுர முறையில் 204 மரங்களும் நட முடிகிறது. இடைவெளியை அதிகப்படுத்தி 7.5 மீட்டர் இடைவெளியில் நடும்பொழுது முக்கோண முறையில் 205 மரங்களும் சதுர முறையில் 178 மரங்களும் நடலாம். நீர்ப்பாசன முறைகள். தென்னைக்கு 6 அடி வட்டப்பாத்தியில் தேவைப்படும் சுமார் 560 லிட்டர் நீரை மார்ச் முதல் செப்டம்பர் மாதங்களில் 5 நாட்களுக்கு ஒரு முறையும் அக்டோபர் முதல் பிப்ரவரி மாதங்களில் 7 நாட்களுக்கு ஒரு முறையும் கொடுக்க வேண்டும். சொட்டு நீர் பாசன முறையில் மார்ச் முதல் செப்டம்பர் மாதங்களில் 1 நாளைக்கு மரம் ஒன்றிற்கு 80 லிட்டர் நீரும் அக்டோபர் முதல் பிப்ரவரி மாதங்களில் நாளொன்றிற்கு 50 லிட்டர் நீரும் தேவைப்படுகிறது. கோடை காலங்களில் மண்ணில் ஈரம் காத்திட வட்டப்பாத்திகளில் ஒரு மரத்திற்கு 150 தேங்காய் உரிமட்டைகள் அல்லது 15 காய்ந்த தென்னை மட்டைகள் அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தேங்காய் நார் கழிவு என ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நிலப்போர்வை அமைத்திட வேண்டும். வறட்சியிலிருந்து தென்னையை பாதுகாத்திட மரத்தை சுற்றி 5 அடி உயரத்தில் 1 அடி அகலம் மற்றும் 2 அடி ஆழத்தில் குழி எடுத்து சுமார் 150 உரிமட்டைகளை குழிபாகம் கீழ்நோக்கி இருக்குமாறு புதைத்து மண்ணணைத்திட வேண்டும். இவ்வாறு தென்னங்கன்றுகளுக்கேற்ற பருவம், நடவு முறை மற்றும் நீர்ப்பாசன முறைகளை பற்றி தற்பொழுது பண்ணைச்செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
0: பண்ணைச்செய்தி கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

போன்ற இனிய பாடல்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8 மணி. திரையிசையில் தொடக்கமாக புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ்.ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம்.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் திரையிசையில். அடுத்ததாக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல் ஒலிக்கிறது.

நினைவூட்டு வரும் நேர்களே, மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நிலையத்தின் நேரம் சரியாக 8:40:28. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் நீங்கள் கேட்டவை. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: திரை இசைக்கிறீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமானியா நாட்டின் புகாரெஸ்ட் நகரை சென்றடைந்துள்ளார். அவர் இப்பயணத்தின் போது ருமானிய அதிபர் திரு நிகுசார் டானை சந்தித்து பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்துவார். பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. தேர்வு

வினாத்தால் கசிவு பிரச்சினையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படுவதை விரைந்து உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அரசு அமைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். குஜராத் மழை நிறுவனங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பிற்கும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கும் தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். பாரத் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி நவம்பர் 2 முதல் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த 4 நிகழ்வை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் இதை தெரிவித்தார். தரையிலிருந்து ஏவப்பட்டு நீண்ட தூர வான் இலக்குகளை தாக்க வல்ல இந்தியாவின் அதிநவீன குஷா ஏவுகணை இன்று ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து வெற்றிகரமாக ஏவி பரிசோதிக்கப்பட்டது. குஷா ஏவுகணையின் முதல் பரிசோதனையில் வெற்றி பெற்றுள்ள DRDO விஞ்ஞானிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே இன்று ஹராராய்வில் நடைபெற்ற 20 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எனும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடிய இந்திய அணி 40 பந்துகள் எஞ்சியிருந்த நிலையிலே இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். எழுதியவர் பி. சிவசுப்பிரமணியன்.
2: அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
3: எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. என்ன கம்பீரம், என்ன பெர்சனாலிட்டி, சும்மா மிரட்டறப்போ.
2: அண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். ஆனால் ஒன்று, உங்களோட கைடன்ஸால தான் இந்த போலீஸ் எஸ்ஐ வேலையே எனக்கு கிடைச்சிருக்குங்கிறதாண்ணா உண்மை.
3: உன்னோட ஹார்ட் ஒர்க், இடைவிடாத முயற்சி, தொடர்ந்த பயிற்சி, இது எல்லாம் தாண்டா உனக்கு இந்த வேலையை தேடி கொடுத்துருக்காரு விந்தா.
2: ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
4: என்ன, அண்ணனும் தம்பியும் சட்டத்தையும் நாட்டையும் காப்பாற்றலான்னு கிளம்பிட்டீங்களா
2: கண்ணண்ணா?
4: நானல் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி போ, அப்பதான் பொழைக்க முடியும். என்ன, சரியா?
3: டேய், சும்மாயிரா கண்ணா. உன்ன மாதிரி அவன் ஒண்ணும் பிசினஸ் பண்ணல. வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஒண்ணும் தேவையில்லடா. அத உன்னோடயே ஓம் கூடவே வச்சுக்கோ.
4: ஓ, வக்கீல் சாரா, இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லையே.
3: டேய்,
4: சாரி அண்ணா, சாரி.
5: சரி சரி, நேரம் ஆகுது, எல்லாரும் அவங்கவங்க வேலைக்கு கிளம்புங்க. அரவிந்தா ஐயா, எப்பவும் நேர்மையா இருக்கணும் ஐயா.
2: சரிப்பா,
5: யாரா இருந்தாலும் தப்பு செஞ்ச தண்டனைய கண்டிப்பா நீ வாங்கி தரணும்.
2: ஓகேப்பா.
5: அதே சமயத்துல நிரபராதிகள் தண்டிக்கப்படாம பாத்துக்கணும் ஐயா.
2: சரிப்பா.
5: அரவிந்தா, தா ஐயா.
2: அப்பா,
5: மறக்காம உங்க அம்மா படத்துக்கு முன்னால போய் மனசார வேண்டிட்டு போய்யா, அவ எப்பவும் உன் கூடயே இருப்பா.
2: அப்படியே செய்யறப்பா.
5: மூத்த பையன் வக்கீல், கடைசி பையனும் சப் இன்ஸ்பெக்டர். ஆனா இந்த நடுவுல இருக்கிற இந்த கண்ணை மட்டும் ஏன்தான் இப்படி இருக்கணும்?
2: அப்பா, அப்பா போயிட்டு வரப்பா.
5: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா.
3: எனக்கு கோர்ட்டுக்கு நேராச்சுப்பா, நானும் கிளம்புறேன்பா.
5: சரி பாலு, சரி சரி சரி.
4: அப்பா.
5: கண்ணா, நீ கொஞ்சம் நில்லுடா, உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு.
4: அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வர்றேன்.
5: டேய் கண்ணா, இருடா, சொல்றேன்ல.
4: இல்லப்பா, நேரா ஆயிடுச்சுப்பா, நான் கிளம்பறேன்.
5: நில்லுடா. டேய், போயிட்டானா?

0: என்னன்னு கேட்காமே அவன் பாட்டுல போயிட்டானே. கடவுளே, இவன் எப்பந்தான் திறந்து போறான்னு தெரியலையே.
1: யோ 408, வர வர போலீஸ் வேலை பாக்குறோமா இல்ல சமூக சேவை பண்றோமான்னு தெரியலையே ஐயா.
2: என்னவே 203 ரொம்ப அழுத்துக்கிறீரே. அவர் வந்ததுல இருந்து ஊரும் அமைதியாயிருச்சு, ஊர் மக்களும் இப்ப பிரச்சனை இல்லாம இருக்காங்க, அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்கல்ல, என்னவே சொல்றீரு?
1: அது என்னவோ உண்மைதான்.
2: யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் சரி, தப்பு பண்றவங்க தண்டனையை அனுபவிச்சு தீரணுங்கிறதுல உறுதியா இருக்காருல்ல?
1: ஆமாமா, நீ சொல்றது ரொம்ப சரிதான் ஐயா.
2: அவரு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்த பிறகுதான் குற்றங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருக்கியா.
1: அதனாலதான் நாம சோசியல் ஒர்க்கரா மாறிட்டோம்.
2: என்னையா 203, எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுதான் நம்ம வேலையே.
3: கோயில் தேரோட்டம் வர வெள்ளிக்கிழமை நடக்க போகுது. அதிகமான அளவுல மக்கள் கூடுவாங்க, எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாம நம்ம போலீஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து பந்தோபஸ்து கொடுக்கணும், புரியுதா?
1: எஸ் சார்.
3: அது மட்டும் இல்லையா, ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு மேல நடக்கிற தேர் திருவிழா, 450 டன் எடையுள்ள பெரிய தேரை எந்த மெஷினும் இல்லாம முழுக்க முழுக்க மனுஷங்களாலேயே இழுக்கப்படுற தேரு.
0: அடிங்கப்பா,
1: நம்ம தேருக்கு இவ்வளவு சிறப்பா?
3: ஆமாயா, லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது. அதனால நாம வர்ற மக்களுடைய தாகம் தீர்க்க நீர்மோர் கொடுக்கறது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது, குழந்தைகள் பெரியவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு நம்ம சர்வீஸ மக்களுக்கு செய்ய தயாரா இருக்கணும். வர்ற பொதுமக்களுக்கு தண்ணி பந்தல் அமைச்சு தண்ணி கொடுக்கற வேலையை நீங்க தான் பொறுப்பா செய்யணும், புரிஞ்சுதா?
1: எஸ் சார், எஸ் சார்.
3: அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, கொஞ்ச நாளா நம்ம ஊர்ல சட்ட விரோதமா கடத்தல் தொழில் நடக்கிறதா செய்தி வந்திருக்கு. அதை செய்யறது யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எப்படி செய்யறாங்க, இதையெல்லாம் ரகசியமா கண்காணிச்சு குற்றவாளிய நம்ம கையும் களவுமா பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்.
1: ஓகே சார்.
3: இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப ரகசியமா இருக்கணும். ஓகே
1: ஓகே
0: ஓகே சார்.
3: சரி, இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலாம், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்.
1: எஸ் சார்,
2: எஸ் சார்.
4: அப்பா, கொஞ்ச நாளாவே பேசணும் பேசணும்னு என்கிட்ட சொன்னீங்களே, அப்படி என்னப்பா பேசணும் சொல்லுங்கப்பா.
0: கண்ணா, உன் போக்கு கொஞ்ச நாளா சரியில்லாம போயிட்டு இருக்கு. என் காதுக்கு பல கெட்ட செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குப்பா, இது நல்லதுக்கு இல்ல. இதான் உண்ட சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்.
4: நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நீங்க பண்ணுன தப்பை விட நான் ஒன்றும் பெருசா பண்ணலையே.
0: என்னடா, என்ன தப்பு நான் கேட்கற? சட்டவிரோதமா கடத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்கியாமே, அதோட உன் சகவாசமும் கொஞ்ச நாளா சரியில்லை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
4: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு என் மேல வீண் பழி சுமத்தாதீங்கப்பா.
0: டேய் கண்ணா, இந்த பாரு, நம்ம குடும்பத்தோட கௌரவம், இந்த ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற மரியாதை, நம்ம அந்தஸ்து, இதை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிடாதடா. இந்த தொழில் வேண்டாண்டா, வேண்டாண்டா இந்த தொழில், வேற தொழில் ஏதாவது நியாயமா செஞ்சு முன்னேற பாருடா. டேய்,
4: அந்தஸ்து, மரியாதை, குடும்ப கௌரவம், இது எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்க காத்துல பறக்க விட்டுட்டீங்களே, புதுசா பறக்க விட என்ன இருக்கு? அப்பா, கள்ளக்கடத்தலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா, சொன்னா கேளுங்கப்பா.
0: சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதையா? என் காதல நான் கேள்விப்பட்டத சொன்னேன், பார்த்து நடந்துக்கோ. என்ன
3: கான்ஸ்டபிள்ஸ்?
1: எஸ் சார்.
3: அந்த கடத்தல் பெருவிழா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா?
2: இது வரைக்கும் ஒன்றும் தெரியலங்க சார்.
1: சார், நாங்களும் எல்லா பக்கமும் சல்லடை ஓட்டு விசாரிச்சுட்டு தான் வரோம், ஒரு துப்பும் கிடைக்கலங்க சார்.
2: ஆமாம் சார்.
3: அப்படியா? சரி, 203.
1: எஸ் சார்.
3: நீங்கள் போய் நம்ம வீட்டு டைனிங் டேபிள் மேலே ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கிறேன், அதை அப்பாக்கிட்ட கேட்டு சீக்கிரமாக ஆகிட்டு வாங்க.
1: சரிங்க.
3: அதில் தான் தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய விஷயங்கள், டிராஃபிக் ரூட்ஸு, மற்ற எல்லா விவரங்களும் இருக்குது. ஸ்டேஷனுக்கு வர்றப்போ எடுத்து வர மறந்துட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரீங்களா?
1: ஓகே சார். பப்பா, என்ன புழுக்கம், என்ன புழுக்கம, ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தா தான் காத்து சிலு சிலு சிலுன்னு அடிக்குது. அப்பாடா.

0: அப்பா பாட்டு பாடவும் முடியாது, சீக்கிரம் போய் ஃபைலை எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா இதுக்கு நம்ம எஸ்ஐ திட்டுவார். சரி சரி சீக்கிரம் எஸ்ஐ வீட்டுக்கு போகணும்.
1: என்ன 203 சார், பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா தெரியுது.
2: கண்ணா, இப்ப கொஞ்ச காலமா உங்ககிட்ட பண நடமாட்டம் அதிகமா இருக்கிறத நான் பாத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ?
3: அப்பா, அது என் தொழில எனக்கு கிடைச்ச லாபம். நியூ டெக்னாலஜி அப்ளை பண்றேன், அதிக லாபம் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல்.
2: அதுல ஒண்ணுதான் இந்த கடத்தல் பிசினஸ்.
3: ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படித்தான் இத புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல.
0: என்ன எஸ்ஐ வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கேக்குது. சரி சரி, உள்ள போகாம வெளியே ஓரமா நின்னு என்ன நடக்குன்னு பாப்போம்.
2: டேய் கண்ணா, இந்த பாரு, உங்க அண்ணா ஒரு வக்கீல், உன் தம்பியே ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஆனா நீ மட்டும் ஒரு கடத்தல்காரன். என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல.
3: அப்பா, உங்களோட இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்பணும், நான் வர்றேன்.
2: டேய் கண்ணா, இந்த பாரு, நான் இவ்வளவு சொல்லி நீ உன் பாட்டுல கேக்காம போயிட்டு இருக்கேன்னா, இந்த பாரு, இனிமே இந்த கடத்தல் தொழில நீ செஞ்ச நானே உன்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ.
0: என்னையாது சத்தம் உள்ள ரொம்ப கேட்டுட்டு இருக்கு. சரி எட்டு பாப்போம். ஓ, எஸ்ஐ சாரோட அப்பாவும் அவர் அண்ணன் கண்ணனும் இல்ல, காரசாரமா பேசிட்டு இருக்காங்களே. சரி சரி, கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் காதை தீட்டி கேப்போம்.
3: அட போங்கப்பா, நல்லா பிடிச்சு கொடுங்க. பிடிச்சுதானே கொடுக்க போறீங்க? யாரு வேண்டான்னு சொன்னா வழிய விடுங்க. உங்க முதுகுல இருக்கிற அழுக்க முதல்ல சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் என்ன கேள்வி கேட்கலாம். இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜம். இதோட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்.
2: போடா போ, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் இவன்.
0: என்ன
2: அவ்வளவு கொடுமையான பாவத்தையா செஞ்சிட்டேன், ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற?
3: ஐயா ஐயா, வீட்டுல யாரு இருக்கா?
2: யாருப்பா அது வெளியில? என்ன வேணும்
3: ஐயா? நான் 203 வந்திருக்கேன், எஸ்ஐ சார் அனுப்பி வச்சாங்க.
2: நல்லா இருக்கியா?
3: நல்லா இருக்க ஐயா, நல்லா இருக்கேன்.
2: அப்பயே வந்துட்டியா?
3: இல்ல இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன் ஐயா. ஏன்யா கேக்குறீங்க?
2: ஒன்னும் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஆமா, என்ன விஷயம், எதுக்கா வந்திருக்க?
3: எஸ்ஐ சார் நம்ம வீட்டு டைனிங் டேபிள்ல ஒரு ஃபைலை வச்சிட்டு வந்துட்டாங்க, அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, வெளியே தெரிய கூடாதுங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல, இவர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன?
2: இந்தாப்பா, நீ கேட்ட ஃபைல் கொண்டு போய் கொடுத்துரு.
3: சரிங்க ஐயா, நான் அப்போ போயிட்டு வரட்டுங்களா?
2: சரிப்பா, போயிட்டு வா.
3: சார், இந்தாக்க சார், நீங்க கேட்ட ஃபைல். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேட்டு இந்த ஃபைலை வாங்கிட்டு வந்துட்டேன் சார்.
1: ஓ, வெரி நைஸ். 408-203
3: சார்.
1: எஸ் சார். நீங்க ரெண்டு பேர் மட்டும் என் கூட வாங்க, நம்ம நைட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம்.
3: ஓகே சார்.
1: 203
3: சார்,
1: போய் ஜீப்பை ரெடி பண்ணுங்க.
3: ஓகே சார்.
4: ஜீப் ரெடி சார்.
1: சரி, நம்ம கிளம்பலாம்
3: சார்.
1: என்ன 203 சொல்லுங்க.
0: நீங்க வந்த பிறகு குற்றங்களோட எண்ணிக்கை நம்ம ஊர்ல குறைஞ்சிருக்கு சார்.
1: சரி சரி சரி,
0: மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம இருக்காங்க, எல்லாமே உங்களாலதான் சார்.
1: நான் மட்டும் அதுக்கு காரணம் சொல்லாதீங்க 203. உங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்பு, பொதுமக்களோட கோஆபரேஷன், இதெல்லாம் இருந்ததுனாலதான் என்னால, இல்ல இல்ல, நம்மளால இதை சாதிக்க முடிஞ்சது.
0: ரொம்ப நன்றிங்க சார். மக்களோட நிம்மதி தான் நமக்கு முக்கியங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க சார். குற்றம் செய்யறவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டுமே போலீஸோட வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எங்களுக்கு பொதுமக்களோட அன்றாட வேலைகளில் உதவுறதும் இந்த போலீஸ் வேலையோட ஒரு பகுதிங்கிறதையும்

0: உணர வச்சுட்டீங்க சார்.
1: நோ நோ நோ, போதும் போதும், பாராட்டெல்லாம் போதும் டோனாத்ரி. முதல்ல ரோட்டை பார்த்து ஜிப்பு ஓட்டுங்க.
0: ஆமாங்க சார்,
1: நம்ம எல்லோரோட படமும் நாளைக்கு பேப்பர்ல வந்துடும்.
2: என்னடா கண்ணா, ஏன் சோகமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா செல்வம்.
2: இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுது.
0: ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை செல்வம்.
2: ஒன்றும் இல்லைன்னா சரி. ஆமாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே புது பிஸ்னஸ்ஸு, அதை பற்றி யோசிச்சியா?
0: அது ஒன்றும் இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா செல்வம்.
2: என்னது வேண்டாமா? டேய், அங்கே வாங்கி இங்கே கை மாத்திர வேலைடா, ஒன்றுக்கு 4 மடங்காக லாபம், ஏன்டா வேணான்ற?
0: இல்லைடா செல்வம், எனக்கு என்னமோ தெரியல, பயமாக இருக்கு. நியாயத்துக்கு புறம்பா இந்த கடத்தல் தொழிலில் ஈடுபட வேண்டாம்னு தோணுது. ஏற்கனவே இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட பிஸ்னஸே நல்ல லாபத்தில் தான் போய்கிட்டு இருக்கு செல்வம். இதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாற்றி தினம் தினம் பயந்து சாகிற அந்த தொழில் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா.
2: டே கண்ணா, முத முதல்ல அப்படித்தாண்டா இருக்கும். கையில் கத்த கத்தையாக நோட்டை எண்ணி பார்க்கும்போது தான் அதோட அருமையே தெரியும். பிறகு அது உன்னை விட்டாலும் நீ அதை விட மாட்ட. நீ இப்போ தானடா முத முதல்ல இந்த தொழிலில் நுழைய போகிற, அதுதான் உனக்கு பயமாக இருக்கு, பயப்படாதடா.
0: இல்லைடா, எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்னை கடுமையாக திட்டாரு. நானே உன்னை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன்னு வேற கோபமாயிட்டாரு. அவர் சொன்னதை நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் செல்வம். அவர் சொல்கிறது தான் சரின்னு பட்டுது. அதான் எதுக்கு புதுசாக இந்த தொழிலில் ஈடுபடுவானேன்னு நினச்சி பார்த்தேன்.
2: ஓ, சாருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சோ?
0: இல்லைடா, இதில் இறங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கெட்ட பேர் வருது. அந்த தொழிலில் இறங்கி ஒருவேளை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு வை, அப்போ எங்கள் குடும்பத்தோட கௌரவம், எங்கள் அப்பாவோட மானம் எல்லாம் கெட்டு போகும் தானே. வேணாண்டா செல்வம், இந்த தொழில் வேண்டாம்.
2: டே கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ உங்கள் அப்பாவை சமாளிக்கணும், அவ்வளோதானே? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்.
0: என்னடா சொல்ல வர்ற?
2: நாம் ரெண்டு பேரும் முகமுடி போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறோம். கத்தியை காட்டி உங்கள் அப்பாவை மிரட்டுறோம். இனி இந்த கடத்தல் தொழில் பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. அப்படி பேசுனா உங்களையும் உங்கள் மகன் கண்ணனையும் குத்தி கொண்டுருவோன்னு ஒரு நாடகம் போடுவோம். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா இதை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டார். எப்படி என் ஐடியா?
0: வேணாண்டா செல்வம், இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்.
2: சம்மதிக்க மாட்டியா? நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலைனா உங்கள் அப்பாவை பற்றின ரகசியம் எல்லாத்தையும் நான் வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்படி சொன்னேன்னு வை, உங்கள் குடும்ப கௌரவம் காற்றுல பறந்துடும். ஜாக்கிரத, உங்கள் வீட்டுக்கு முகமூடி போட்டுட்டு உங்கள் அப்பாவை மிரட்டுறதுக்கு கிளம்புடா என் கூட.
3: என்ன
1: வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, லைட்டே போடல. 498 போடுங்க. அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? பாலனா அண்ணா, பாலனா கண்ணா, அப்பா அப்பா
3: 2 நாடித்துடிப்பு இல்ல, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அழாதீங்க சார்.
1: அப்பா
3: சார், சார் அப்பா எந்திரிங்க சார்.
1: அப்பா
4: சார், சார் சார் இங்க வாங்க.
1: என்னய்யா,
4: அடுத்த ரூமுக்கு வந்து பாருங்க, இங்க என்ன கொடுறோம், இங்க வந்து வாங்க ஐயா.
1: என்ன என்ன நடந்து என்ன சொல்றீங்க
4: ஐயா? இங்க பாருங்க, இந்த ரூம் ஓரம் ஓரத்துல ஓரத்துல பாருங்க, யாரோ இருக்காங்க, கொஞ்சம் பாருங்க ஐயா.
1: யாரு? ஐயோ கண்ணா, அண்ணா அண்ணா அண்ணா, நீங்களா அது அண்ணா? என்னன்னா அது, கையெல்லாம் ஒரே ரத்தம்.

0: சட்டையெல்லாம் வேற ரத்தக்கரை. அண்ணா என்னென்ன நடந்துச்சு, அண்ணா என்னென்ன நடந்துச்சு, அண்ணா கொஞ்சம் வாயத்தை இருந்து சொல்லுங்க அண்ணா.
1: அவர் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு, அதான் பார்த்தாலே தெரியுதே அவர் என்ன செஞ்சாரு, இங்க என்ன நடந்ததுன்னு.
0: என்ன சொல்றீங்க அண்ணா, அண்ணா நீங்க சொல்லுங்க அண்ணா, அண்ணா சொல்லுங்க அண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா.
1: சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்க அண்ணன் கண்ணன் தான் உங்க அப்பாவை இப்படி கொலை பண்ணிருக்காரு.
0: என்ன பேசுறீங்க?
1: ஆமா சார், உங்க அண்ணன் தான் அப்பாவை கொன்னிருக்கணும்.
2: அரவிந்தா இங்க என்னடா நடக்குது, போலீஸ் ஜீப் வேற வெளியில நிக்குது. ஐயோ அப்பா, அப்பா உங்களுக்கு அப்பா இந்த கோலம், அப்பா அரவிந்தா அப்பாவை கொண்டது யாரா, யாரா கொண்டு இருப்பாங்க, ஐயோ அப்பா அப்பா.
1: பாலு சார் வேற யாரு, உங்க தம்பி கண்ணன் தான்.
2: என்ன கண்ணனா?
1: ஆமா
2: கண்ணா. நீயாடா, நீயாடா அந்த காரியத்தை பண்ணு.
3: ஆமா ஆமாண்ணா, நான் தான் இந்த காரியத்தை பண்ணேன், நான் தான் அப்பாவை கொலை பண்ணேன். என்ன உடனே கைது செய்ய அரவிந்தா, கைது செய்.
0: அண்ணா என்ன அது உண்மையா அண்ணா சொல்றீங்க?
1: இன்னும் என்ன, நான் சொல்லல, இவர் தான் கொண்டு இருப்பாருன்னு.
0: துணாத்திரி அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
1: ஐயா நான் ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து ஃபைல வாங்கிட்டு வர்றதுக்கா வந்தேன்ல.
0: ஆமா.
1: அப்போ உங்க அப்பாவுக்கும் கண்ணன் சாருக்கும் கடுமையான சண்டை நடந்துட்டு இருந்துச்சு.
2: அப்புறம் கான்ஸ்டபிள்
1: உங்க அப்பா கண்ணன் சாரை திட்ட, பதிலுக்கு கண்ணன் சார் உங்க அப்பாவை மிரட்ட.
0: எங்க அண்ணா அப்படி என்ன மிரட்டினாரு?
1: சண்டை பெருசாயி உங்க அப்பா கண்ணன் சார் அடிச்சிட்டாருங்க.
0: அப்படியா?
1: ஆமா சார், அதுக்கு கண்ணன் சார் என்ன சொன்னார் தெரியுமா?
0: என்ன சொன்னாரு?
3: அப்பா என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கூடி சீக்கிரம் பதில் சொல்லித்தான் ஆகணும்
1: அப்படின்னு சொன்னாரு.
2: அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு கான்ஸ்டபிள்?
1: பிறகு
3: அப்பா என்ன அடிக்கவும் செஞ்சிட்டீங்க, வீட்டை விட்டு வெளியவும் போக சொல்லிட்டீங்க, அப்பா பிள்ளை உறவு அத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதோட பலனை நீங்க உடனே அனுபவிப்பீங்க
1: அப்படின்னு சொன்னாரு. உங்க அப்பா டேய் என்னையே மிரட்டுறியான்னு கேட்டாரு. அதுக்கும் கண்ணன் சாரு,
3: இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜம், இதோட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்
1: அப்படின்னு கோபமா சொல்லிட்டு வேகமா போயிட்டார் சார். ஆனா இந்த அளவுக்கு அவர் போவாருன்னு நான் நினைக்கல சார். கடைசியில பெத்த தகப்பனைய கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரே, ஐயோ பாவம்.
3: அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன், என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க.
0: ஓகே ஓகே அண்ணா, 108
4: எஸ் சார்,
0: நீங்க ஜீப் எடுங்க.
4: ஓகே
0: 203
4: எஸ் சார்,
0: இவர் கையில விளங்க மாட்டி ஜீப்ல ஏத்துங்க.
4: ஓகே சார்,
0: ஸ்டேஷனுக்கு போய் மத்தவே பேசிக்கலாம், அரெஸ்ட் கிம்.
4: சரிங்கய்யா.
0: 408
4: எஸ் சார்,
0: அந்த செல்ல இருந்து குற்றவாளி கண்ணனை விசாரணைக்கு அழைச்சிட்டு வாங்க.
4: எஸ் சார்.
0: உட்காருங்க மிஸ்டர் கண்ணன். 408
4: எஸ் சார்,
0: நீங்க கொஞ்சம் ரூமுக்கு வெளியேறுங்க.
4: ஓகே சார்.
0: அண்ணா இப்ப சொல்லுங்க என்னென்ன நடந்துச்சு, நீங்க ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும், நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்கண்ணா, அப்பதான் உங்களுக்கு என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்க முடியும், ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா. அண்ணா
3: தம்பி என்கிட்ட எதுவும் கேட்காத, எனக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடு. நான் தான் கொலகாரன், நான் தான் கொலை பண்ணினேன், நான் தான்.
0: அண்ணா அண்ணா அண்ணா அண்ணாங்க அண்ணா, சரி அப்படியே இருக்கட்டும். ஆனா எனக்கு என்னவோ நீங்க இந்த காரியத்தை செஞ்சிருப்பீங்கன்னு தோணலண்ணா, இருந்தாலும் சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லுது. பாப்போம், எல்லாம் கடவுள் செயல். 408
4: எஸ் சார்,
0: உள்ள வாங்க, இவரை செல்ல கொண்டு போய் அடைங்க.
4: எஸ் சார்.
2: என்னப்பா அரவிந்தா?
0: அண்ணா
2: கண்ணன் ஏதாவது சொன்னானா, என்ன காரணத்தினால இப்படி செஞ்சான்னு கேட்டியா? அவன் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லையடா, என்னால நம்பவே முடியல.
0: கண்ணன் ஒரு பதிலும் சொல்லலண்ணா, ரொம்ப கேட்டா நான் தான் குற்றவாளி நான் தான் குற்றவாளின்னு அழ ஆரம்பிச்சிடறாரு, என்ன செய்யறதுனே புரியலண்ணா.
2: இப்படி பண்ணிட்டானடா, ச்சே, நம்ம குடும்ப மானம் நம்ம குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டானடா.
0: கவலைப்படாதீங்க அண்ணா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். 408
4: எஸ் சார்,
0: எங்க இந்த 203 ஆளே காணோம், எங்கேயா போயிட்டாரு?
4: இந்த வர்றாரு சார்.
1: இதை வந்துட்டேன் சார், வந்துட்டேன் வந்துட்டேன், கூடவே ஸ்டேஷனுக்கு ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். விருந்தாளி சார், உள்ள வாங்க வாங்க.
0: 203

0: யார் யாது கையில் விலங்கோட? அட, இது செல்வம்ல, நம்ம கண்ணண்ணனோட ஃப்ரெண்டு.
1: ஆமாம் செல்வம், நீங்க எப்படி?
0: 203 என்னது, இவர் ஏன் கைது பண்ணியிருக்கீங்க? ஆ, இவர் என்ன தப்பு செஞ்சாரு?
2: எஸ்ஐ சார், உங்க அப்பாவை கொலை செஞ்சது உங்க அண்ணன் கண்ணன் இல்லை.
0: ஆ, அப்புறம்
2: இதோ இந்த திருட்டுப்பாய செல்வம் தான்.
0: என்னது, இவரா கொலை செஞ்சாரு?
1: என்ன செல்வமா? இந்த செல்வமா எங்க அப்பாவை கொன்னது? இவன் என் தம்பி கண்ணனோட ஃப்ரெண்டாச்சே.
2: ஆமா சார், உங்க அப்பாவை கொன்ன கொலகார இவன் தான்.
0: 203 கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா?
2: ஐயா, நாம உங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது பின்னாடி காமன் சோர் ஓரமா இருட்டுல ஒரு கார் நிக்கிறத கவனிச்சேன்.
0: சரி
2: சரி, இருக்கட்டுமே நினைச்சு உங்க கூடவே ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இங்க வந்த பிறகு திடீர்னு என் மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு. உடனே அங்க போய் பார்த்தேன். இந்த இருக்காமல அந்த பயா எங்க இருந்தோ வந்தான். சுத்து முத்தும் பாத்துக்கிட்டு நைசா காரை எடுக்க இவன் போனதை பார்த்தேன், லபக்குன்னு அமைக்கிட்டேன். திருட்டு முடி முடிச்சான். நம்ம சர்வீஸ்ல நாம எத்தனை திருடனை பார்த்திருப்போம்? கொடுத்தேன் ஒரு கொடை, பாய காதறிக்கிட்டு உண்மையை கக்கிட்டான்ல. நான் தான் உண்மையிலேயே பண்ணையார் புண்ணிய கொடிய கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். வேற என்ன, கையில விளங்க மாட்டி இவனை ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டேன்.
0: சபாஷ் 203, சபாஷ் உங்க துப்பறிய மூல சரியா வேலை பார்த்திருக்கு. வெரி குட்,
2: தேங்க்யூ சார்.
0: மிஸ்டர் செல்வம், இப்ப சொல்லுங்க, நீங்க கொலை செஞ்ச காரணத்தை சொல்லுங்க.
3: நானும் கண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் பழக்கம். இடையில நான் வழி மாறி குறுக்கு வழியில பல சமூக விரோத செயல்களை செஞ்சு அதிக அளவு பணம் சம்பாதிச்சேன்.
0: சரி,
3: உங்க அண்ணனையும் அந்த வழிக்கு வர கட்டாயப்படுத்தினேன். முதல்ல அதுக்கு சம்மதிச்ச கண்ணன் பிறகு உங்க அப்பா புண்ணிய கோடி திட்டுறாருன்னு சொல்லி மறுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தானே, அவரு க்ளோஸ் பண்ணா சரியாயிடும்னு நினைச்சேன். கண்ணுங்கிட்ட நாம ரெண்டு பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு சும்மா உங்க அப்பாவை மிரட்டலான்னு போய் சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். சமயம் பார்த்து உங்க அப்பாவை கத்தியால குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு ஓடிட்டேன். அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்து இருந்த உங்க அண்ணன் கண்ணனை நீங்க குற்றவாளி நினைச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. பிறகு வெளியில நின்ன என்னோட காரை எடுக்க வரும்போது இதோ இந்த போலீஸ்காரர் என்னை பிடிச்சிட்டாரு. நான் மாட்டிக்கிட்டேன், நான் தான் உங்க அப்பாவை கொலை பண்ண
0: கொலைகாரன். உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க.
4: ஓகே சார்.
0: எங்க அண்ணன் கண்ணனை உடனே ரிலீஸ் பண்ணி கூட்டுவாங்க.
4: ஓகே சார்.
5: பாலுண்ணா என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா மன்னிச்சிருங்க. தம்பி நீயும் என்ன மன்னிச்சிருப்பா
0: அண்ணா?
5: எப்படியோ அப்பாவோட மரணத்துக்கு நான் காரணமாயிட்டேன். ஐயோ அப்பா.
1: டேய் தம்பி, கண்ணா என்னதாண்டா நடந்தது? கொலை பண்ணினது செல்வம், நீ ஏண்டா அதை சொல்லாம மறைச்ச? நான் தான் கொன்னேன்னு செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி ஏண்டா ஒத்துக்கிட்ட?
2: அதானே, ஏன் சார் அப்படி செஞ்சீங்க?
0: 203
4: எஸ் சார்.
0: 408
6: எஸ் சார்.
0: நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரவுண்ட் ஸ்பீட் வரீங்களா?
2: யோ 408 வெளியே வாயா, போ.
0: அண்ணா இப்ப நாம தான் இருக்கிறோம், இப்பவாது சொல்லுங்க அண்ணா என்ன நடந்துச்சு?
5: தம்பி, அன்னைக்கு அப்பாவை மிரட்டுனா எல்லாம் சரியாயிடும்னு செல்வம் சொன்ன பேச்சை நம்பி அவன் கூட போனேன்.
0: சரி,
5: ஆனால் அங்கே போனப்போ தான் தெரிஞ்சுது செல்வம் ஏற்கனவே அப்பாவை கொல்லணுங்கிற பிளானோடு வந்திருந்தது. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி.
0: சரிண்ணா, அது சரி, ஏன் அப்பாவை செல்வம் தான் கொலை செஞ்சான்னு நீங்கள் சொல்லலை?
5: அது அது வந்து
1: அது டேய் ஏண்டா தயங்குற, சொல்லு சொல்லுடா.
5: அண்ணா, ஒரு நாள் அப்பாவோட டைரியை நம்ம வீட்டில் நான் பார்த்தேன். அதை படிக்கும்போது தான் தெரிஞ்சுது அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். சமுதாயத்தில் மரியாதையோடு இருக்கிற நம்ம அப்பா ஏற்கனவே திருமணமானவர்னு தெரிஞ்சா இந்த உலகம் அவரை பற்றி என்ன சொல்லும்? நம்ம குடும்ப கௌரவம் என்னவாகும்னு வருத்தப்பட்டேன். இதை என்னோட உயிர் நண்பன்னு நினச்சி செல்வத்துக்கிட்ட அப்போ நான் பகிர்ந்துக்கிட்டேன். இதையே காரணமாக வச்சு கொலை பண்ணினது நான் தான் வெளியே சொன்னால் உங்கள் அப்பா பற்றின ரகசியம், அதான் உன் குடும்ப கௌரவம் காற்றுல பறந்துடும். ஜாக்கிரத, மரியாதையாக கொலை செஞ்சது நான் தான் ஒத்துக்கோ அப்படின்னு செல்வம் என்னை மிரட்டினான்னா, நானும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக

0: அப்படி சொன்னபடியே குற்றத்தை நான் ஒத்துக்கிட்டேன்னா இதுதான் நடந்துச்சு.
1: அடாடாடாடாடா கண்ணா, இதுக்கு தான் இப்படி செஞ்சியாக்கும். அப்பா திருமணமானவருங்கிற உண்மையை என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டாருடா. நீயும் அரவிந்தனும் சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நான் தான் உங்ககிட்ட அதை பற்றி சொல்லலை. கண்ணா இப்போ பாத்தியா, கூடா நட்பு கேடா முடிஞ்சிருச்சு. சரி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம், நடக்க போறத நல்லதா நினைப்போம்.
2: கண்ணண்ணா, உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குண்ணா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக சிறைவாசத்தை கூட அனுபவிக்க நீங்க தயாரா இருந்தீங்கிற நினைக்கும் போது என் மனசுல நீங்க உயர்ந்த இடத்த பிடிச்சிட்டீங்கண்ணா. அப்பாவோட பேருக்கும் மரியாதைக்கும் களங்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க. உண்மையிலேயே அப்பா இப்ப உயிரோட இருந்திருந்தார்னா உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார், ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்.
3: குடும்ப கௌரவம் நாடகம் கேட்டீர்கள். நாடகத்தில் பங்கேற்றவர்கள் தூத்துக்குடி எஸ் முத்துசாமி, ஜோல்னா ஜவஹர், நெல்லை நானா என்ற கே நாராயணன், எஸ் முத்துக்குமார், கே காளிமுத்து, எஸ் கபில் தேவ், எம் சின்னதுரை ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன். அமைப்பில் உதவி ஜி சங்கீதா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான இரவு வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் அம்பிகாபதி படத்திலிருந்து பி. பானுமதி பாடியது.

தேன்மறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், பி. சுசீலா.

தித்திக்கும் தேன் தமிழ் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நிலையத்தின் நேரம் சரியாக 10:16:04. காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் தேன்மழையில் அடுத்ததாக பணம் படைத்தவன் படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர் TM சவுந்தரராஜன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967 @gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

தேன்மழையில் நனைந்து கொண்டிருக்கும் நேரம் 10:29:24. நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் அன்னை இல்லம். பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், பே. சுசீலா.

குடும்பம், பாசம், காதல், தத்துவம் என பல இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் குமுதம் எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் பாடல் ஒலிக்கியிருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினம்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பாகப்பிரிவினை படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது.

தேன்மழை நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் வரிசையில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம். பூம்புகார் படத்திலிருந்து

ஒழித்த பாடலோடு தேன்மொழி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, கூட்டலும் கழித்தலும் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சாம்பல் பூசணிக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு வழங்குபவர் பி. சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, இதில் சியாட்டிகா மற்றும் டிஸ்க் பிரச்சினை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி. சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, மயிலை எம். கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கிற எஸ். குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 12:00 மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா நாடகம், எழுத்தாக்கம் மற்றும் அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, எம். எம். தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய தேவார திருவாசக பாடல்களை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர். மார்க்ரெட் ரோஸ்லின் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஆஷா. 2:15 என்று மினியவை. 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5:00 வரை புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் மாலை 5:00 அளவில் நிகழ்ச்சிகள் தொடங்கும். மாலை 5:00 பொன் மாலை பொழுது மயக்கம் எனும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 6:50 நிகழ்ச்சி நிரல். 6:20 மனோரஞ்சிதம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் ஆயிபுரம் ஊராட்சி கே. சங்கரி பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 கொஸ்டின் அவர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:40

பத்தனைந்திற்கு மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழும் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

హలో మైక్ టెస్టింగ్ 5 అవర్స్ 8 మినిట్స్ 13 14 15